நேர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சகா ஆண்டு 1948 பாதிரபத மாதம் 25 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 30 நாள், 2026 வருடம் செப்டம்பர் மாதம் 16 தேதி புதன்கிழமை மதியம் 720 கிலோஹர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் இப்பொழுது 5:50 நிமிடம் 40 நொடி.

0: நல்ல குடியில் பிறந்தவர்கள் செய்கின்ற குற்றம் வானத்து நிலாவின் களங்கம் போல பளிச்சென பலரறிய தெரிந்துவிடும். குறள் எண் 957 அதிகாரம் குடிமை.
1: குடிப்பிறந்தார் கண் விளங்கும் குற்றம் விசும்பின் மதிக்கண் மறு போல் உயர்ந்து.
0: நல்ல குடியில் பிறந்தவர்கள் செய்கின்ற குற்றம் வானத்து நிலாவின் களங்கம் போல பளிச்சென பலரறிய தெரிந்துவிடும். குறள் எண் 957 அதிகாரம் குடிமை.
2: குறளமுதம் கேட்டோம். இனி சென்னை வானொலியின் பல்வேறு அலைவரிசைகளில் இன்று ஒலிபரப்பாகுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம், தொடர்ந்து வானிலை. காலை 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை. 4 அறிவோம் வனவிலங்கு பாதுகாப்பு, தகவல்கள் எழுதி வழங்கியவர் எஸ் சித்ரா. தமிழமுதம் வழங்குபவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜ்பிரியா ஐயப்பன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் இடம்பெறுவது 4 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு, ஓசோன் படல பாதுகாப்புக்கான சர்வதேச தினம், தெற்காசிய அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கத்திற்கான சர்வதேச தினம் குறித்த சிற்றுரைகள் இடம்பெறும், தொடர்ந்து திரைகானம். 7:45 நகர்வலம், சாலை பயணமும் கவனமும், கே பக்கிரியப்பன் அவர்கள் எழுதிய செய்திக்கோவை கேட்கலாம். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 to 8:30 திரைகானம். 9:00 அரங்கிசை, யு ஜெயவிக்னேஸ்வர் அவர்களின் மாண்டலின் இசை இடம்பெறும். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், டி ஷியாம் சுந்தர் அவர்கள் மிருதங்கம், பூங்குளம் எஸ்

நண்பகல் 12:10 சங்கீத சாரல். இதில் ஏ மரகதம் அவர்களின் பாட்டு இடம்பெறும். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை தொடர்ந்து மெல்லிசை. 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் சாகர்மாலா திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி. இதில் முதலில் வாங்க பேசலாம், சுகாதாரத்தில் தொடங்கி சாதனையை நோக்கி, தொழில் முனைவோர் மற்றும் மருந்தக நிபுணர் உமா மகேஸ்வரி அவர்களுடன் நேர்முகம். அடுத்து இந்நாளின் சிறப்பு, தொடர்ந்து தெரிந்து கொள்வோம் பருத்தி பற்றிய தகவல். நிறைவாக உங்களுக்காக ஆரோக்கிய உணவு, சிறுதானிய தோசை தயாரிக்கும் முறை குறித்து செயல்முறை தகவல் வழங்குபவர் சிறுதானிய உணவு தயாரிப்பாளர் எஸ் செல்வலட்சுமி அவர்கள். 2:15 திரைகானம், 2:40 விளையாட்டு அரங்கம். நீச்சல் விளையாட்டு வீரர் ஹெச் சுதர்ஷன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறுவது முதல் பகுதி. 2:55 வானிலை. மாலை 5:30 திரைகானம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரையிசை. 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகானம், 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் சுமன். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம். உழவர் அனுபவம், காஞ்சிபுரம் மாவட்டம் தாமல் கே ஏழன் அவர்களுடன் நேர்முகம். மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியவை இடம்பெறும். 8:00 சியர் ஃபார் பாரத். ஜப்பானில் நடைபெற உள்ள 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சி 101.4 FM ரெயின்போவிலும் இடம்பெறும். 8:30 திரைகானம், 9:15 செய்தி சுடர். 9:30 அரங்கிசை, ஜே டி ஜெயராஜ் கிருஷ்ணன், ஜெயஸ்ரீ ஜெயராஜ் ஆகியோரின் வீண இசை கேட்கலாம். திருவனந்தபுரம் வி பாலாஜி அவர்கள் மிருதங்கம், ஏ எஸ் சங்கர் அவர்கள் கட்டம். 10:45 காற்றோடு கலந்திடவா. இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் அறிந்தோம்.

இனி 101.4 எஃப்எம் ரெயின்போவில் காரை 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7:00 வணக்கம் சென்னை, 7:30 சைபாலன் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:02 ரஷவர் ரெயின்போ, 9:02 ரெயின்போ ராப், 10:02 கெட் செட் கோ, 11:02 உங்களுடன் ரெயின்போ, 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் சாகர்மாலா திட்டம் குறித்த தகவல்கள். தொடர்ந்து ஹாய் ஸ்நேகிதியே. 1:00 திரைகானம், 2:00 ரெயின்போ மெலடிஸ், 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 3:02 ஹலோ டாக்டர், இதய ஆரோக்கியம் குறித்து இதய சிகிச்சை மருத்துவர் டாக்டர் ஆர் சிவகுமார் அவர்களுடன் நேர்முகம், 4:02 ஃபன் பண்ணலாமா, 5:02 ரெயின்போ மேடை, 6:02 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக், 7:00 ரெயின்போ சாட் பாக்ஸ், 8:00 சியர் ஃபார் பாரத், 8:30 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக், 9:00 ரெயின்போ ராகங்கள், 10:00 ரெயின்போ ரீவைண்ட். இவையாவும் எஃப்எம் ரெயின்போ அலைவரிசையில்.

100.1 எஃப்எம் கோல்டில் காலை 7:15 திரை இசை, 7:30 ஆட்சவேறு, 8:30 திரை கானம், 9 அரங்கிசை. யு ஜெய விக்னேஸ்வர் அவர்களின் மாண்டலின் இசை கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், டி ஷியாம் சுந்தர் அவர்கள் மிருதங்கம், பூங்குளம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சீரா. 10:10 விஸ்வ தர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகுமான ராகங்கள், 11:10 திரை கானம், 11:30 மல்லை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி. இதில் கதை வழங்குபவர் கே அருணகாந்தி அவர்கள். 12:00 திரை கானம், 12:40 மெல்லிசை. 1:10 இசை மலர், சௌமியா குமார் அர்ஜுன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 2:30 லய விநியாசம், காரணி மண்டபம் வி முருகன், சின்னக்கடம்பூர் மோட்டூர் வி வடிவேல் ஆகியோரின் தவிலிசை இடம்பெறும். இன்று மிஸ்ரஜாதி ஜம்பத்தாளம் கேட்கலாம்.

2:45 திரைகானம், 3 மணிக்கு மதுரம் மதுரம் ஈ சமயம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 5 மணிக்கு அரங்கிசை, என் சுபஸ்ரீ என் ஜெயஸ்ரீ ஆகியோரின் பாட்டு இடம்பெறும், பரூர் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், சர்வேஷ் கார்த்திக் அவர்கள் மிருதங்கம், ஜி கணபதி அவர்கள் கட்டம், 6:05 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை இசை, 6:10 விஸ்லேஷன், 6:30 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம், பிரேக் த செயின்ஸ் அ டயலாக் பிட்வீன் பி யாமினி அண்ட் வி சௌமியா, பவரிங் த ஃபியூச்சர் உரை வழங்குபவர் அவினாஷ் சங்கர், பியாண்ட் வேர்ட்ஸ் உரை வழங்குபவர் அபிஷா சரல், 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதமம், 8:10 திரை கானம், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சர்ச்சா கா விஷேக, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரை கானம். இவையாவும் 100.1 FM கோல்ட் அலைவரிசையில் இன்று.

0: நேர்களை 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு, 8 மணிக்கு உங்கள் விருப்பம், 9 மணிக்கு கலக்கலரங்கம், 10 மணிக்கு 1 நிமிட பேச்சாற்றல் நேயர்களோடு, 11 மணிக்கு என்றும் இணைவை, 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் சாகர் மாலா திட்டம் குறித்த தகவல்கள், 3 மணிக்கு வர்ணஜாலம், 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5 மணிக்கு பூந்தென்றல், 6 மணிக்கு பக்தி மாலை, 6:40 என் விருப்பம், 7:00 ஏறி 25 திரைகானம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8 மணிக்கு நீ கோரினால், 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள், 9:15 என் இனிய பொன்னிலாவே, 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, இவையாவும் இன்று விவித் பாரதி தமிழ் பண்பலையில் ஒலிபரப்பாளர் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Tanvi Khurana. The Finance Ministry has clarified that there will be no charges for person-to-person P2P UPI transactions irrespective of the amount transferred. The Ministry added yesterday that person-to-merchant P2M payments up to 2,000 rupees, including transactions covered under the zero MDR framework for small merchants, will also remain free. Consequently, the Ministry stated that about 96% of all P2M transactions will remain unaffected. It added that MDR will apply only to specified merchant transactions above 2,000 rupees. National Payments Corporation of India, NPCI, has announced that a revised UPI merchant discount rate framework will come into effect from 15th of next month. The Ministry of External Affairs has said several issues were discussed during the meeting between Prime Minister Narendra Modi and Chinese President Xi Jinping on the sidelines of the 18th BRICS summit held in New Delhi recently. Addressing media in New Delhi last evening, External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said the Prime Minister referred to India's concerns and underlined that both sides should show sensitivity to each other's core concerns. The spokesperson added, External Affairs Minister Dr. S. Jaishankar held a meeting with the Saudi Foreign Minister on the sidelines of the BRICS summit. During the meeting, they discussed regional and international developments. Mr. Jaiswal said the issue of the Houthis was also discussed. There was recently an attack on Saudi Arabia, which India has condemned. Mr. Jaiswal said New Delhi is deeply concerned with the escalation in the situation in the Red Sea region. External Affairs Minister Dr. S. Jaishankar emphasized India's strong commitment to multipolarity, rooted in its independent stance and commitment to strategic autonomy. Delivering the valedictory address at the Silver Jubilee celebration,

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள்.
2: பறவைகளும் விலங்குகளும் மனிதர்கள் போல பேசுவதில்லை என்றாலும் அவை வெளிப்படுத்தும் மொழிகளுக்குள் புரிதல் நிகழ்கிறது. மனிதரின் மொழிகளில் பல வகை உண்டு. இருவர் இருவேறு மொழிகளில் உரையாடும் போது அவர்களுக்குள் தவறான புரிதல் ஏற்படுவது இயல்பு. ஆனால் ஒரு மொழியை நன்றாக அறிந்த இருவர் உரையாடும் போதும் தவறான புரிதல் தோன்றுவதற்கு பல காரணங்கள் உண்டு. அறிவு, அனுபவம், ஆர்வம், தேடல் என பல்வேறு பண்புகளால் புரிதல் என்பது ஒருவருக்கொருவர் வேறுபடுகிறது. சொல்லாமலேயே புரிந்து கொள்வோர் உண்டு, சொல்லியும் புரியாதவர்கள் உண்டு. ஒருவர் பேசும் வார்த்தைகளை மட்டும் வைத்து அவரது கருத்தை முழுவதும் புரிந்து கொள்ள முடியாது. அவரது உடல் மொழியை உற்று நோக்கும் போது மட்டுமே அவரது உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியும். கண்கள் இரண்டும் பேசும்போது வார்த்தைகளால் எந்த பயனும் இல்லை என அன்புடையவர்களின் கண்களே பேசிக்கொள்ளும் என்றார் திருவள்ளுவர். குரு தரிசனத்தில் பாரதியார் பேசுவதில் பயனில்லை, அனுபவத்தால் பேரின்பம் எய்துவதே ஞானம் என்றார். பேசிக்கொண்டே இருக்கிறோம், பேசுவதை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். மற்றவர்கள் பேசுவதை கேட்பதை விட நமக்குள் நாமே பேசிக் கொண்டிருக்கிறோம். பேச்சு நிற்க வேண்டும், கேள்விகள் நிற்க வேண்டும், மௌனம் வர வேண்டும். மௌனம் ஞான வரம்பு என்றார் ஔவையார். மௌனம் ஞானத்தின் எல்லை. கருத்து வேறுபட்டு சண்டையிடுவோர் சத்தமாக பேசுவதன் காரணம் இருவரும் ஒருவர் பேசும் வார்த்தைகளை இன்னொருவர் கேட்பதில்லை, தம் கருத்தை முன்னிலைப்படுத்தவே விரும்புகின்றனர். புரிந்து கொள்ள தயாராக இல்லாதவர்கள் அடுத்தவர் பார்க்கும் பார்வையின் பொருள் என்ன என்று உணர விரும்பாதவர்களுக்குள் புரிதல் நிகழ வாய்ப்பு ஏற்படுவதில்லை. அன்பானவர்கள் தவறாக பேசினாலும் ஏற்றுக்கொள்ளும் மனம் அன்பில்லாதவர்கள் சரியாக பேசினாலும் குறைகாணவே முயல்கிறது. அன்பின் மொழி அறிந்தவர்களுக்குள் வார்த்தைகள் தேவையில்லை. சில நேரங்களில் சக மனிதர்கள் பேசும் வார்த்தைகளை புரிந்து கொள்ளும் நாம் அந்த வார்த்தைகளின் உள்நோக்கத்தை புரிந்து கொள்ள தவறுகிறோம். தவறான புரிதல் என்பது உறவுகளை

0: நட்பை பணிச்சூழலை சிக்கலாக்குகிறது. சொற்களை தவறில்லாமல் சரியான பொருளறியும் ஆற்றல் படைத்தவர் முன் பேசும்போது நல்லறிஞரின் கல்வித்திறம் அனைவருக்கும் விளங்கும். அதே நேரம் அறிவார்ந்த அவையில் பேசுவோர் அறிவில்லாதவர்கள் முன் பேசாமை நன்று. அவர்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள். தெரிந்ததை புரியுமாறு கூறி தெரியாததை கேட்டு அறிக என உரைத்த திருவள்ளுவர், தான் அறிந்ததே சரி என எண்ணுபவரிடம் பேசுவதால் பயனில்லை என்றார். புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் இரு மடங்காக புரிந்து கொள்வது மனித இயல்பு. தவறான புரிதல்களும் அவசர முடிவுகளுமே மனித உறவுகளுக்கிடையே பெரிய சுவர்களை எழுப்புகின்றன. ஆனால் ஆழமான புரிதல் எந்த ஒரு கடினமான சூழ்நிலைகளையும் எளிதாக்கிவிடும். மனித மனங்களையும் உலகின் இயல்பையும் ஆராய்ந்து தெளிவு பெறுவதே உண்மையான அறிவு. பிறரை புரிந்து கொள்வது நமக்கு நிதானத்தையும், நம்மை நாமே புரிந்து கொள்வது நமக்கு தளராத நம்பிக்கையும் தருகிறது. சுய புரிதல் கொண்ட மனிதன் தோல்விகளைக் கண்டு அஞ்சுவதில்லை, அதை தன் வளர்ச்சி படியாகவே மாற்றிக்கொள்கிறான். ஒவ்வொருவரும் தாம் சொல்வதுதான் சரி என்று நம்புகிறோம். நம்மை போலவே அடுத்தவருக்கும் சிந்தனை இருக்கிறது, அவரின் பார்வை கூட சரியானதாக இருக்கலாம் என்பதை ஏற்க மறுக்கிறோம். புரிதல் என்னும் திறன் ஒருவருக்கொருவர் வேறுபடுகிறது. புத்தருக்கு போதி மரத்தில் ஞானம் கிடைத்தது, போதி மரத்தால் அல்ல. புரிதல் என்பது வெளிப்புற சூழலால் மட்டுமே நிகழ்ந்து விடுவதில்லை, அது அகத்தின் முதிர்ச்சியாலும் சுய தேடலினாலும் தோன்றுகிறது. புரிந்து கொள்ளப்படாத வார்த்தைகளே மனிதர்களுக்கிடையே பெரும் சுவர்களை எழுப்புகின்றன. புரிந்து கொள்ளப்பட்ட மௌனங்களே பாலங்களை அமைக்கின்றன. கல்வி நிலையங்களில் ஆசிரியர் சொல்வதை எல்லா மாணவர்களும் புரிந்து கொள்வதில்லை, அதனால்தான் மதிப்பெண்கள் வேறுபடுகின்றன. ஆசிரியர் பேசும் சொற்களின் மதிப்பை புரிந்து கொண்ட மாணவர்கள் எங்கோ பெரிய உயரங்களை அடைகின்றனர். புரியாத, புரிந்து கொள்ள முயற்சிக்காத மாணவர்கள் தங்கள் இலக்குகளை அடைவதில் தடைகளை எதிர்கொள்கின்றனர். கல்வி நிலையங்களைப் போன்றே அன்றாட வாழ்விலும் சக மனிதர்களை அவர்களின் வார்த்தைகளை மட்டுமின்றி அவர்களின் உணர்வுகளையும் நோக்கத்தையும் புரிந்து கொள்ளும் போது உறவுகள் மேம்படுகின்றன. இந்த உலகம் ஒரு கண்ணாடி போன்றது, அது நம் சிந்தனையையே பிரதிபலிக்கிறது. உரையாடலில் உண்மையான புரிதல் என்பது வெறும் வார்த்தைகளை மட்டும் கேட்பதில் இல்லை, முழுமையான அமைதியோடு கவனிப்பதிலும் அவர்களின் உடல் மொழியோடு உள் உணர்வுகளையும் புரிந்து கொள்வதில்தான் நிறைவடைகிறது. என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று புலம்புவதை விடுத்து பிறரை புரிந்து கொள்ளும் அக முதிர்ச்சியை பெறுவதே மனித வாழ்வை இனிமையாக்கும்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:15 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேர்களினி கேட்க இருப்பது வழிபாடு. நிகழ்ச்சியின் தொடக்கமாக கே. வீரமணி பாடியுள்ள பாடல்

எஸ் ஜானகி பாடிய பாடலை தொடர்ந்து வழிபாடு நிகழ்ச்சியில் அடுத்து ஜெயச்சந்திரன் பாடியுள்ள பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 6:26 20:00.

0: அழகாய் அமைப்பாய் அருளாள.
1: இடம்பெற்றது வழிபாடு. நேரம் இப்பொழுது 6:35.
2: சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 years இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 30 புதன்கிழமை.
4: உழவர்களுக்கான செய்திகள்.
5: உழவர் பெருமக்களே, வருடம் முழுவதும் மக்காச்சோள சாகுபடி மேற்கொள்ளலாம். இதன் வயது 110 days. K6, NK6240 போன்ற ரகங்களை சாகுபடி செய்யுங்கள். நிலத்தை நன்றாக உழவு செய்து 2 இடைவெளியில் பார் சால்கள் அமைக்க வேண்டும். 1 acre 8 kg விதை போதுமானது. பயிர் இடைவெளி வரிசைக்கு வரிசை 2, அதாவது 60 cm. பயிருக்கு பயிர் 20 cm இடைவெளி கொடுக்க வேண்டும். 1 acre 2 tons மண்புழு உரமிட்டு நன்றாக உழவு செய்த பின் ரசாயன உரம், அதாவது தழைச்சத்து 100 kg, மணிச்சத்து 30 kg, சாம்பல் சத்து 30 kg 1 acre என்ற அளவில் இட வேண்டும். விதை விதைத்த பின் களைக்கொல்லி தெளித்து களைகளை கட்டுப்படுத்த வேண்டும். சரியான நேரத்தில் இலைவழி தெளிப்பு, உரம், பூச்சி நோய் மேலாண்மை கடைபிடித்து விளைச்சலை அதிகப்படுத்தலாம். நீர் மேலாண்மையை பொறுத்தவரை 5 to 7 days ஒரு முறை நீர்ப்பாய்ச்ச வேண்டும். விளைச்சல் 2,800 to 3,500 kg வரை கிடைக்கும். நிகர வருமானம் 25,000 rupees வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள், வீரிய ஒட்டு மக்காச்சோள சாகுபடியில் ஈடுபடுங்கள். நிகர லாபத்தை அதிகமாக பெறுங்கள். கரும்பு சாகுபடியாளர்கள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாம். அதென்ன நீடித்த நவீன கரும்பு சாகுபடி? 1 விதைப்பரு சீவல்களில் இருந்து நாற்றுகளை தயாரித்தல். இளம் நாற்றுகள் 25 to 30 வயதுடைய நாற்றுகளை எடுத்து நடவு செய்தல். இடைவெளி வரிசைக்கு வரிசை 5, பயிருக்கு பயிர் 2 இடைவெளி கொடுத்து கரும்பு நாற்றுகளை நடவு செய்தல். சொட்டு நீர் பாசனம்.

0: அமைக்க வேண்டும். அதன் மூலம் உரமிட வேண்டும். ஊடுபயிர் சாகுபடி செய்து மண் வளம் மற்றும் மகசூலை அதிகரிக்க வழிவகை செய்தல். இயற்கை சார்ந்த உரங்கள் மற்றும் பயிர் பாதுகாப்பு முறைகளுக்கு முக்கியத்துவம் அளித்தல். இவையே நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்களாகும். இதன் மூலம் அதிக விளைச்சல், அதாவது ஏக்கருக்கு 80 முதல் 120 டன்கள் வரை பெற முடியும். சாதாரண முறையில் சாகுபடி செய்யும் போது ஒரு பரு விதை என்றால் 60,000, இரு பரு விதை என்றால் 30,000 தேவைப்படும். நீடித்த நவீன முறையில் 5,000 ஒரு பரு விதை சீவல்களே போதுமானது. ஏக்கருக்கு சாதாரண முறையில் நாற்றங்கால் தயாரிப்பு இல்லை. நீடித்த நவீன சாகுபடி முறையில் நாற்றங்கால் உண்டு. நடவு முறையை பொறுத்தவரை சாதாரண முறையில் விதை கரணைகளை நேரடியாக நிலத்தில் நடவு செய்தல் வேண்டும். நீடித்த நவீன முறையில் 25 முதல் 30 நாள் வயதுடைய நாற்றுகளை நடவு செய்தல் வேண்டும். சாதாரண முறையில் தண்ணீர் தேவை அதிகம். நீடித்த நவீன முறையில் தண்ணீர் தேவை குறைவு. கிளை விடும் முளைகளின் எண்ணிக்கை சாதாரண முறையில் 8 முதல் 10, நீடித்த நவீன முறையில் 15 முதல் 20 கிளைகள் கிடைக்கும். ஊடுபயிர் சாத்தியக்கூறுகள் சாதாரண முறையில் குறைவு, நீடித்த நவீன முறையில் வாய்ப்புகள் அதிகம். எனவே விவசாயிகள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி முறையினை கடைபிடிக்க வேண்டும். இதில் நீர் உபயோகத்திறன் கூடுகிறது, கரும்பில் சர்க்கரை கட்டுமானம் அதிகரிக்கிறது. ஊடுபயிர் சாகுபடி மூலம் அதிக வருமானம் பெற முடியும், கரும்பிலும் அதிக விளைச்சல் பெற முடியும். இது குறித்த விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையங்களை அணுகுங்கள் அல்லது சர்க்கரை ஆலையின் கரும்பு அலுவலர்களை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
1: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்.
2: விவசாயிகளுக்கு வருமானம் எப்படின்னா, கீரைனா டெய்லி வருமானம் வரும், எலுமிச்சம்பழம்னா வார வருமானம் வரும், வாழை இந்த மாதிரி ஐட்டங்கள்ல கூட வச்சுக்கணும், இளநீர் மரம் இருக்கணும். இது மட்டும் இல்லாம தேக்கு மரம், ரோஸ் வுட் இந்த மாதிரி வச்சுன்னா ஒரு 20 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு கல்யாணம் வருதுன்னா 10 மரத்தை வெட்டி கல்யாணத்தை செலவு பண்ணிடணும். கந்தாய வருமானம் வந்து நெல் அந்த மாதிரி ஐட்டங்கள், வாழை மாதிரின்னா ஒரு வருஷம் வருமானம். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் பிரிச்சிட்டோம்னா அந்த வருமானத்தை அவங்களுக்கு கொடுக்கணும்.
1: காஞ்சிபுரம் மாவட்டம் தாமல் கே எழிலன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: உழவர் நண்பர்களே, முயற்சியுடன் முயல் வளர்த்தால் வாழ்வில் முன்னேற முடியும். முயல் வளர்ப்பினால் ஏற்படக்கூடிய நன்மைகளாவன பயன்களாவன, முயலுக்கு தீவனமாக எளிதில் கிடைக்கும் தாவரங்களையும் வீட்டில் வீணாகின்ற காய்கறிகளையும் அளிக்கலாம். இறைச்சி முயல்களை 3 மாத வயதிலிருந்து இறைச்சிக்கு பயன்படுத்தலாம். உடல் எடையில் 50% மேல் இறைச்சி கிடைக்கும். முயல் இறைச்சியில் குறைந்த அளவு கொழுப்பும் அதிக அளவு புரதமும் மற்றும் உயிர் சத்துக்களும் உள்ளன. முயல்களின் தோலை பதனிட்டு அதிக விலைக்கு விற்பனை செய்யலாம். முயல்களின் கழிவு பொருட்கள் பயிர்களுக்கு சிறந்த எருவாகும். முயல்களை வீட்டு கொல்லைப்புறத்திலும் மொட்டை மாடியிலும் தோட்டத்திலும் வளர்க்கலாம். கிராமப்புற இளைஞர்களுக்கு முயல் வளர்ப்பு ஓர் உகந்த தொழில், சிறந்த தொழில். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள வேளாண் அறிவியல் நிலையங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தை அணுகுங்கள். பண்ணையாளர்கள் கவனத்திற்கு, புறக்கடையில் கோழி வளர்க்கலாம். வீட்டிற்கு தேவையான இறைச்சி மற்றும் முட்டைகள் கிடைக்கின்றன. குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற இயலும். மகளிருக்கு ஏற்ற சுய வேலைவாய்ப்பு தொழில் இது. மேம்படுத்தப்பட்ட இனங்களான ரோபோ வெள்ளை, கிரிராஜா, வனராஜா, கிராமப்பிரியா, ராமலட்சுமி ஆகிய கோழி இனங்களை வளர்க்கலாம். நாட்டு இனங்களான கொண்டைக்கோழி, சண்டைக்கோழி, கழுகு கோழி, கருங்கால் கோழி ஆகிய இனங்களையும் வளர்க்கலாம். பெட்டை கோழிகள் 25 முதல் 30 வார வயதில் முட்டையிட ஆரம்பிக்கும். நாட்டு இனங்கள் ஒரு வருடத்திற்கு 60 முதல் 120 முட்டைகள் வரை இடும். மேம்படுத்தப்பட்ட இனங்கள் ஒரு வருடத்திற்கு 130 முதல் 180 முட்டைகள் வரை இடும். தீவனமாக உடைத்த அரிசி, கம்பு, சோளம், கேழ்வரகு, மக்காச்சோளம், புழு, பூச்சிகள், கரையான்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். கோழிகளில் ஏற்படும் வெள்ளை கடிச்சல் நோய்க்கு எதிராக 8 மற்றும் 16 வார வயதில் ராணிக்கட் தடுப்பூசியை போடுதல் அவசியம். புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றி இன்னும் விவரங்கள் வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நிலக்கடலை சாகுபடியாளர்கள்

0: கவனத்திற்கு. நிலக்கடலை சாகுபடி செய்ய இரண்டு பட்டம் சிறந்த பட்டங்கள். மானாவாரியாக இருந்தால் ஆடிப்பட்டம், இரவைக்கு உகந்த பட்டம் கார்த்திகை பட்டம். அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகங்களை தேர்வு செய்து விதைக்க வேண்டும். திண்டிவனம் 13, கோ 6, கோ 7, TAG 24 போன்ற ரகங்களை தேர்வு செய்யலாம். அடிவுரமாக தொழுவுரம் 12.5 டன், ஜிப்சம் 200 கிலோ ஒரு ஹெக்டருக்கு இட வேண்டும். பரிந்துரைக்கப்பட்ட பேரூட்டச்சத்துக்களை நிலத்தில் இட வேண்டும். அதாவது 25 கிலோ தழைச்சத்து, 50 கிலோ மணிச்சத்து, சாம்பல் சத்து, 75 கிலோ ஒரு ஹெக்டருக்கு இட வேண்டும். அதாவது 2.5 ஏக்கருக்கு. விதை அளவு 2.5 ஏக்கருக்கு 125 முதல் 140 கிலோ என்ற அளவில் விதைப்பு செய்ய வேண்டும். இது 2.5 ஏக்கருக்கு. விதை நேர்த்தி அவசியம் செய்ய வேண்டும். விதை நேர்த்தியில்லா விவசாயம் இல்லை. அதாவது 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் சூடோமோனாஸ் ஃபிளாரசன்ஸ் எதிர் உயிரியை கலந்து விதைக்க பயன்படுத்துங்கள் விதைகளை. நுண்ணுயிர் விதை நேர்த்தியும் அவசியம். 3 புட்டலங்கள் ரைசோபியம், 3 புட்டலங்கள் பாஸ்போபாக்டீரியா, இவற்றை 3 லிட்டர் ஆரிய அரிசி கஞ்சியில் கலந்து விதை நேர்த்தி செய்து விதைகளை விதைக்க வேண்டும். பயிர் இடைவெளி வரிசைக்கு வரிசை 1 அடி, அதாவது 30 சென்டிமீட்டர், செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும். ஃப்ளூ குளோராலின் என்ற களைக்கொல்லி 2 லிட்டர் 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து உடனடியாக வயலில் தெளிக்க வேண்டும். பிறகு 20 முதல் 25 நாள் கை களையும் எடுக்க வேண்டும். இலைவழி உரம் தெளிப்பு அவசியம். அதாவது நிலக்கடலை ரிச் என்ற நுண்ணூட்ட கலவையை 5 கிலோ 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து பூ பூக்கும் சமயத்தில் தெளிக்க வேண்டும். 45வது நாள் விதைத்த 45வது நாள் 200 கிலோ ஜிப்சம் இட்டு மண்ணணைக்க வேண்டும். ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை முறைகளை கடைபிடித்தால் விளைச்சல் 1 ஹெக்டருக்கு, அதாவது 2.5 ஏக்கருக்கு 2500 முதல் 3000 கிலோ வரை கிடைக்கும். மானாவாரி அல்லது இரவை பட்டத்தில் நிலக்கடலை சாகுபடி செய்து கூடுதல் வருமானம் பார்க்குமாறு விவசாயிகளை கேட்டுக்கொள்கிறோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.
2: தொடர்வது மாநில செய்திகள். வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். உலக அளவில் நிலவும் சிரமற்ற சூழலுக்கு மத்தியிலும் இந்தியா எழுச்சி பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமஸ்கிருத மொழியின் செழுமையை தொழில்நுட்பம் மூலம் மேம்படுத்த வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தில் சுவாச தொற்று பரவலை தடுக்கும் வகையில் பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து கொள்ளலாம் என்று மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வென்று தொடரை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். உலக அளவில் நிலவும் ஸ்திரமற்ற சூழலுக்கு மத்தியிலும் இந்தியா எழுச்சி பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்தியாவின் சுதந்திரமான நிலைப்பாடு மற்றும் சுயாட்சி நம்பிக்கையிலிருந்து ஏற்பட்டுள்ள பன்முகத்தன்மை காரணமாக எழுச்சி பெறுவது உறுதி என்று கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் ராஜீய ரீதியிலான நடவடிக்கைகளால் நாட்டின் பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருவதாக அவர் தெரிவித்தார். பொருளாதார வளர்ச்சியால் இந்தியாவின் திறன்கள் மற்றும் உலக அளவிலான தாக்கங்கள் ஸ்திரத்தன்மையுடன் நீடிப்பதாக டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். சமஸ்கிருத மொழியின் செழுமையை தொழில்நுட்பம் மூலம் மேம்படுத்த வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தனியார் தொழில்நுட்ப நிறுவனத்துடன் இணைந்து சமஸ்கிருத AI மாதிரியை சென்னையில் வெளியிட்டு அவர் பேசினார். மாறிவரும் தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப அனைத்து மொழிகளும் மேம்பாடு அடைய வேண்டியது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். மொழிகளில் இடம்பெற்றுள்ள சிறப்பு அம்சங்களை இதுபோன்ற நவீன தொழில்நுட்பங்களுடன் இணைந்து மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டார். RSS அமைப்பின் 100ஆண்டுகால அர்ப்பணிப்பை ஆவணப்படுத்தும் வகையில் அந்த அமைப்பின் சேவைகள் குறித்து டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனின் புத்தகம் அமைந்திருப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். RSS அமைப்பின் 100ஆண்டுகால சேவைகள் குறித்த புத்தகத்தை புதுதில்லியில் நேற்று குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் வெளியிட்ட நிகழ்ச்சியில் தாம் பங்கேற்றதை சமூக வலைதளத்தில் டாக்டர் எல் முருகன் பதிவிட்டுள்ளார். RSS அமைப்பு தேசத்திற்கும் சமூகத்திற்கும் ஆற்றிய சேவைகளையும் அதன் பணிகளையும் அறிந்து கொள்வதற்கு இந்த புத்தகம் முக்கியமான படைப்பாக அமைந்துள்ளது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தனிநபர்களுக்கு இடையேயான யுபிஐ பண பரிவர்த்தனைகளுக்கு

0: பொருட்களுக்கு பரிமாற்றம் செய்யப்படும் தொகை எந்த அளவாக இருந்தாலும் எவ்வித கட்டணமும் கிடையாது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. வணிகர்களுக்கான 2000 ரூபாய் வரையிலான பரிவர்த்தனைகளுக்கும் சிறு வணிகர்களுக்கு கட்டணம் ஏதுமின்றியும் யுபிஐ பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்படும் என்று நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிகர்களிடம் செய்யப்படும் பரிவர்த்தனைகள் 96% அளவிற்கும் எந்தவித பாதிப்புக்கும் உள்ளாகாது என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. இந்த தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கும் நிலையில் வேட்புமனு தாக்கல் கடந்த 9ஆம் தேதி தொடங்கியது. மனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறும். வேட்புமனுக்களை திரும்பப்பெற வரும் 19ஆம் தேதி கடைசி நாளாகும். வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டியிடும் இடதுசாரி கட்சிகளின் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். மதுராந்தகம் தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சுகந்தியும் தாராபுரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் லக்ஷ்மணனும் போட்டியிடுகின்றனர். தமிழகத்தில் பெண் தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதற்காக 10 தொழிற்பேட்டைகள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். கோவை சிட்கோ தொழிற்பேட்டையை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷுடன் இணைந்து ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் இதனை தெரிவித்தார். பெண்களுக்கான தொழிற்பேட்டைகள் மூலம் அவர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்று திரு மதன் ராஜா கூறினார். பேட்டியின்போது உடனிருந்த அமைச்சர் திரு விக்னேஷ் டாஸ்மாக் மதுபான கடைகளில் முறைகேடுகளில் ஈடுபடுவோர் 24 மணி நேரத்தில் இடைநீக்கம் செய்யப்படுவார்கள் என்று தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் சுவாசத் தொற்று பரவலை தடுக்கும் வகையில் பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து கொள்ளலாம் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுவாசத் தொற்று பரவலை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு எடுத்து வருவதாக கூறினார். என்றாலும் காய்ச்சல் போன்ற பாதிப்புகள் இருந்தால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருப்பதுடன் குழந்தைகளுக்கு காய்ச்சல் அறிகுறி இருந்தால் பள்ளிகளுக்கு அனுப்புவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் டெங்கு காய்ச்சல் சிகிச்சைக்கான வசதிகள் இருப்பதாகவும் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்தார். தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் தலைவராக திரு செஞ்சி கதிரவன் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். கடந்த மார்ச் 30ஆம் தேதி நடைபெற்ற பார் கவுன்சில் உறுப்பினர்களுக்கான தேர்தலில் 23 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். 2 பெண் உறுப்பினர்களை சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்தது. இந்நிலையில் பார் கவுன்சில் தலைவர் துணைத் தலைவர் பதவிகளுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று நடைபெற்றது. தலைவர் பதவிக்கு திரு செஞ்சி கதிரவனும் துணைத் தலைவர் பதவிக்கு திரு பாலமுருகன் மற்றும் அகில இந்திய பார் கவுன்சில் உறுப்பினர் பதவிக்கு திரு அமல்ராஜ் ஆகியோர் மட்டுமே மனு தாக்கல் செய்ததால் அவர்கள் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டனர். இருவரி செய்திகள். நேபாளத்தில் அண்மையில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1399 அதிகரித்துள்ளது. பங்களாதேஷில் கடந்த 2024ஆம் ஆண்டு வன்முறையை ஏவிவிட்டதாக அவாமி லீக் கட்சியைச் சேர்ந்த 7 பேருக்கு மரண தண்டனை விதித்து சர்வதேச தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. மாநிலங்களவைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ் தலைமையிலான இந்திய நாடாளுமன்ற குழுவினர் தென்னாப்பிரிக்காவின் கேப்டவுனில் நடைபெறும் காமன்வெல்த் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் பதவிகளை ராஜினாமா செய்தவர்கள் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதை தடுக்கக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அகர்தலாவிலிருந்து நேற்று மாலை தில்லி புறப்பட்ட விமானத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்டதன் காரணமாக லக்னோ விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. கோஆப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு விற்பனையை தஞ்சாவூரில் மாவட்ட ஆட்சியர் திருமதி ரேவதி நேற்று தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்ட எல்லையான சித்திரங்கோடு சோதனைச் சாவடியில் காவல் கண்காணிப்பாளர் திரு அன்சுல் நாகர் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். திருவள்ளூர் மாவட்டத்தில் கல்வி நிறுவனங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகே போதை மற்றும் புகையிலைப் பொருட்கள் விற்பனை குறித்து தெரியவந்தால் பொதுமக்கள் புகார்

0: அளிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி கவிதா தெரிவித்துள்ளார். தென்காசி நகரின் பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் நேற்று ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு அங்குள்ள சிற்றாற்றில் கரைக்கப்பட்டன. சென்னை தாம்பரம் நகராட்சியில் நடைபெற்றதாக கூறப்படும் டெண்டர் முறைகேடு புகாரை தொடர்ந்து ஆணையர் திரு பாலச்சந்தர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டார். தமிழகத்தின் நீலகிரி, கோவை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருச்சி, திருப்பூர், பெரம்பலூர், தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்தி. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வென்று தொடரை கைப்பற்றியது. தில்லியில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதனையடுத்து முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன் எடுத்தது. 160 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி 14.3 ஓவரிலேயே 3 விக்கெட் இழப்பிற்கு 163 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. தொடக்க ஆட்டக்காரர்களான சஞ்சு சாம்சன் அபாரமாக ஆடி 57 ரன்னும் அபிஷேக் சர்மா 39 ரன்னும் சேர்த்தனர். இஷான் கிஷன் 38 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் முதல் ஆட்டத்தில் ஏற்கனவே வென்றுள்ள இந்தியா நேற்றைய வெற்றியின் மூலம் 2-0 என்ற கணக்கில் தொடரை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக அளவில் நிலவும் ஸ்திரமற்ற சூழலுக்கு மத்தியிலும் இந்தியா எழுச்சி பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமஸ்கிருத மொழியின் செழுமையை தொழில்நுட்பம் மூலம் மேம்படுத்த வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தில் சுவாசத் தொற்று பரவலை தடுக்கும் வகையில் பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து கொள்ளலாம் என்று மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வென்று தொடரை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:55, 20:00. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேர்களினி கேட்க இருப்பது

0: ஆஸ்பெஸ்டாஸ் என்கிற கல்நார் என்பது இயற்கையிலேயே பூமியில் அதிக அளவு காணப்படும் சிலிகேட் தாதுவாகும். கல்நார் என்பது ஆஸ்பெஸ்டாஸ் என்று ஆங்கிலத்தில் கூறுவதை கேள்விப்பட்டிருக்கிறோம். கல்நார் ஒரு குறிப்பிட்ட வகை பாறைகளில் அதிக அளவு உள்ளது. இப்பாறைகளில் உள்ள கல்நாரை பிரித்தெடுத்து நன்கு அரைத்து வேண்டிய வடிவங்களில் கல்நார் தகடுகள் செய்யப்படுகின்றன. வணிக ரீதியில் பயன்படுத்தப்படும் கல்நார்களில் 90% கிரைசோலைட் வகையை சேர்ந்தது. கல்நார் நீரில் கரையாது, நெருப்பில் எரியாது, அமிலங்களால் எந்த பாதிப்புக்கும் உள்ளாகாது. இத்தகைய பண்புகளினால் கல்நார் தொழிற்சாலைகளில் மிக அதிக அளவு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கல்நார் முதன் முதலில் வட அமெரிக்க நாடுகளில் 18ஆம் நூற்றாண்டில் பயன்படுத்தப்பட்டது. கல்நார் மிக அதிக அளவில் கப்பல் கட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. மேலும் 5000-க்கும் மேற்பட்ட பொருட்கள் கல்நாரில் தயாரிக்கப்படுகின்றன. கல்நாரால் ஏற்படும் பாதிப்புகள், நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் அதிக அளவில் ஏற்படுகின்றன. அவற்றின் முக்கியமானது ஆஸ்பெஸ்டாசிஸ், மீசோதெலியோமா, நுரையீரல் புற்றுநோய். ஆஸ்பெஸ்டாசிஸ் என்பது கல்நார் துகள்களை கொண்ட காற்றினை சுவாசிப்பதால் ஏற்படும் ஒரு வகை நுரையீரல் நோயாகும். இந்நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வறட்டு இருமல் மற்றும் மூச்சு விடுதலில் சிரமம் போன்ற அறிகுறிகள் ஏற்படுகின்றன. இந்நோய்க்கு தகுந்த சிகிச்சை ஏதும் கிடையாது. மீசோதெலியோமா, இது நுரையீரலுக்கும் குடலுக்கும் இடையே காணப்படும் உதரவிதானத்தில் ஏற்படும் ஒரு வகை புற்றுநோயாகும். இதனுடைய தொடர்ச்சியை நாளை அறிந்து கொள்வோம்.
1: இடம்பெற்றது சூழல் அறி

0: இனி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 34.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 92%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு 37.7 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27.8 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 86%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். தமிழக கடலோர வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதும் இல்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: விவசாயிகளுக்கு வருமானம் எப்படின்னா, கீரைனா டெய்லி வருமானம் வரும், எலுமிச்சம்பழம்னா வார வருமானம் வரும், வாழை இந்த மாதிரி ஐட்டங்கள் கூட வச்சுக்கணும், இளநீர் மரம் இருக்கணும். இது மட்டும் இல்லாம தேக்கு மரம், ரோஸ் வுட் இந்த மாதிரி வச்சுன்னா, ஒரு 20 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு கல்யாணம் வருதுன்னா 10 மரத்தை வெட்டி கல்யாணத்தை செலவு பண்ணிடணும். கந்தாய வருமானம் வந்து நெல் அந்த மாதிரி ஐட்டங்கள், வாழை மாதிரின்னா வருஷ வருமானம், அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் பிரிச்சிட்டோம்னா அந்த வருமானத்தை அவங்களுக்கு கொடுக்கணும்.
1: காஞ்சிபுரம் மாவட்டம் தாமல் கே எழிலன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 7 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மதுரை 720 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் இனி கேட்க இருப்பது புத்தம் புது காலை. விஞ்ஞானம் மனித குலத்திற்கு ஒரு அழகான பரிசு, நாம் அதை சிதைக்க கூடாது. விஞ்ஞானம் மனித குலத்திற்கு ஒரு அழகான பரிசு, நாம் அதை சிதைக்கக்கூடாது என்ற டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் சிந்தனையோடு இன்றைய புத்தம் புது காலை தேடி வருகிறது உங்களை நாடி. நிகழ்ச்சியின் முதலில்
3: நாளும் அறிவோம் வனவிலங்கு பாதுகாப்பு. தகவல்கள் வழங்குகிறார் எஸ் சித்ரா அவர்கள்.
4: ஒரு நகரத்தின் உண்மையான அழகு உயரமான கட்டடங்களால் மட்டுமல்ல, காலையில் கீச்சிடும் பறவைகளாலும், பூங்காவில் துள்ளும் அணில்களாலும், பூக்களை சுற்றி பறக்கும் வண்ணத்து பூச்சிகளாலும் தான். இவை அனைத்தும் ஒரு நாள் காணாமல் போனால் அந்த நகரம் உயிரற்ற நகரமாக மாறிவிடும் அல்லவா? நாம் வாழும் பூமி மனிதர்களுக்கு மட்டுமல்ல, பறவைகள், விலங்குகள், பூச்சிகள், மீன்கள், மரங்கள் என எண்ணற்ற உயிரினங்களின் இல்லமும் கூட. இந்த பூமியின் உயிரின பன்முகத்தன்மையை பாதுகாப்பதற்காகவே வனவிலங்கு பாதுகாப்பு மிகவும் அவசியமாகிறது. ஒவ்வொரு உயிரினமும் இயற்கையின் சங்கிலியில் ஒரு முக்கிய இணைப்பாகும். தேனீக்கள் இல்லையென்றால் பல தாவரங்கள் மகரந்த சேர்க்கை செய்ய முடியாது. புலிகள் இல்லையென்றால் காட்டு விலங்குகளின் எண்ணிக்கை கட்டுப்பாடின்றி அதிகரித்து காடுகளின் சமநிலை பாதிக்கப்படும். கழுகுகள் போன்ற பறவைகள் இயற்கையை சுத்தமாக வைத்திருக்க உதவுகின்றன. அதனால்தான் விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள், ஒரு உயிரினம் மறைந்தால் இயற்கையின் ஒரு கதை என்றென்றும் மௌனமாகிறது. உலக நிலப்பரப்பில் இந்தியா வெறும் 2.4% மட்டுமே கொண்டிருந்தாலும், உலகில் உயிரினங்களில் சுமார் 8% உயிரினங்கள் இந்தியாவில் வாழ்கின்றன. இந்தியாவில் காணப்படும் சில புகழ்பெற்ற வனவிலங்குகள் ஆசிய யானை காடுகளின் பொறியாளர் என்று அழைக்கப்படுகிறது. யானைகள் நடந்து செல்லும் பாதைகள் புதிய காடுகள் உருவாக உதவுகின்றன. ஆசிய சிங்கங்கள்

0: உலகிலேயே இயற்கையாக குஜராத்தின் கிர் தேசிய பூங்காவில் மட்டுமே வாழ்கின்றன கடல் ஆமைகள். ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் பயணம் செய்து பிறந்த கடற்கரைக்கே மீண்டும் வந்து முட்டையிடுகின்றன. இன்று பல விலங்குகள் அழியும் நிலையில் உள்ளன. இதற்கு காரணங்கள் காடுகள் அழிக்கப்படுதல், சட்டவிரோத வேட்டை, பிளாஸ்டிக் மாசு, காட்டுத்தீ, காலநிலை மாற்றம், மனித விலங்கு மோதல்கள். ஒரு காடு அழிந்தால் மரங்கள் மட்டுமல்ல ஆயிரக்கணக்கான உயிர்களின் வீடும் அழிகிறது. யானைகள் தங்களது குடும்ப உறுப்பினர்களை பல ஆண்டுகள் நினைவில் வைத்திருக்கும் அற்புதமான நினைவாற்றல் கொண்டவை. தேனீக்கள் பூமியில் இல்லை என்றால் பல பயிர்களின் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்படும். இந்தியாவின் முதுமலை, பந்திப்பூர், காசிரங்கா, பெரியார் போன்ற தேசிய பூங்காக்கள் உலக புகழ்பெற்றவை. வன விலங்குகளை பாதுகாப்பது வனத்துறையின் பொறுப்பு மட்டுமல்ல ஒவ்வொரு குடிமகனின் கடமையும் ஆகும். மரங்களை அதிகம் நடுவோம், பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்போம், வனவிலங்குகளுக்கு உணவளிக்கவோ தொந்தரவு செய்யவோ கூடாது. சுற்றுலா செல்லும் போது காடுகளை சுத்தமாக வைத்திருப்போம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை மற்றவர்களிடமும் பரப்புவோம். இந்தியாவில் ப்ராஜெக்ட் டைகர், ப்ராஜெக்ட் எலஃபன்ட், வனவிலங்கு சரணாலயங்கள், தேசிய பூங்காக்கள் போன்ற பல திட்டங்கள் மூலம் அரிய உயிரினங்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. பல ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்ட பாதுகாப்பு முயற்சிகளால் புலிகளின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்துள்ளது. இது நம் நாட்டின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முயற்சிகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. பகிர்ந்து வாழ்வதும் அனைத்து உயிர்களையும் காப்பதும் எல்லா அறங்களிலும் சிறந்த அறமாகும். விலங்குகளால் பேச முடியாது, ஆனால் அவை இயற்கையின் மொழியை நமக்கு கற்றுத்தருகின்றன. ஒரு காடு என்பது மரங்களின் கூட்டம் மட்டுமல்ல, அது ஆயிரக்கணக்கான உயிர்களின் இல்லம். இன்று நாம் ஒரு மரத்தை வெட்டினால் ஒரு பறவையின் கூடு அழிகிறது. ஒரு குளத்தை மாசுபடுத்தினால் எண்ணற்ற நீர்வாழ் உயிர்கள் பாதிக்கப்படுகின்றன. ஒரு விலங்கு அழிந்தால் இயற்கையின் சமநிலையில் ஒரு நிரந்தர வெற்றிடம் உருவாகிறது. ஆகவே இயற்கையை நேசிப்போம், வனங்களை பாதுகாப்போம், வன விலங்குகளை காப்போம். நமது குழந்தைகளுக்கும் பேரக்குழந்தைகளுக்கும் புலியின் கர்ஜனையையும் மயிலின் நடனத்தையும் பறவைகளின் இனிய குரலையும் ரசிக்கும் உலகை நாம் உருவாக்குவோம். வனங்கள் வாழ்ந்தால் விலங்குகள் வாழும், விலங்குகள் வாழ்ந்தால் இயற்கை வளரும், இயற்கை வளர்ந்தால் மனித வாழ்வும் வளரும். நன்றி, வணக்கம்.
1: நாளும் அறிவோம் வனவிலங்கு பாதுகாப்பு. தகவல்கள் வழங்கினார் எஸ் சித்ரா அவர்கள்.
2: புத்தம் புது காலையில் இனி எஸ்பி பாலசுப்ரமணியம் ஷாலினி குரலில் ஒலிக்கிறது ராஜா சின்ன ரோஜா படப்பாடல்.

0: புத்தம் புது காலையில் இனி
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள்.
2: திருக்குறளையும் திருவள்ளுவரையும் நம்மளால் என்றைக்குமே மறக்கவே முடியாது. அள்ள அள்ள குறையாத அமுத சுரபி அப்படின்னு சொன்னால் திருக்குறள் தான். எந்த காலத்திற்கும் தேவையான அறத்தை போதிக்கக்கூடியதாக திருக்குறளை நம்ம பார்க்குறோம். இல்லை போன காலத்தில் வேணால் இது சரியாக இருக்கும், இந்த காலத்துக்கு இது சரிப்பட்டு வராது, இல்லை வருங்காலத்தில் இப்படியெல்லாம் நம்ம பேச முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரியான எந்த கருத்தையும் பரவலாக நம்ம திருக்குறளில் பார்க்கவே முடியாது. வள்ளுவ பேராசான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அற்புதமான கவிஞர், அவரை கவிஞர்னு சொல்கிறதா, புலவர்னு சொல்கிறதா, அறிஞர்னு சொல்கிறதா, இப்படி இந்த தமிழ் சமுதாயம் ஒரு பட்டிமன்றத்தையே நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் உண்மை. அப்படிப்பட்ட வள்ளுவர் எத்தனையோ அதிகாரங்களை கொடுக்குறார். 10 கட்டளைகளைப் போல 10 உடைமைகளை கொண்ட அதிகாரங்களும் உண்டு. அந்த வரிசையில் ஒப்புரவறிதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரம், அதாவது மற்றவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும். இல்லை எனக்கு எதுக்குமே வழி இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட உடல் அளவிலாவது ஏதாவது உதவியை செய்ய வேண்டும் அப்படின்றத முதல் பாடல்லிருந்து கடைசி பாடல் வரைக்கும் வலியுறுத்தி ஆணித்தரமாக அழுத்தமாக சொல்லுவது தான் ஒப்புரவறிதலினுடைய மிகச்சிறந்த நோக்கம் அப்படின்னு பார்க்குறோம். ஏன் உதவி செய்யணும், உதவி செய்யறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கிறோமா அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்பது உண்டு. யாருக்கு உதவி தேவைப்படும், இயலாதவர்கள் அல்லது மாற்றுத்திறனாளிகள் அல்லது குழந்தைகள் அல்லது வறுமை உற்றவர்கள். அப்போது இப்படியான நபர்களுக்கு உண்மையிலேயே உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த இயற்கையினுடைய விதி. அந்த விதிக்கு மாறாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனாலும் கூட சில பேருக்கு ஒரு குழப்பம் வரும், என்னன்னா நான் ஒன்று நல்லது செய்ய போய் கடைசியில் அது எனக்கே எதிர்வினையாக திரும்பிடுச்சு, அது எனக்கே எதிர் திசையாக மாறிவிட்டது அப்படின்னு அங்கலாய்ப்பவர்களை கவலைப்படுவர்களை நம்ம தினமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதுக்காக நம்ம உதவி செய்யறத நிறுத்திடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. ஒரு காட்டுக்குள்ள ஒரு அரசனும் அமைச்சனும் அப்படியே உலா வந்தாங்களாம். உலா வரும்பொழுது அவங்களுக்கு தாகம் ஏற்பட்டிருக்கு, கையில் தண்ணியோடு வந்திருக்கிறாங்க, தாகத்துக்கு தண்ணி குடிச்சுக்கிட்டாங்க. கொஞ்ச தூரம் வந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன அசதி, ஒரு பசி அவங்களுக்கு வயிற்றில் தோன்றுகிறது. பசி எடுத்த உடனே அதுக்கு மேலே நடக்கிறதுக்கோ அதுக்கு மேலே யோசிக்கிறதுக்கோ அவங்களுக்கு வலுவில்லை. என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு மரத்தின் கீழே நின்று யோசிக்கிறாங்க. இங்கே ஏதாவது பழம் கிடைக்குமா, இங்கே ஏதாவது உணவுப் பொருள் கிடைக்குமா அப்படின்னு பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது மரத்தின்

0: மேல கூடு கட்டி ரெண்டு பறவைகள், ஒரு ஆண் பறவை ஒரு பெண் பறவை வாழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த பறவை ராஜாவும் அந்த அமைச்சரும் பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்கு. அடடா, நம்ம இடத்த தேடி வந்திருக்கிறாங்க. அப்படின்னா இவர்கள் நம்முடைய விருந்தினர்கள், இந்த விருந்தினர்களுக்கு உணவு படைக்க வேண்டியது நம்முடைய கடமை அப்படின்னு பறவைகள் நினைச்சுதான். என்ன செய்ய முடியும் அந்த பறவைகளால? அந்த பறவைகள் கிட்ட என்ன உணவு இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது, வாய்ப்பில்லை. அடுத்த வேளைக்கு கூட எதையும் தேடி வைக்காத ஒரு உயிரினம்னு பார்த்தீங்கன்னா பறவைகள் தான். காலையில் பறக்கும், உணவுகளை தேடும், மறுபடியும் கொண்டு வந்து இரவில் வீடு தங்கிடும். இந்த சூழலில் ரெண்டு பறவைகளும் என்ன நினைக்குது, சுள்ளிகளை எல்லாம் பொறுக்கி கொண்டு வந்து அதை வந்து நெருப்பு மூட்டி அதில் தான் வந்து விழுந்து அதை வந்து சமைத்து இந்த அரசனுக்கும் இந்த அமைச்சருக்கும் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நினச்சி தன்னுடைய உயிரை தியாகம் செய்து கொண்டதாக ஒரு கதை உண்டு. அந்த மாதிரி தான் வள்ளுவர் சொல்கிறாரு, ஒப்புரவினால் வரும் கேடெனினும் அஃதொருவன் விற்றுக்கோள் தக்கதுடைத்து. நீங்கள் உதவி செய்யறதுனால ஒருவேளை கேடே உங்களுக்கு தீமையே வந்தாலும் கூட உங்களை விற்றாவது அந்த தீமையை நீங்கள் வாங்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு வலியுறுத்துவது தான் வள்ளுவருடைய மிகச்சிறந்த நோக்கம். அதனால் இந்த உலகத்தில் அறத்தை வலியுறுத்துவதற்கு திருக்குறளை விட வேறு நூலை நம்மளால் சொல்லவே முடியாது.
1: முதம் வழங்கினார் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள்.
2: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
3: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
2: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
3: இந்த கதையில் மாற்றமில்லை,
2: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
3: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
2: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
3: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
4: இனி தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
5: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சீன அதிபரும் அண்மையில் நடத்திய பேச்சுக்களின் போது பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எதிர்காலத்தில் நடைபெறும் போரில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவை தொகுதிகள் மற்றும் ஒரு மக்களவை தொகுதிக்கு அடுத்த மாதம் 6 தேதி நடைபெற இருக்கும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. ஆஷா தொழிலாளர்களுக்கான மாதாந்திர ஊக்கத்தொகையை 6,000 ரூபாயாக உயர்த்தி தில்லி அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த நியூசிலாந்து நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சீன அதிபரும் அண்மையில் நடத்திய பேச்சுக்களின் போது பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், அண்மையில் நிறைவடைந்த பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கு இடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங்குக்கும் சந்தித்து பேசியதை சுட்டிக்காட்டினார். அப்போது இரு நாடுகளுக்கும் இடையே பரஸ்பர மரியாதை, நலன்கள், உணர்வுபூர்வ விஷயங்கள் உள்ளிட்டவை குறித்து அவர்கள் விரிவாக ஆலோசித்ததாக அவர் கூறினார். முக்கிய விஷயங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயலாற்ற வேண்டியதன் அவசியம் குறித்தும் அவர்கள் அப்போது வலியுறுத்தியதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் குறிப்பிட்டார். எதிர்காலத்தில் நடைபெறும் போரில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தில்லியில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான DRDO சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். வரும் 2047 ஆண்டிற்குள் முக்கிய தொழில்நுட்பங்களில் சுயசார்பு, உள்நாட்டு உற்பத்தி, பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி உள்ளிட்டவை பல மடங்கு அதிகரித்து உலக அளவிலான விநியோக சங்கிலியில் இந்தியா வலுவான இடத்தை பெறும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். எதிர்கால தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதில் DRDO குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கி வருவதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். தமிழகத்தில் 2 தொகுதிகள் உட்பட நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் ஒரு மக்களவை தொகுதிக்கும் அடுத்த மாதம் 6 தேதி நடைபெற இருக்கும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தின் மதுராந்தகம், தாராபுரம் தொகுதிகளிலும், மேற்கு வங்கத்தின் நந்திகிராம், ரேஜி நகர் தொகுதிகளிலும், புதுச்சேரியின் தட்டாஞ்சாவடி தொகுதியிலும் இந்த இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இதேபோல் அஸ்

0: மாநிலம் நியூ கியான் மக்களவைத் தொகுதிக்கும் அடுத்த மாதம் 6ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தொகுதிகளில் கடந்த 9ஆம் தேதி தொடங்கிய வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. மனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறும். வேட்புமனுக்களை திரும்பப் பெற வரும் 19ஆம் தேதி கடைசி நாளாகும். வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெற்று முடிவுகள் அறிவிக்கப்படும். இந்தியாவின் வலுவான பொருளாதார அடித்தளம் மற்றும் தொழில்நுட்ப திறன்கள் அடுத்த கட்ட உலகளாவிய வளர்ச்சிக்கு உந்து சக்தியாக விளங்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த நிதியத்தின் துணை நிர்வாக இயக்குநர் நைஜல் கிளார்க் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியா அதிவேகமாக வளரும் முக்கிய பொருளாதார நாடாக திகழ்வதாகவும் சர்வதேச பொருளாதார விரிவாக்கத்திற்கு முக்கிய பங்களிப்பதாகவும் கூறியுள்ளார். அண்மையில் புதுதில்லி, மும்பை மற்றும் சென்னையில் தாம் மேற்கொண்ட 5 நாள் பயணத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட சந்திப்புகளை அவர் விவரித்துள்ளார். இந்தியாவின் சக்தி வாய்ந்த தனியார் துறை, திறமையான மனிதவளம் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவற்றை பாராட்டுவதாகவும் நைஜல் கிளார்க் அதில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆஷா தொழிலாளர்களுக்கான மாதாந்திர ஊக்கத்தொகையை 6000 ரூபாயாக உயர்த்தி தில்லி அரசு அறிவித்துள்ளது. முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த தொழிலாளர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் 3000 ரூபாயை 6000 ரூபாயாக உயர்த்துவது என முடிவெடுக்கப்பட்டது. தில்லியில் சுமார் 6,825 ஆஷா தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இதனிடையே தலைநகர் தில்லியில் உள்ள கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் பயிலும் 10,000 மாணவர்களுக்காக தங்கும் விடுதிகள் கட்டுவதற்கும் தில்லி அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த நியூசிலாந்து நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த ஒப்பந்தத்திற்கான சட்டம் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நேற்று நிறைவேற்றப்பட்டது. இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகத்தை விரிவுபடுத்தவும் இறக்குமதி வரிகளை கணிசமாக குறைக்கவும் இந்த ஒப்பந்தம் வழிவகை செய்கிறது. நியூசிலாந்து எதிர்க்கட்சியான தொழிலாளர் கட்சி உறுப்பினர்கள் உட்பட 93 உறுப்பினர்களின் ஆதரவுடன் இந்த ஒப்பந்தம் நிறைவேறியது. ஒப்பந்தத்திற்கு எதிராக 29 பேர் வாக்களித்தனர். இதன் மூலம் இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு உடனடியான பலன்கள் கிடைக்கும் என்று அந்நாட்டு வர்த்தக அமைச்சர் திரு டாட் மேக்லே தெரிவித்தார். இந்த ஆண்டு இறுதியில் இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறினார். பங்களாதேஷில் கடந்த 2024ஆம் ஆண்டு வன்முறையை ஏவிவிட்டதாக அவாமி லீக் கட்சியைச் சேர்ந்த 7 பேருக்கு மரண தண்டனை விதித்து சர்வதேச தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. அங்கு பிரதமராக இருந்த திருமதி ஷேக் ஹசீனாவின் அரசுக்கு எதிராக மாணவர்கள் நடத்திய போராட்டம் பின்னர் வன்முறையாக உருவெடுத்தது. இதில் 1400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து திருமதி ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவில் தஞ்சம் புகுந்தார். அவாமி லீக் கட்சிக்கு தடை விதிக்கப்பட்டு இடைக்கால அரசு பொறுப்பேற்றது. இந்த வன்முறை மற்றும் மோதல் குறித்து விசாரணை நடத்த அமைக்கப்பட்ட சர்வதேச தீர்ப்பாயம் கடந்த ஆண்டு நவம்பரில் திருமதி ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. இந்நிலையில் நசோல் இஸ்லாம் சௌத்ரி தலைமையிலான 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு நேற்று இறுதி தீர்ப்பை அறிவித்துள்ளது. அதில் அவாமி லீக் கட்சியின் பொதுச் செயலாளர் உயதுல் காதர் உட்பட 7 மூத்த தலைவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா, மெக்கா, ஜெத்தா மற்றும் தாயிஃப் நகரங்களில் நேற்று அந்நாட்டு அரசு அவசர கால எச்சரிக்கையை வெளியிட்டது. செங்கடல் பகுதியில் அமைந்துள்ள சவுதி அரேபியாவின் முக்கிய ஏற்றுமதி முனையமான யாங்கோன் உள்ளிட்ட 6 நகரங்களில் இத்தகைய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு பின்னர் திரும்பப் பெறப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹவுட்டி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற அச்சம் காரணமாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை இந்த எச்சரிக்கையை வெளியிட்டதாக அந்த தகவல்கள் மேலும் கூறுகின்றன. நேபாளத்தில் அண்மையில் நேரிட்ட பெருவள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1399ஆக அதிகரித்துள்ளது. திபெத் எல்லையை ஒட்டியுள்ள நேபாளத்தின் 6 மாவட்டங்களில் கடந்த மாதம் 26ஆம் தேதி நேரிட்ட பெருவள்ளத்தில் சிக்கி இதுவரை 5000க்கும் மேற்பட்டோர் மாயமாகி இருப்பதாக மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ள பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். பெருவள்ள பாதிப்புகளிலிருந்து 13,800க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டுள்ளனர். நேபாள

வடக்கு மற்றும் மத்திய பகுதியில் அடங்கிய ஏராளமான நகரங்கள் மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் பாதுகாப்பு படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அந்தமான் நிக்கோபார் தீவுகள், அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, ஹரியானா, சண்டிகர் மற்றும் தில்லியில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம், மாஹே, பஞ்சாப், மேற்கு வங்கத்தின் இமயமலை பகுதிகள், சிக்கிம், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வென்று தொடரை கைப்பற்றியது. தில்லியில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதனையடுத்து முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன் எடுத்தது. 160 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி 14.3 ஓவரிலேயே 3 விக்கெட் இழப்பிற்கு 163 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. தொடக்க ஆட்டக்காரர்களான

0: இருபது ஓவரில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு 159 ரன் எடுத்தது. 160 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி 14.3 ஓவரிலேயே 3 விக்கெட் இழப்பிற்கு 163 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. தொடக்க ஆட்டக்காரர்களான சஞ்சு சாம்சன் அபாரமாக ஆடி 57 ரன்னும் அபிஷேக் சர்மா 39 ரன்னும் சேர்த்தனர். இஷான் கிஷன் 38 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் முதல் ஆட்டத்தில் ஏற்கனவே வென்றுள்ள இந்தியா நேற்றைய வெற்றியின் மூலம் 2-0 என்ற கணக்கில் தொடரை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சீன அதிபரும் அண்மையில் நடத்திய பேச்சுக்களின் போது பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எதிர்காலத்தில் நடைபெறும் போரில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவை தொகுதிகள் மற்றும் ஒரு மக்களவை தொகுதிக்கு அடுத்த மாதம் 6 நடைபெற இருக்கும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. ஆஷா தொழிலாளர்களுக்கான மாதாந்திர ஊக்கத்தொகையை 6,000 ரூபாயாக உயர்த்தி தில்லி அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த நியூசிலாந்து நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் இப்பொழுது 7:25. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் அடுத்து
2: ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: பிசிஓடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக மருத்துவர்கள் வந்து இதை ரெண்டு விதமாக பார்ப்பாங்க. ஒன்று வந்து மெலிவாக இருக்கிறவங்க, உடல் பருமனாக இருக்கிறவங்க, அதை வச்சு நாங்கள் லீன் பிசிஓன்னு சொல்லுவோம் அல்லது ஒபீஸ் பிசிஓன்னு சொல்லுவோம். நீங்கள் கேட்டதன்படி ஒபீஸ் பிசிஓ தான் பரவலாக இருக்குது. அப்படின்னா உடல் பருமனோட நீர்க்கட்டிகள் உள்ளவங்க தான் பரவலாக இருக்காங்க. இது ரெண்டுத்துக்கும் என்ன லிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொழுப்பே ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுது. அண்ட் ஆராய்ச்சி மூலமாக என்ன பார்த்துருக்காங்கன்னா அந்த கொழுப்பில் இருக்கிற அந்த சதையானது நிறைய கெட்ட ஹார்மோன்ஸை கெமிக்கல்ஸை செக்ரீட் பண்ணுது. அந்த ஹார்மோன்ஸ் கெமிக்கல்ஸ் என்ன பண்ணுதுன்னா அடிப்படையாக ஆண் பெண் ஹார்மோன் லெவல் மற்றும் சக்கரவியாதி கொடுக்கக்கூடிய ஹார்மோன் லெவல் இதெல்லாம் மாற்றி விட்டுடுது. அதனால் உடல் பருமன் ஏற ஏற அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் இன்னும் இர்ரெகுலராகவும், அதாவது தாமதமாகி சில பேருக்கு 2-3-4 வரைக்கும் அவங்களுக்கு மாதவிடாயே வராது. அது போக போக காலகட்டத்தில் என்ன ஆகும், மாதவிடாய் வராமல் போக போக இன்னும் உடல் பருமன் கூடிக்கிட்டே போகும். ஸோ உடல் பருமனுக்கும் மாதவிடாய் கோளாறுக்கும் ஒரு க்ளோஸ் லிங்க் இருக்குது. அந்த கொழுப்பில் தான் அவங்களுக்கு அந்த கெட்ட ஹார்மோன்ஸை மாத்திரை அந்த கெமிக்கல் செக்ரீட் ஆகுதுன்றது இப்போ ஆராய்ச்சி பூர்வமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் உடல் பருமன் குறைப்பதன் மூலம் நீர்க்கட்டிகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஸோ ஈவன் நீங்கள் ஒரு 90 kg இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 9-10 kg குறைச்சிங்கன்னா கூட அது நீர்க்கட்டிகள் கண்ட்ரோலுக்கு மிகப்பெரிய அளவில் உதவக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இதில் எக்ஸசைஸ் மற்றும் டயட்டுக்கு பெரிய பங்கு இருக்குது. அப்படின்னா நீங்கள் என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்களோ அந்த குவான்டிட்டி, சரி நீங்கள் ஒரு நாளைக்கு 4 இட்லி சாப்பிடுவீங்கன்னா உங்களுடைய வேலை அவ்வளவா ஒரு என்ன சொல்கிறது ஒரு கடுமையான வேலை இல்லைன்னா நீங்கள் 1-2 இட்லி சாப்பிட்டாலே போதும். அது ஒரு வகை. இன்னொரு வகை வந்து எக்ஸசைஸ், குறைந்தது 30 நிமிடம் முதல் 45 நிமிடம் நாம் வந்து எக்ஸசைஸ் உடற்பயிற்சிக்கு நாம் ஒரு முயற்சி எடுத்தோம்னா அது உங்களுடைய கொழுப்பை கரைக்க உதவும். ஸோ இதன் மூலமா உடல் பருமனுக்கும் நீர்க்கட்டிகள் ஒரு அக்ரஸிவ் ஒரு பிசிஓடிக் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கிறதுக்கும் க்ளோஸ் லிங்க் இருக்கு.
2: இதுவரை மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.

0: தண்ணீர்ல மட்டும்தான் உருவாகக்கூடியது, பகல்ல கடிக்கும். சோ அதனால தண்ணீர் சேமிச்சு வச்சிருக்கிற குடம், சிமெண்ட் தொட்டி, ட்ரம் இதுல எல்லாம் கொசு போகாத மாதிரி நல்லா மூடி வைக்கணும். அதே மாதிரி வீட்டை சுத்தி தேவையில்லாம இருக்கிற இந்த டயரு, தேங்காய் சிரட்டை, ஆட்டுக்கல், பிளாஸ்டிக் கப், பெயிண்ட் டப்பா இது எல்லாத்தையும் தூக்கி போடணும். அப்படி இருந்தா கூட அதுல எல்லாம் தண்ணி தேங்காத மாதிரி பாத்துக்கணும். என்ன அர்த்தமாயிருந்தா? கொசுக்கள் உற்பத்தி ஆகாமல் தடுப்போம், சுற்றுப்புற சூழலை தூய்மையோடு காப்போம்.
1: யார் அது? ஓ செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
2: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
1: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
2: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
1: ஓ ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க ஒரு துணையா இருக்குமே.
2: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
1: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
3: நேரம் இப்பொழுது 7:30. புத்தம் புது காலையில் அடுத்து இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவருக்கு ஜாதகத்துல நம்பிக்கை உண்டு, அவரே ஜோசியம் எல்லாம் பார்ப்பார். என்ன சார் இந்த காலத்துல இதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்களேன்னு கேட்டா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது சார், இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க செய்கிற நல்லது கெட்டதுக்கு தகுந்த பலனை அனுபவிச்சே தீரணும்பார். அது மட்டும் இல்லை, ஒருத்தன் செத்துட்டா கூட அவன் செஞ்ச பாவ புண்ணியங்கள் கூடவே போயிட்டுருக்கோம்பார். அது எப்படி கூட போவோம் அப்படின்னு குதர்க்கமாக கேட்டால், அதுக்கு அவர் ஒரு கதை சொன்னார். அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தாராம். அவர் ஜோசியம் பார்க்குறதுல ரொம்ப கெட்டிக்காரர். ஒருத்தருடைய தலைமுடியை மட்டும் அவர்கிட்ட காட்டினா போதும், அதை மட்டும் பார்த்துட்டு அவருடைய ஜாதகத்தையே சொல்லிவிடுவாரான். அப்பேற்பட்ட திறமை. அந்த ஆள் ஒரு சமயம் கன்னியாகுமரி கடற்கரைக்கு போயிருந்திருக்கிறார். அங்கே கரை ஓரமாக ஒரு மண்ட ஓடு கிடந்திருக்கு, அதை எடுத்து பார்த்துருக்கிறார். அந்த மண்ட ஓட்டை வச்சுக்கிட்டே அதோடய ஜாதகத்தை அலசியிருக்கிறார். இந்த மண்டை ஓட்டுக்கு உரிய ஆசாமி வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறான், நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறான், அது தாங்க முடியாமல் தான் கடலில் விழுந்து தற்கொலை பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிறத அவர் கணிச்சுட்டார். இருந்தாலும் இந்த மண்டவோடு இன்னமும் அனுபவிக்க வேண்டியது பாக்கி இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் உணர்றார். அது சரி, ஒருத்த வந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் தானே நல்லது கெட்டதை அனுபவிக்க முடியும், செத்ததுக்கு அப்புறமும் பாக்கி இருக்குன்னா அதை எப்படி அனுபவிக்கிறது? இந்த மண்ட ஓட்டுக்கு இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சதே தவிர அதோடய அர்த்தம் என்னங்கிறது அவருக்கு சரியாக விளங்கலை. சரி, இதை இன்னும் கொஞ்சம் விவரமாக ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை தன்னுடைய வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டார். அந்த மண்டை ஓட்டை ஒரு பொட்டியில் வச்சு பூட்டினார். தன்னுடைய தனி அறையில் அதை பத்திரமாக வச்சுக்கிட்டார். தினமும் ராத்திரி ஆனதும் தன்னுடைய மனைவியை பார்த்து, நீ போய் பூஜை அறையில் தனியாக படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் தினம் ராத்திரி 12 மணிக்கு பொட்டியை திறந்து அதை பார்ப்பார். மண்டை ஓடு அப்படியே இருந்ததே தவிர இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குங்கிறதுக்கு அர்த்தம் அவருக்கு விளங்கலை. அந்த மண்டை ஓட்டுக்கு இன்னும் என்ன பாக்கி இருக்க போகுது? இப்படியே ஒரு 10 நாள் போச்சு. அந்த வீட்டம்மாவுக்கு சந்தேகம் வந்துட்டுது. நம்ம வீட்டுக்காரர் நம்மளை தனியாக ஏன் தூங்க சொல்கிறார் அப்படிங்கிற சந்தேகம். உடனே பக்கத்து வீட்டு அம்மாக்கிட்ட விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அந்த அம்மா உடனே, நீ கவலைப்படாத, நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன்னு சொல்லிவிட்டாங்களாம். அன்றைக்கி ராத்திரியே ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துருக்குறாங்க. இந்த ஆள் மண்டை ஓட்டை கையில் வச்சுக்கிட்டு அதை திருப்பி திருப்பி அப்படியும் அப்படியும் பார்த்துக்கிட்டு இருந்தது தெரிஞ்சுட்டுது. மறுநாள் காலையில் அவரோட மனைவியை பார்த்தாங்க. ஏம்மா, உன் வீட்டுக்காரருக்கு நீ முதல் மனைவியா ரெண்டாவது மனைவியா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒருத்தி தான் அவருடைய மனைவின்னாங்க. அப்படி இல்லை, நீ அவருக்கு ரெண்டாவது மனைவி, முதல் மனைவியின் மண்டை ஓடு தான் அவர் கையில் இருக்குப்போ, அதை தான் அவர் தினமும் ராத்திரியில் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு விட்டாங்க அந்த அடுத்த வீட்டம்மா. அப்படியா விஷயம்னு சொல்லிவிட்டு கணவன் வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து அந்த மண்டை ஓட்டை எடுத்து கொண்டாந்து ஒரு உரலில் போட்டு உலக்கையால் குத்தி நொறுக்க ஆரம்பிச்சுட்டுது அந்த அம்மா. வெளியே போயிருந்த அந்த ஆள் அப்போ தான் உள்ளே நுழைஞ்சார். மண்டை ஓடு உலக்கைக்கிட்ட குத்து வாங்கிக்கிட்டு இருக்கு. அது அனுபவிக்க வேண்டியது இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் எனக்கு இப்போ தான் புரிஞ்சுதுன்னாராம் அவர். இந்த கதையிலேருந்து நாம் இன்னொரு நீதியையும் புரிஞ்சுக்கணும்.

0: என்ன உமா பண்ணிட்டு இருக்க, நீ வீடெல்லாம் கிளீன் பண்ணிருக்க, தண்ணி தொட்டில இருக்க தண்ணி எல்லாம் எடுத்து வெளியில ஊத்தினிருக்க, என்ன எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிருக்க, என்ன வீட்டுக்கு விருந்தாளி வராங்களா யாராவது?
1: ஏடிஎஸ் கொசுனாலதான் டெங்கு காய்ச்சல் வரும். டெங்கு காய்ச்சல்ன்ற விருந்தாளி எங்க வீட்டுக்கு வராம இருக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
0: என்ன சொல்றோமா?
1: டெங்கு காய்ச்சல் பார்த்தனா ஏடிஎஸ் அப்படிங்கிற கொசுனாலதான் பரவுது. இந்த ஏடிஎஸ் கொசு நல்ல

0: அதாவது நம்ம வீட்டை பற்றி நமக்கு தெரியாததெல்லாம் அடுத்த வீட்டுக்காரங்களுக்கு நல்லா தெரியும்.
1: இன்று ஒரு தகவல் கேட்டோம். வழங்கியவர் தென்கட்சி கு சுவாமிநாதன் அவர்கள். புத்தம் புது காலையில் அடுத்து தீரா காதல் படத்திற்காக சக்தி ஸ்ரீ கோபாலன் பாடியுள்ள பாடல்.

0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
1: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
1: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: புத்தம் புது காலையில் இனி உங்கள் கவனத்திற்கு ஓசோன் படல பாதுகாப்புக்கான சர்வதேச தினம் குறித்த சிற்றுரை கேட்கலாம். வழங்குபவர் பொன்சந்திரன் அவர்கள்.
4: பூமியின் வளிமண்டலத்தில் நிலவும் ஓசோன் படலம் சூரியனிலிருந்து வெளிப்படும் தீங்கு விளைவிக்கும் புற ஊதா கதிர்களிடமிருந்து பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் பாதுகாக்கும் ஒரு இயற்கையான கவசமாகும். இந்த மென்மையான வாயு அடுக்கு இல்லாவிட்டால் பூமியில் உயிர் வாழ்வதே சாத்தியமற்றதாக இருந்திருக்கும். 20ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் மனிதனால் உற்பத்தி செய்யப்பட்ட சில இரசாயனங்களால் இந்த ஓசோன் படலம் படிப்படியாக சிதைவடைந்து வருவது கண்டறியப்பட்டது. இந்த ஆபத்தான நிலைமையை உணர்ந்த சர்வதேச சமூகம் ஓசோன் படலத்தை பாதுகாக்கும் நோக்கில் பல்வேறு ஒப்பந்தங்களை மேற்கொண்டது. இதனை நினைவில் கொண்டே ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 16ஆம் நாள், அதாவது இன்று, ஓசோன் படல பாதுகாப்புக்கான சர்வதேச தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஓசோன் என்பது 3 ஆக்சிஜன் அணுக்களால் ஆன ஒரு வாயு மூலக்கூறு ஆகும். இது பூமியின் மேற்பரப்பிலிருந்து சுமார் 15 முதல் 35 கிலோமீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள ஸ்ட்ராட்டோஸ்பியர் எனப்படும் வளிமண்டல பகுதியில் அடர்த்தியாக காணப்படுகிறது. இந்த வாயு அடுக்கு சூரியனிலிருந்து வரும் UVB மற்றும் UVC கதிர்களில் பெரும் பகுதியை உறிஞ்சி அவை பூமியின் மேற்பரப்பை அடையாமல் தடுக்கிறது. இயற்கையிலேயே ஓசோன் தொடர்ந்து உருவாகிறது மற்றும் சிதைவடைகிறது என்றாலும் இயற்கையான சமநிலை பராமரிக்கப்பட்டு வந்தது. ஆனால் மனித செயல்பாடுகளால் இச்சமநிலை பாதிக்கப்பட்டுள்ளது. ஓசோன் படலம் சிதைவதற்கான காரணங்களை அறிந்து கொள்ளலாம். குளிர்சாதன பெட்டிகள், ஏர் கண்டிஷனர்கள், ஏரோசால் ஸ்ப்ரேக்கள், நுரை உற்பத்தி பொருட்கள் ஆகியவற்றில் பரவலாக பயன்படுத்தப்பட்ட குளோரோஃப்ளூரோ கார்பன் வாயுக்கள் ஓசோன் சிதைவுக்கு முதன்மை காரணமாக இருந்தன. அடுத்து தீயணைப்பு சாதனங்களில்

0: பயன்படுத்தப்பட்ட ஹேலான்கள் என்ற ரசாயன கூறுகளும் ஓசோனுக்கு தீங்கு விளைவித்தன. விவசாயத்திலும் தொழிற்சாலைகளிலும் பயன்படுத்தப்பட்ட மித்தில் புரோமைடு மற்றும் கார்பன் டெட்ராக்ளோரைடு போன்ற வேதிப்பொருட்களும் ஓசோன் படலத்தை பாதித்தன. குளோரோஃப்ளோரோ கார்பன்களுக்கு மாற்றாக ஹைட்ரோ குளோரோஃப்ளோரோ கார்பன்கள் கொண்டு வரப்பட்டன. ஆனால் இவைகளும் ஓசோனுக்கு தீங்கு விளைவித்தன. இந்த வேதிப்பொருட்கள் வளிமண்டலத்தில் மேலெழுந்து சூரிய ஒளியின் தாக்கத்தால் சிதைந்து குளோரின் மற்றும் புரோமின் அணுக்களை வெளியிடுகின்றன. ஒரு குளோரின் அணு ஆயிரக்கணக்கான ஓசோன் மூலக்கூறுகளை அழிக்கும் திறன் கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓசோன் படல சிதைவினால் தோல் புற்றுநோய், கண்புரை போன்ற கண் நோய்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைதல் ஆகியவை அதிகரிக்கும். தாவரங்களின் வளர்ச்சி பாதிக்கப்பட்டு விவசாய உற்பத்தி குறையும். கடலில் வாழும் சிறு உயிரினங்களான பிளாங்க்டான் அழிவதால் கடல் உணவுச் சங்கிலி முழுவதும் பாதிக்கப்படும். ஓசோன் சிதைவும் புவி வெப்பமடைதலும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. இரண்டும் சேர்ந்து சூழலியல் சமநிலையை குலைக்கின்றன. 1980களில் அண்டார்க்டிகாவின் மேலே ஓசோன் படலம் கடுமையாக குறைந்திருப்பது கண்டறியப்பட்டது. இது ஓசோன் ஓட்டை, ஓசோன் ஹோல் என அழைக்கப்படுகிறது. இதனை தொடர்ந்து சர்வதேச சமூகம் உடனடியாக செயலில் இறங்கியது. 1987 செப்டம்பர் 16 கனடாவின் மான்ட்ரியல் நகரில் ஓசோன் படலத்தை சிதைக்கும் பொருட்கள் தொடர்பான மான்ட்ரியல் நெறிமுறை கையெழுத்திடப்பட்டது. இந்த வெற்றிகரமான ஒப்பந்தத்தின் நினைவாக 1994 ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை செப்டம்பர் 16 ஓசோன் படல பாதுகாப்புக்கான சர்வதேச தினமாக அறிவித்தது. இந்தியா மான்ட்ரியல் நெறிமுறையின் ஒரு முக்கிய பங்குதாரராகும். இந்த சர்வதேச தினத்தின் மூலம் ஓசோன் படல பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்துதல், மான்ட்ரியல் நெறிமுறையின் சாதனைகளை கொண்டாடுதல், ஓசோனை சேதப்படுத்தும் பொருட்களை படிப்படியாக நீக்குவதில் நாடுகளின் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பை வலியுறுத்துதல், காலநிலை மாற்றத்திற்கும் ஓசோன் பாதுகாப்பிற்கும் இடையிலான தொடர்பை எடுத்துரைத்தல், இளைய தலைமுறையினருக்கு சுற்றுச்சூழல் கல்வியை வழங்குதல் போன்ற நோக்கங்கள் நிறைவேற்றப்படுகின்றன. ஓசோன் படலத்தை பாதுகாக்க ஒவ்வொரு தனிநபரும் CFC அற்ற குளிர்சாதன பெட்டிகள் மற்றும் ஏர் கண்டிஷனர்களை பயன்படுத்தலாம். ஏரோசால் ஸ்ப்ரேக்களுக்கு பதிலாக சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாற்றுப் பொருட்களை தேர்வு செய்யலாம். வாகனங்களை முறையாக பராமரித்து மாசு உமிழ்வை குறைக்கலாம். மின்சார பயன்பாட்டை குறைத்து புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்களை பயன்படுத்தலாம். பழைய குளிர்சாதன பொருட்களை முறையாக அப்புறப்படுத்தலாம். இயற்கை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை மற்றவர்களுக்கு ஏற்படுத்தலாம். இதன் மூலம் ஓசோன் படலத்தை பாதுகாக்க ஒவ்வொரு தனிநபரும் பங்களிக்க முடியும்.
1: உங்கள் கவனத்திற்கு இதுவரை ஓசோன் படல பாதுகாப்புக்கான சர்வதேச தினம் குறித்த சிற்றுரை கேட்டோம். வழங்கியவர் பொன்சந்திரன். இனி
2: உங்கள் கவனத்திற்கு தெற்காசிய அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கத்திற்கான சர்வதேச தினம் குறித்த சிற்றுரை கேட்கலாம். தெற்கு நாடுகளுக்கான அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதுமைக்கான சர்வதேச தினம். இங்கு தெற்கு நாடுகள் என்பது வெறும் புவியியல் அமைப்பை குறிப்பது அல்ல. ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் லத்தீன் அமெரிக்காவில் உள்ள வளரும் நாடுகளின் குரலையும் கூட்டு வலிமையையும் குறிக்கிறது. வளர்ந்த நாடுகளுக்கும் வளரும் நாடுகளுக்கும் இடையே நிலவும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப இடைவெளியை குறைக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கில் இத்தினம் உருவாக்கப்பட்டது. கடந்த 2023 G77 மாநாட்டின் முன்னெடுப்பை தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் பொதுசபை இந்த தினத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இன்றைய காலகட்டத்தில் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் தற்சார்புக்கும் அறிவியலும் தொழில்நுட்பமே முதுகெலும்பாக உள்ளன. ஆனால் உலகளாவிய ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகளுக்கான முதலீடுகளில் பெரும் பகுதி ஒரு சில வளர்ந்த நாடுகளிலேயே குவிந்துள்ளது. இதனால் சுகாதாரம், வறுமை ஒழிப்பு, தூய குடிநீர் மற்றும் பருவநிலை மாற்றம் போன்ற சவால்களை எதிர்கொள்ள

0: பதில் தெற்கு நாடுகள் கூடுதல் சிரமங்களை சந்திக்கின்றன. இந்த சமநிலையின்மையை உடைத்தெறிந்து தொழில்நுட்பத்தை வெறும் பயனாளியாக மட்டும் அடங்கிவிடாமல் தங்களுக்கான தீர்வுகளை தாங்களே உருவாக்கும் கண்டுபிடிப்பாளர்களாக வளரும் நாடுகள் உருவெடுக்க வேண்டும் என்பதே இந்த நாளின் முதன்மை செய்தி. குறிப்பாக இத்துறையில் இந்தியா இன்று உலகிற்கே ஒரு வழிகாட்டியாக திகழ்கிறது. இந்தியா குறைந்த செலவில் விண்வெளி தொழில்நுட்பம், டிஜிட்டல் சேவைகள் மற்றும் மருந்து தயாரிப்பில் உலகிற்கு ஒரு முக்கிய முன் உதாரணமாக திகழ்கிறது. டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் கிராமப்புற மக்களுக்கும் வங்கி சேவை, கல்வி, மருத்துவ ஆலோசனை மற்றும் அரசு சேவைகள் எளிதாக கிடைக்கின்றன. நிலவின் தென் துருவத்தை எட்டிய சந்திராயன் 3 விண்கலம் மூலம் மிக குறைந்த செலவில் விண்வெளி ஆய்வை சாத்தியப்படுத்தி காட்டியது. உலக அளவில் டிஜிட்டல் பரிவர்த்தனையில் புரட்சி செய்த UPI மற்றும் மலிவு விலை மருந்துகள் மூலம் குளோபல் சவுத் நாடுகளுக்கு இந்தியா முன்னுதாரணமாக திகழ்கிறது. புதுமை என்பது பெரிய கண்டுபிடிப்புகள் மட்டுமல்ல, மக்களின் அன்றாட பிரச்சனைகளுக்கு எளிய மற்றும் பயனுள்ள தீர்வுகளை உருவாக்குவதும் புதுமையே. நேயர்களே, கண்டுபிடிப்புகள் சில நாடுகளின் தனி உரிமை அல்ல, அது மனித குலம் முழுமைக்கும் பொதுவானதாகும். தொழில்நுட்பத்தை வாங்கும் நுகர்வோராக மட்டுமே இல்லாமல் உலக பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் படைப்பாளர்களாக வளரும் நாடுகள் கைகோர்ப்பதே இன்றைய நாளின் செய்தி. அறிவியலால் எல்லைகளை தாண்டுவோம், வளமான எதிர்காலத்தை இணைந்து படைப்போம். நன்றி, வணக்கம். இதுவரை தெற்காசிய அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கத்திற்கான சர்வதேச தினம் குறித்த சிற்றுரையை கேட்டீர்கள்.
1: நேரம் 7:45. புத்தம் புது காலையில் இனி
2: நகர்வலம். சாலை பயணமும் கவனமும்.
3: விபத்தில்லா உலகம் என்பது நாம் காண வேண்டிய மிக முக்கியமான கனவு. இன்றைய அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்ட சூழலில் மனிதனின் பயண வேகம் அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் வாகனங்களின் எண்ணிக்கை கணிசமான அளவு ஆண்டுக்கு ஆண்டு அதிகமாகிக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அதே வேகத்தில் சாலை விபத்துக்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவது மிகவும் கவலைக்குரிய விஷயமாகும். இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான மக்கள் சாலை விபத்துக்களால் தங்கள் உயிரை இழக்கிறார்கள் அல்லது வாழ்நாள் முழுவதும் மாற்றுத்திறனாளிகளாக மாறுகிறார்கள். சாலை விபத்துக்கள் ஏன் நடக்கின்றன? பெரும்பாலான விபத்துக்களுக்கு நம்முடைய அலட்சியமும் விழிப்புணர்வின்மையும் தான் முதன்மை காரணம். நாம் கடைபிடிக்க வேண்டிய மிக எளிய ஆனால் மிக முக்கியமான விதிகள் தெரிந்திருந்தாலும் ஆனால் ஏனோ பலர் அதை கடைபிடிப்பதில்லை என்பதும் நடைமுறை தகவலாக உள்ளது. இரு சக்கர வாகனத்தில் செல்பவர்கள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும். அது உங்களுடைய தலைக்கு மட்டுமல்ல, உங்களை நம்பியிருக்கும் குடும்பத்திற்கும் பாதுகாப்பு. 4 சக்கர வாகனங்களில் செல்வோர் சீட் பெல்ட் அணிவதை வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும். வாகனம் ஓட்டும் போது மொபைல் போன் பேசுவதையோ அல்லது மெசேஜ் அனுப்புவதையோ முற்றிலும் தவிர்க்க வேண்டும். ஒரு நொடி கவனச்சிதறல் ஒரு வாழ்நாளையே அழுத்துவிடும், குடும்பத்தையே மறக்க முடியாத கஷ்டத்திற்கு உள்ளாக்கிவிடும். வேகம் முக்கியமல்ல, விவேகம்தான் முக்கியம். அதிவேகம் ஆபத்து என்பதை உணர்ந்து சாலைகளுக்கு ஏற்ப அனுமதிக்கப்பட்ட வேகத்தில் மட்டுமே வாகனங்களை இயக்க வேண்டும். முந்துவதில் காட்டும் அவசரத்தை விட பாதுகாப்பாக சேர்வதே முக்கியம். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது தற்கொலைக்கு சமம். அது மற்றவர்களின் உயிரையும் பறிக்கும் குற்றமாகும். சாலையில் பாதுகாப்பு கட்டுப்பாடுகள் போன்ற சீட் பெல்ட், ஹெல்மெட் உபயோகிப்பது விதிமுறைகளில் ஒன்று. இவை விபத்து நேரும் நேரம் உயிர் காப்பாற்றும் அளவில் உதவும். பாதசாரிகளுக்கென்றும் பாதுகாப்பு விதிகள் உள்ளன என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. பாதசாரிகளும் சாலை விதிகளை பின்பற்ற வேண்டும். சாலையை கடக்கும் போது சரியான கடக்கும் பாதைகளை பயன்படுத்துவது, வாகனங்களுக்கு முன்னர் இரு புறங்களையும் கவனித்து கடப்பது முக்கியம். இரவு நேரத்தில் வேகத்தில் ஓட்டும்போது வாகன ஓட்டிகளுக்கு கூடுதல் கவனம் தேவை. சாலைகளில் உள்ள குழிகள் உயர்த்தப்பட்டு

0: பாதைகள் போன்றவை விபத்துக்களை உருவாக்கலாம். எனவே சாலைகளை நன்கு பராமரிக்கும் பணிகளில் அரசாங்கம் மற்றும் சமூகம் ஈடுபட வேண்டும். சாலை விபத்துக்கள் நேர்ந்தால் முதலுதவி அளிப்பது உயிர்களை காப்பாற்றலாம். முதல் உதவி குறித்த அடிப்படை அறிவு அனைவருக்கும் முக்கியம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தலைக்கவசம் அவசியம் அணிய வேண்டும். பாதசாரிகள் மஞ்சள் கோடுகள் போடப்பட்டுள்ள இடத்தில் மட்டுமே சாலையை கடக்க வேண்டும். வாகன ஓட்டுநர்கள் போக்குவரத்து சைகைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். அவசர ஊர்திகளுக்கு வாகன ஓட்டுநர்கள் அந்த வாகனங்களை முந்தி செல்ல வழிவிடல் வேண்டும். வாகனங்களை அதற்கென்று ஒதுக்கப்பட்டுள்ள இடங்களில் மட்டுமே நிறுத்த வேண்டும். நடைபாதையில் கடைகள் நடத்தப்படுவதை தவிர்க்க வேண்டும். 18 வயதிற்கு உட்பட்டவர்கள் 2 சக்கர வாகனத்தையோ 4 சக்கர வாகனத்தையோ ஓட்டுதல் கூடாது. மேலே கூறிய விதிமுறைகளை முறைப்படி கடைபிடிப்பதன் மூலம் சாலை விபத்துக்களை தவிர்க்க முடியும். ஆண்டுதோறும் ஜனவரி முதல் வாரம் சாலை பாதுகாப்பு வாரமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இது பள்ளி கல்லூரி மாணவர்கள், வாகன ஓட்டுநர்கள், பாதசாரிகள் ஆகியவர்களுக்கு இடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடத்தப்படுகிறது. எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டுங்கள், இலக்கை உயிருடன் அடையுங்கள் என்ற பொன்மொழி அரசால் வலியுறுத்தப்படுகிறது. மேலும் அரசு வாகன ஓட்டுநர்களுக்கு விபத்தை தவிர்க்கும் முறைகள் பற்றி கருத்து பட்டறையும் கருத்தரங்குகளும் அரசால் நடத்தப்பட்டு வருகிறது. இது பெருமளவில் விபத்துக்களை குறைக்க பயனுள்ளதாக அமைந்துள்ளது என்கிறார்கள். மக்களும் வாகன ஓட்டிகளும் சாலை பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்து சாலை விதிகளை பின்பற்ற வேண்டும். இதன் மூலம் விலை மதிப்பு மிக்க 1000கணக்கான உயிர்களை பாதுகாக்க முடியும். நான் சாலை விதிகளை கடைபிடிப்பேன் என்ற உறுதிமொழியை ஏற்று ஒவ்வொருவரும் செயல்பட்டு சாலை பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும்.
1: சாலை பயணமும் கவனமும். எழுதியவர் க. பக்ரியப்பன். வாசித்தவர் ராதா கிரிதரன்.

0: நானும் ரவுடிதான் திரைப்படத்திற்காக அனிருத் பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் 7:55. புத்தம் புது காலையில் இனி
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள சுவாமிநாதன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நம்ம நாடு மிகப்பெரிய ஜனநாயக நாடு, இயற்கை வளம் மிகுந்த நாடு. வெயில், ஓரளவுக்கு மழை, குளிர் எல்லாம் கலந்த கலவையாக நமது இந்திய நாடு இருக்குது. அனைத்து மதத்தினரும் இணைந்து வாழும் நாடு, மதச்சார்பற்ற நாடுன்னு நமக்கு ஒரு நற்பெயர். இப்படியாப்பட்ட நாட்டில் நாமெல்லாம் வாழ்வது நமக்கு அதிர்ஷ்டம். இந்த நாட்டில் பிறந்து வளர்ந்து உழைத்து சாதாரண குடிமகனாக இருந்து முதற் குடிமகனாக உயர்ந்தவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அவருடைய முழு முதற் எண்ணமாக இருந்தது நதிநீர் இணைப்பு, குறிப்பாக கங்கை காவிரி இணைப்பு, தென்னக நதிகள் இணைப்பு. இவற்றை மேற்கொள்ள அரசு முன்வரணும். வடநாட்டு நதிகளில் நிறைய தண்ணி, தென்னாட்டு நதிகளில் தண்ணீர் பற்றாக்குறை. அங்கே வெள்ளம், இங்கே வறட்சி. சுவாமிநாதன் சார், இந்த துரதிருஷ்டத்தை போக்க 1960களில் இந்திய நதிகளின் தண்ணீர் வீணாகாமல் இருக்க ஒரு வரைவு திட்டம் தயாரித்தார்கள் நிபுணர்கள். அப்போதைய மதிப்பு 450 கோடி ரூபாய். ஆனால் இப்போது விலைவாசி பயங்கரமாக ஏறிக்கிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு இல்லை, ஒரு நிமிடத்துக்கு, ஏன் ஒரு வினாடிக்கு பல கோடி கன அடி நீர் கடலில் கலந்து வீணாகுது. அந்த தண்ணி நிலங்களில் பாய்ந்தால் நம்ம நாடு எவ்வளவு வளமாக மாறும்? விவசாய தொழில் எப்படி சீரும் சிறப்புமாக நடைபெறும்? லாபகரமான தொழிலாக இருக்கும். லாபம் கிடைச்சதுன்னா எல்லாரும் இந்த தொழிலை செய்ய முன்வருவாங்க இல்லையா? இது போன்ற தொலைநோக்கு பார்வை வேணும். கொள்கை முடிவு எடுப்பவர்கள் சிந்தித்து செயல்படணும். நம்ம நாட்டில் எவ்வளவு வெயில் அடிக்குது, இந்த வெயிலை பயன்படுத்தி எவ்வளவு சக்தி, குறிப்பாக மின்சாரம் உற்பத்தி செய்யலாம். வீடுகளில் கூரைகள் அமைக்கிற மாதிரி அதன் மேல் சூரிய ஒளியை ஈர்க்கும் பேனல்களை சேர்த்து அமைத்து மின்சாரம் உற்பத்தி செய்யலாமே. சுவாமிநாதன் சார், நமக்கு மனசில் பட்டதை கடுதாசியில் எழுதுகிறோம். எழுதுறது எளிமை, அதை செயல்படுத்த நிறைய சிரமம் உண்டாகும். ஆனால் செய்து தானே ஆகணும், காலத்தின் கட்டாயம் அல்லவா? அதே போல் நமது மக்களும் நிறைய சிக்கன நடவடிக்கைகளை எடுக்கணும். குறிப்பாக நீர் சிக்கனம் தேவை இக்கணம் மட்டுமல்ல, எக்கணமும். பெய்யும் மழை நீர் வீணாகாமல் நிலத்திலேயே சேரணும், நிலத்துக்கு அடியிலேயே போகணும். அந்த மாதிரியான சேமிப்பு நடவடிக்கைகளில் நமது கவனம் போகணும். பிறப்பு என்பது ஒரு முறை, அப்படி பிறந்த நாம் இந்த நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யணும். இந்திய நாட்டில் பல மாநிலங்கள், பல மொழிகள், பல இன மக்கள் இருந்தாலும் எல்லாரும் இந்தியர்கள் என்ற ஒரு குடையின் கீழ் இருக்கிறோம். அதுதான் நமது தெம்பு, அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் என்ற சொல்லுக்கு கூட நல்வாய்ப்பு, நற்பேருன்னு தூய தமிழ் சொற்கள் இருக்குன்னு நமது பேராசிரியர் சேஷாத்ரி ஐயா சொல்லியிருக்காங்க. அதுவும் நினைவுக்கு வருது, கடுதாசியில் எழுதுகிறோம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்.

0: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாட குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
1: நேர்களின் நினைவிற்கு இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் யு ஜெய விக்னேஸ்வர் அவர்களின் மாண்டலின் இசை இடம்பெறும், ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், டி ஷாம் சுந்தர் அவர்கள் மிருதங்கம், பூங்குளம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சிரா. நேரம் 8 மணி. புத்தம்புது காலையில் இனி திரை கானம் கேட்கலாம். உன்னாலே உன்னாலே திரைப்படத்திற்காக ஹரிச்சரன் மதுஸ்ரீ பாடியுள்ள பாடல்.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: நேரம் 8:11:30. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்காணத்தில் நிறைவாக மஜ்னு திரைப்படத்திற்காக அனுராத் ஸ்ரீராம், கங்கா, ஃபெபி, திப்பு, கார்த்திக் தேவன் பாடியுள்ள பாடல்

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 300

0: ₹54, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ₹266, ஜிஎஸ்டி உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 தேதிக்குள் காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒளிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

0: குஷி படத்திற்காக ஹேஷம் அப்துல் வஹாப் பாடிய பாடலை கேட்டோம்.
1: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: விவசாயிகளுக்கு வருமானம் எப்படின்னா, கீரைனா டெய்லி வருமானம் வரும், எலுமிச்சம்பழம்னா வார வருமானம் வரும், வாழை இந்த மாதிரி ஐட்டங்கள்ல கூட வச்சுக்கணும், இளநீர் மரம் இருக்கணும். இது மட்டும் இல்லாம தேக்கு மரம், ரோஸ் வுட்டு இந்த மாதிரி வச்சுன்னா ஒரு 20 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு கல்யாணம் வருதுன்னா 10 மரத்தை வெட்டி கல்யாணத்தை செலவு பண்ணிடணும். கந்தாய வருமானம் வந்து நெல் அந்த மாதிரி ஐட்டங்கள், வாழை மாதிரினா ஒரு வருஷ வருமானம், அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் பிரிச்சிட்டோம்னா அந்த வருமானத்தை அவங்களுக்கு கொடுக்கணும்.
1: காஞ்சிபுரம் மாவட்டம் தாமல் கே எழிலன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: நிகழ்ச்சியில் அடுத்து பொம்மை நாயகி இந்த படத்திலிருந்து சுந்தரமூர்த்தி கே எஸ் சத்யபிரகாஷ் ஆகியோர் பாடியுள்ள பாடல்

0: நிறைவு பெற்றது திரைகானம்.
1: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
2: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
1: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
2: இந்த கதையில் மாற்றமில்லை,
1: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
2: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
1: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை,
2: இலவசமாக கண்டுகளிப்போம்.
0: இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய புத்தம் புது காலை.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில்

இன்று யு ஜெய விக்னேஸ்வர் அவர்களின் மாண்டலின் இசை கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், டி ஷியாமசுந்தர் அவர்கள் மிருதங்கம், பூங்குளம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஷரணாகத வத்சலே, ராகம் கதன குதுகலம், ஆதி தாளம், கல்கட்டா கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி கீர்த்தனை.

தங்கம் பூங்குளம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சீரா. நிகழ்ச்சியில் அடுத்து ஆனந்த நடேசா, தோடி ராகம் ரூபகதாளம், ராமசுவாமி சிவன் பாடல்.

நேரம் இப்பொழுது 9:30 ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் யு ஜெய விக்னேஸ்வர் அவர்களின் மாண்டலினிசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், டி ஷியாமசுந்தர் அவர்கள்

அரங்கிசையில் இதுவரை யு ஜெயவிக்னேஸ்வர் அவர்களின் மாண்டலின் இசை கேட்டோம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், டி ஷியாமசுந்தர் அவர்கள் மிருதங்கம், பூங்குளம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சிரா.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி முத்துச்சிதறலில் முரட்டுக்காலை படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் குரலில் ஒலிக்கிறது பாடல்.

குடும்பம் ஒரு கதமம் படத்திலிருந்து வாணி ஜெயராம், உமாரமணன், சசிரேகா, எஸ் பி சைலஜா குரல்களில் ஒலிக்கிறது பாடல்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: முத்துச்சிதறலில் அலைகள் ஓய்வதில்லை படத்திலிருந்து இளையராஜா ஜென்சி குரல்களில் பாடல்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: கே ஜே யேசுதாஸ், SP சைலஜா குரல்களில் மீண்டும் கோகிலா படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

0: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா என் கண்ணை போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாடை குறைச்சிக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்கள மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
1: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
2: எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் ஆராதனை படத்திலிருந்து ஒலிக்கிறது முத்துச்சிதறலின் நிறைவு பாடல்.

நேரம் 11 மணி. ஆகாஷ் வாணி. நேயர்கள் இனி கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம். ஒலிக்கிறது நிகழ்ச்சியின் துவக்க பாடலாக பிரம்மா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடல்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை

0: சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
0: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய மூன்றடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
0: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
0: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
0: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் ஒலிக்கிறது சின்னத்தம்பி திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடல்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்.
1: விவசாயிகளுக்கு வருமானம் எப்படின்னா, கீரைனா டெய்லி வருமானம் வரும், எலுமிச்சம்பழம்னா வார வருமானம் வரும், வாழை இந்த மாதிரி ஐட்டங்கள்ல கூட வச்சுக்கணும், இளநீர் மரம் இருக்கணும். இது மட்டும் இல்லாம தேக்கு மரம், ரோஸ் வுட் இந்த மாதிரி வச்சுன்னா, ஒரு 20 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு கல்யாணம் வருதுன்னா 10 மரத்தை வெட்டி கல்யாணத்தை செலவு பண்ணிடணும். கந்தாய வருமானம் வந்து நெல் அந்த மாதிரி ஐட்டங்கள், வாழை மாதிரின்னா ஒரு வருஷ வருமானம், அந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் பிரிச்சிட்டோம்னா அந்த வருமானத்தை அவங்களுக்கு கொடுக்கணும்.
0: காஞ்சிபுரம் மாவட்டம் தாமல் கே எழிலன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: கேட்கலாம் இதயம் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் குழுவினரோடு பாடியுள்ள பாடல்.

0: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாடை குறைச்சிக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்கள மட்டும் இல்ல உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
1: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக ஒலிக்கிறது கற்பூர முல்லை திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ், பி சுசீலா, சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

0: நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி நிகழ்ச்சி நிரலை கேட்கும் முன்
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: இந்த அலைவரிசையில் நண்பகல் 12:10 சங்கீத சாரல் ஏ மரகதம் அவர்களின் பாட்டு, டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் சாகர்மாலா திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 என்னுயிர் தோழி, வாங்க பேசலாம் சுகாதாரத்தில் தொடங்கி சாதனையை நோக்கி, தொழில் முனைவோர் மற்றும் மருந்தக நிபுணர் உமா மகேஸ்வரி அவர்களுடன் நேர்முகம். இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம். பருத்தி பற்றிய தகவல் உங்களுக்காக. ஆரோக்கிய உணவு, சிறுதானிய தோசை தயாரிக்கும் முறை குறித்து செய்முறை தகவல் வழங்குபவர் சிறுதானிய உணவு தயாரிப்பாளர் எஸ் செல்வலட்சுமி அவர்கள். 2:15 திரைகாணம், 2:40 விளையாட்டு அரங்கம், நீச்சல் விளையாட்டு வீரர் எச் சுதர்சன் அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி. வானிலை 5:30 திரைகாணம், மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள்.

6:25 6:55 திரையிசை, 6:40 மனதில் நின்றவை, 7:00 திரைக்காணம், 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் சுமன், 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், உழவர் அனுபவம், காஞ்சிபுரம் மாவட்டம் தமால் கே ஏழன் அவர்களுடன் நேர்முகம், மெல்லிசை வேளாண் செய்திகள், 8:00 சேர் ஃபார் பாரத், ஜப்பானில் நடைபெறவுள்ள 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி, 8:30 திரைக்காணம், 9:15 செய்திச்சுடர், 9:30 அரங்கிசை, ஜே டி ஜெயராஜ் கிருஷ்ணன், ஜெயஸ்ரீ ஜெயராஜ் ஆகியோரின் வீணைசை, திருவனந்தபுரம் வி பாலாஜி அவர்கள் மிருதங்கம், ஏ எஸ் சங்கர் அவர்கள் கட்டம், 10:45 காற்றோடு கலந்திடவா. நூறு புள்ளி ஒன்று எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் 12:40 மெல்லிசை, 1:10 இசைமலர், சௌமியா குமார் அர்ஜுன் அவர்களின் பாட்டு, எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். இரண்டு 2:30 லயவிநியாசம், 2:45 திரைக்காணம், 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமோச்சார், 4:30 பரிக்ரமா, 5:00 அரங்கிசை, என் சுபஸ்ரீ என் ஜெயஸ்ரீ ஆகியோரின் பாட்டு, பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், சர்வேஷ் கார்த்திக் அவர்கள் மிருதங்கம், ஜி கணபதி அவர்கள் கட்டம், 6:05 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரையிசை, 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம், பிரேக் தி செயின்ஸ் எ டயலாக் பிட்வீன் பி யாமினி அண்ட் வி சௌம்யா, பவரிங் த ஃபியூச்சர் உரை வழங்குபவர் அவினாஷ் சங்கர், பிஹான் வேர்ட்ஸ் உரை வழங்குபவர் அபிஷா ஷரல், 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைக்காணம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 சச்சாக்கா விஷயஹை, 10:10 விஸ்வ தர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைக்காணம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

சங்கீத சாரலில் இதுவரை ஏ மரகதம் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம்.

0: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால மக்கள் சேவையை போற்றும் வகையில் நடைபெறும் சேவை இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சூரியனின் புறவூதா கதிர்களின் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பதில் ஓசோன் படலம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் உள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு 750 கோடி ரூபாய் வட்டியில்லா கடனுதவி வழங்க அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மெக்கா மீது ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய ட்ரோன் தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அதர்வா ஷர்மா, ஜப்பானின் ரியூகி மட்சுடா இணை காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால மக்கள் சேவையை போற்றும் வகையில் நடைபெறும் சேவை இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் இன்று அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில், இதனையொட்டி நாளை தொடங்கி 1 மாத காலம் சேவை மாதமாக கடைபிடிக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார்.
1: மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள், பொது சேவை நாட்டிற்கு 25 ஆண்டுகள் தொடர்ந்து குஜராத் முதலமைச்சராக, அதைத் தொடர்ந்து பாரத பிரதமராக இன்று சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 25 கோடி மக்கள் இன்றைக்கு பிபிஎல் என்று சொல்லக்கூடிய வறுமை கோட்டிற்கு கீழிருந்து மேல்நிலைக்கு வந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம், ஜல்ஜீவன் திட்டம், ஸ்வச் பாரத் கீழ அனைவருக்கும் இலவச கழிப்பிட திட்டம், அனைவருக்கும் உணவு பாதுகாப்பு திட்டம், ஜன்தன் அக்கவுண்ட், நாட்டினுடைய வளர்ச்சியை நாம் பார்க்கிறோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்டை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதை முன்னிட்டு வருகிற செப்டம்பர் 17ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 17ஆம் தேதி வரை நாடு முழுவதும் சேவை மாதமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதுல பல்வேறு சேவைகள் நாம் செய்ய இருக்கின்றோம். அனைவரும் இணைந்து மக்களுக்கு மருத்துவ முகாம்கள் ஆகட்டும், ஒரு பகுதியை சுத்தம் செய்வதாகட்டும், ரத்த தான முகாம்கள் ஆகட்டும், இந்த 1 மாதம் முழுவதும் நாம் சேவை செய்வோம். அனைவரும் இணைந்து செயல்படுவோம்.
0: உலக ஓசோன் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு

0: விளைவிக்கும் ஓசோன் படலம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் உலகமெங்கும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புவி வெப்பமயமாதலை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் என்பது இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். இதனிடையே இந்நாளையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சூரியனின் புறஊதா கதிர்களின் தாக்கத்திலிருந்து உயிரினங்களை பாதுகாப்பதில் ஓசோன் படலம் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்துள்ளார். ஓசோன் படலத்தை பாதுகாப்பதற்கு ஒவ்வொருவரும் பங்காற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். வீடுகளில் குளிர்சாதன கருவியை 24 டிகிரி செல்சியஸில் வைக்க வேண்டும் என்றும், கரியமில வாயு வெளியேற்றத்தை கட்டுப்படுத்தும் வகையிலான உபகரணங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். பல்லுயிர் பெருக்கம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு ஓசோன் படலம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். ராணுவ தளபதி ஜெனரல் தீரத் சேத் இன்று ரஷ்யா செல்கிறார். அவரது 3 நாள் பயணத்தின் போது ரஷ்ய ராணுவ தலைமை கமாண்டர் கர்னல் ஜெனரல் ஆண்ட்ரே நிக்கோலோயேவிச்சுடன் இரு நாடுகளுக்கிடையேயான ராணுவ ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். இதுகுறித்து பாதுகாப்பு அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜெனரல் தீரத் சேத் மாஸ்கோவில் உள்ள தேசிய ராணுவ கட்டுப்பாட்டு மையத்தில் அந்நாட்டு பாதுகாப்பு துணை அமைச்சர் ஒஸ்மாகோவ் உள்ளிட்டோருடனும் ஆலோசனை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தோல் பொருட்கள் மற்றும் காலணிகள் ஏற்றுமதி நடப்பு நிதியாண்டில் 550 கோடி டாலர் அளவிற்கு அதிகரிக்கும் என்று தோல் ஏற்றுமதி கவுன்சிலின் தலைவர் திரு ரமேஷ்குமார் ஜுனேஜா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய யூனியன் உடனான தடையில்லா வர்த்தக ஒப்பந்தங்கள் காரணமாக ஏற்றுமதி அதிகரிக்கும் என்று கூறினார். அடுத்த 2.5 ஆண்டுகளில் பிரிட்டனுக்கான இந்தியாவின் ஏற்றுமதி 100 கோடி டாலர் அளவுக்கு அதிகரிக்கும் என்றும் திரு ரமேஷ்குமார் ஜுனேஜா நம்பிக்கை தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் தேசிய பாதுகாப்பு படையின் மண்டல மையம் அமைப்பதற்கு இலவசமாக நிலம் வழங்க அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த மையத்தை அமைப்பதற்காக அம்மாவட்டத்தில் உள்ள மில்கிபூரில் 65 ஏக்கர் நிலம் வழங்க முடிவெடுக்கப்பட்டது. அயோத்தி ராமர் கோவிலுக்கு லட்சக்கணக்கான பக்தர்களும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் வருகை தரும் நிலையில், அங்கு பாதுகாப்பை பலப்படுத்தும் வகையில் இந்த மையம் செயல்படும் என்று அம்மாநில அமைச்சர் திரு சுரேஷ் கண்ணா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அயோத்தியில் நிரந்தரமாக தேசிய பாதுகாப்பு படையினரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்துவதற்கு இந்த மையம் உதவிடும் என்று அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மகாராஷ்டிராவில் உள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு 750 கோடி ரூபாய் வட்டியில்லா கடனுதவி வழங்க அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் சர்க்கரை ஆலைகள் பெறும் கடனுக்கான வட்டியை அரசே செலுத்தும் என்று முடிவெடுக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த கடனுதவி மூலம் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் கரும்பை கொள்முதல் செய்து மீண்டும் சர்க்கரை உற்பத்தியை தொடங்க முடியும் என்று தெரிவித்தார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள கரும்பு விவசாயிகளுக்கு அரசு கொள்முதல் செய்த கரும்புக்கு 99.5% வரை நியாயமான விலை வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி நபார்ட் சார்பில் இ ஆட்டோ ஓட்டுவதற்கான பயிற்சி வழங்கப்பட்டது. இந்த 45 நாள் பயிற்சி தங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருந்தது என்று பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: என் பேர் கிருத்திகா, நாங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறோம். நபார்டும் ஆடிநாடும் சேர்ந்து ஒரு இ ஆட்டோ ட்ரைனிங் கொடுத்தாங்க, 45 நாள் ட்ரைனிங்கு. அது நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம். அது மூலமாக இப்போ ஆட்டோ வாங்க போகிறோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்காக உதவி பண்ண ஆடிநாடுக்கும் மத்திய அரசுக்கும் நபார்டுக்கும் ரொம்ப நன்றி.
3: என் பேர் எயிலரசி, நான் கிராமத்துலேருந்து ஆட்டோ ஓட்டுறதுக்கோசம் வந்திருக்கேன். ஆடிநாடு மூலிமா நான் காரும் கற்று விட்டாங்க, ஆட்டோவும் கற்றுக்கணும். பேட்சு லைசன்ஸு எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. இது ஆட்டோ வாங்கிறதுக்கும் பேமெண்ட்டும் கட்டிட்டோம். எல்லாரும் எங்களுக்கு

0: சப்போர்ட் பண்ணோம். எங்களுக்கு வந்து ஆண்டன் மத்திய அரசு நம்பாடு எல்லாமே சப்போர்ட் பண்ணி எங்களை முன்னோக்கி கொண்டு வந்துக்கிறாங்க. எல்லாருக்கும் நன்றி.
1: மேற்குவங்க மாநிலத்தில் உடான் திட்டத்தின் கீழ் 4 விமான நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சாரா, பலூர்காட், ஹாசிமாரா, கலைகுண்டா ஆகிய இடங்களில் இந்த விமான நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளன. இதற்காக மத்திய மாநில அரசுகளுக்கிடையே ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட உள்ளன. வரும் 23ஆம் தேதி சபஹாரில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு, முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி ஆகியோர் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. இந்த விமான நிலையங்களுக்காக நிலம் கையகப்படுத்துதல் மற்றும் அடிப்படை கட்டுமான பணிகளை மாநில அரசு மேற்கொள்ளும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா அமெரிக்கா இடையேயான ராணுவ கூட்டுப் பயிற்சி உத்தராகண்டின் சமோலி மாவட்டத்தில் நடைபெற்றது. அப்பகுதியில் உள்ள அவுளி பயிற்சி மையத்தில் இரு நாடுகளிலும் இருந்து தலா 600 வீரர்கள் இதில் கலந்து கொண்டனர். மலைப்பகுதிகளில் பயிற்சிகளை மேற்கொண்டு ராணுவ வீரர்களின் திறன்களை மேம்படுத்த இந்த கூட்டுப் பயிற்சி உதவுகிறது. மெக்கா மீதான ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் ட்ரோன் தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய சவுதி ராணுவ செய்தி தொடர்பாளர் மேஜர் ஜெனரல் துர்கி அல் மாலிகி, மெக்கா மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மேற்கொள்ளும் 2வது தாக்குதல் முயற்சி இது என்று கூறினார். சவுதி அரேபியா மீதான தாக்குதலை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். இதனிடையே மெக்கா மீது தாக்குதல் நடத்த முயற்சித்ததாக கூறும் சவுதி அரேபியாவின் குற்றச்சாட்டை ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மறுத்துள்ளனர். நேபாளத்தின் முகு மாவட்டத்தில் இன்று அதிகாலை நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 4.5 பதிவானது. வியட்நாமில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அதர்வா ஷர்மா ஜப்பானின் ரியோகி மட்சுடா இணை காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3 என்ற செட்கணக்கில் ரஷ்யாவின் டெரேபாஸ்கோ, கஜகஸ்தானின் கரிகோரி லோமாக்கேன் இணையை வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 7-6 என்ற செட்கணக்கில் ஆஸ்திரேலியாவின் ஷஹாரி ஜே சாக்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால மக்கள் சேவையை போற்றும் வகையில் நடைபெறும் சேவை இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சூரியனின் புறஊதா கதிர்களின் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பதில் ஓசோன் படலம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் உள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு 750 கோடி ரூபாய் வட்டியில்லா கடனுதவி வழங்க அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மெக்கா மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய ட்ரோன் தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அதர்வா ஷர்மா ஜப்பானின் ரியோகி மட்சுடா இணை காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி தமிழ்நாடு வாழ் மீனவர்களுக்கான அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. விரிவான வானிலை அறிக்கையை பிற்பகல் 2:55 கேட்கலாம். மெல்லிசையில் எம் ஆனந்தவள்ளி, எம் பால சரஸ்வதி குரல்களில், நா மாணிக்கவாசன் வரிகளில், ஜெயஸ்ரீ ஜெகன் இசையில் ஒலிக்கிறது முதல் பாடல்.

0: நேரம் 1 மணி. ஆகாஷ்வாணி.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று சாகர் மாலா திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் கடலுக்கும் துறைமுகங்களுக்கும் மிக முக்கியமான பங்கு உள்ளது. உலகின் முக்கிய கடல்வழி வர்த்தக பாதைகளில் இந்தியா அமைந்துள்ளதால் இந்த கடல்சார் வளங்களை பொருளாதார வளர்ச்சிக்காக முழுமையாக பயன்படுத்துவதற்கான மிக முக்கிய முயற்சியாக உருவானதே சாகர்மாலா திட்டம். 2015 மார்ச் மாதம் மத்திய அமைச்சரவையால் சாகர்மாலா திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதன் முக்கிய நோக்கம் துறைமுகங்களை மையமாக கொண்ட வளர்ச்சியை ஊக்குவிப்பதும், சரக்குகளை துறைமுகங்களுக்கு விரைவாகவும் திறமையாகவும் குறைந்த செலவிலும் கொண்டு செல்வதற்கான கட்டமைப்பை உருவாக்குவதும் ஆகும். அப்படியானால் சாகர்மாலா என்றால் என்ன? எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால் துறைமுகங்களை மட்டும் மேம்படுத்துவது அல்ல இந்த திட்டம். துறைமுகங்களை சுற்றியுள்ள சாலை, ரயில், தொழில், வர்த்தகம், நீர்வழிப்பாதைகள், கடலோர சமூகங்கள் என முழுமையான பொருளாதார வளர்ச்சியை உருவாக்குவதுதான் சாகர்மாலாவின் அடிப்படை அணுகுமுறை. இந்த திட்டத்தின் கீழ் 5 முக்கிய செயல்பாடுகள் அமைந்துள்ளன. துறைமுக நவீனமயமாக்கல், துறைமுக இணைப்பு, சாலை, ரயில், குழாய்கள் மற்றும் பன்முக போக்குவரத்து வசதிகள், துறைமுகம் சார்ந்த தொழில்மயமாக்கல், கடலோர சமூக மேம்பாடு, கடலோர கப்பல் போக்குவரத்து மற்றும் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து என 5 முக்கிய செயல்பாடுகளை தூண்களாக கொண்டுள்ளது சாகர்மாலா திட்டம். இதை பற்றி சற்றே விரிவாக தெரிந்து கொள்வோமா? துறைமுக நவீனமயமாக்கல். நாட்டில் உள்ள துறைமுகங்களின் திறனை அதிகரிப்பது, நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது, சரக்குகளை கையாளும் வேகத்தை மேம்படுத்துவது ஆகியவை இதில் அடங்கும். துறைமுகங்கள் வேகமாகவும் திறமையாகவும் செயல்பட்டால் கப்பல்கள் துறைமுகத்தில் காத்திருக்கும் நேரம் குறையும். இதன் மூலம் வர்த்தக செலவையும் குறைக்க முடியும். இரண்டாவதாக, துறைமுக இணைப்பு. ஒரு துறைமுகம் சிறப்பாக இயங்குவதற்கு துறைமுகத்திற்குள் மட்டும் நல்ல வசதிகள் இருந்தால் போதாது. துறைமுகத்திலிருந்து நாட்டின் உள்பகுதிகளுக்கு சரக்குகள் தடையின்றி செல்ல வேண்டும். இதற்காக சாலை, ரயில், குழாய்கள் மற்றும் பண

துறைமுக போக்குவரத்து வசதிகள் மேம்படுத்தப்படுகின்றன. இதன் முக்கிய நோக்கம் துறைமுகத்திலிருந்து சரக்குகளை விரைவாக வெளியேற்றி உற்பத்தி மற்றும் நுகர்வு மையங்களுடன் இணைப்பதாகும். மூன்றாவதாக, துறைமுகம் சார்ந்த தொழில் மயமாக்கல். துறைமுகங்களுக்கு அருகிலேயே தொழில்கள் மற்றும் தொழில் குழுமங்களை உருவாக்குவதன் மூலம் உற்பத்தி ஏற்றுமதி வேலை வாய்ப்பை அதிகரிப்பது இதன் நோக்கமாகும். துறைமுகத்திற்கு அருகில் தொழில் அமைந்தால் மூலப்பொருட்களை கொண்டு வருவதற்கும் தயாரிப்புகளை ஏற்றுமதி செய்வதற்கும் தேவையான போக்குவரத்து நேரமும் செலவும் குறையும். நான்காவதாக, கடலோர சமூக மேம்பாடு. சாகர்மாலா என்பது துறைமுகங்களையும் பெரிய கட்டமைப்புகளையும் மட்டுமே பற்றியது அல்ல. கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள், குறிப்பாக மீனவர்கள் உள்ளிட்ட கடலோர சமூகங்களின் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்துவது இதன் முக்கிய நோக்கம். திறன் மேம்பாடு, மீன்பிடித்துறை சார்ந்த கட்டமைப்புகள், கடலோர சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் இந்த பகுதியில் இடம்பெறுகின்றன. ஐந்தாவதாக, கடலோர கப்பல் போக்குவரத்து மற்றும் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து. சாலை மற்றும் ரயில் போக்குவரத்துடன் இணைந்து சரக்குகளை கடல் மற்றும் ஆறுகள் வழியாகவும் அதிக அளவில் எடுத்துச் செல்வதை ஊக்குவிப்பதே இதன் நோக்கம். பெரிய அளவிலான சரக்குகளை நீர் வழியாக எடுத்துச் செல்வது சில வழித்தடங்களில் செலவு குறைவாகவும் சாலை நெரிசலை குறைக்கக்கூடியதாகவும் இருக்கும். சாகர் மாலா திட்டம் துறைமுக வளர்ச்சிக்கான திட்டம் மட்டுமல்ல, இந்தியாவின் கடல்சார் பொருளாதாரத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் ஒரு நீண்டகால தேசிய முயற்சி. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் சாகர் மாலா திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: a ceremonial guard of honor and pay tribute to fallen soldiers at the tomb of the unknown soldier in Moscow. Well, World Ozone Day is being observed across the globe today. The day is dedicated to raising awareness about the crucial role of the ozone layer in safeguarding life on Earth. The theme for 2026 is Global Action for a Cooler Planet. This year marks the 10th anniversary of the Kigali Amendment to the Montreal Protocol. On the occasion, Minister of State for Environment, Forest and Climate Change Kirti Vardhan Singh said that the ozone layer is the shield against harmful UV rays. In a social media post, the minister said that simple measures like maintaining ACs at 24 degrees Celsius and choosing efficient appliances reduce emissions for a healthier earth. Well, two earthquakes struck Nepal's northwestern Mugu district within 3 hours early this morning. There were no immediate reports of casualties or damage. According to Nepal's National Earthquake Monitoring and Research Center, the first earthquake was measured 4.5 magnitude, followed by a 4.2 magnitude tremor. Both had their epicenter around Kalai in Mugu district. The earthquakes have come as Nepal continues to recover from the devastating August 26 Bhote Koshi flash floods. 1,403 bodies have been recovered so far, while 4,089 people remain missing. Search, identification and relief operations continue in the affected areas. Saudi Arabia has said that its air defences intercepted and destroyed a Houthi drone near Makkah last evening. The spokesperson for the Coalition Forces to Support Legitimacy in Yemen, Major General Turki al-Maliki, described the incident as the second attempted Houthi attack on Makkah. In men's cricket, India defeated Afghanistan by 7 wickets in the second T20 International at the Arun Jaitley Stadium in Delhi last night to take an unassailable 2-0 lead in the 3-match series. Benchmark domestic indices were trading around 0.5% up in the afternoon session today. Sensex rose 361 points to 74,364. And that's the end of this news bulletin.
1: நேரம் 1:10. ஆகாஷ்வாணி எண்ணுயிர் தோழி நேயர்கள் அனைவருக்கும் இனிய பகல் நேர வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் வாங்க பேசலாம், இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம் உங்களுக்காக என்ற பக்கங்களோடு வளம் வர காத்திருக்கிறது இன்றைய எண்ணுயிர் தோழி. வாங்க பேசலாம் பக்கத்தில் சுகாதாரத்தில் தொடங்கி சாதனையை நோக்கி, இதில் தொழில் முனைவோராகவும் மருந்தக நிபுணராகவும் செயல்பட்டு வரும் உமா மகேஸ்வரி அவர்களுடன் நேர்முகம்.
2: வணக்கம் நேர்களே, இன்றைய எண்ணுயிர் தோழி பகுதியில, அதாவது மாதவிடாய் அப்படின்னு சொல்லும் போது அந்த காலகட்டத்துல எந்த அளவுக்கு சுத்தம் சுகாதாரம் இருக்கணும் அப்படின்றதுக்கான நிறைய குறிப்புகள் இருக்கு. ஆனா அதை நம்ம நாட்கள்ல கடைபிடிக்கும் போது ஏற்படுற சிரமங்களை எப்படி தவிர்க்கணும், இப்ப இருக்கிற இந்த புதிய தலைமுறை மக்கள் எப்படி அதை ஆதாரமா எடுத்துட்டு போறாங்க, இதை பத்தி எல்லாம் தான் இன்னைக்கு நாம பேசி தெரிஞ்சுக்க போறோம். இதற்காக தான் நிலையத்துக்கு இன்னைக்கு வருகை புரிந்திருக்காங்க உமா மகேஸ்வரி அவர்கள். இவர்கள் ஒரு பார்மசிஸ்டாவும் இருக்காங்க. இவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: அதாவது இப்ப குழந்தைங்க அப்படின்னு பாக்கும்போது முக்கியமா பெண் குழந்தைகளுக்கான அந்த சுத்தம் சுகாதாரம் அப்படின்றத நம்ம தாய்மார்கள் தான் சொல்லி கொடுக்கணும். ஏன்னா வீட்ல இருந்தே இதை ஆரம்பிக்கிறது அப்படின்றதுதான் ஒரு மிக சிறந்த தீர்வு அப்படின்னே சொல்லலாம். தீர்க்க முடியாத நோய்கள் அளவுக்கே வருது அப்படின்றாங்க இந்த சுத்தம் சுகாதாரத்தை கடைபிடிக்கல அப்படின்னா. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்?
3: இப்போ உள்ள தாய்மார்களுக்கு வந்து ஓரளவுக்கு அதுக்கான புரிதல் இருக்கு மேம். இப்ப வந்து முன்னாடி காலத்துல மாதவிடாயை பத்தி யாருமே பேச மாட்டோம். அந்த மாதவிடாய் அப்படின்ற ஒரு வார்த்தையே கூட பெரியவங்க பேசுறதுக்கு வந்து ரொம்ப யோசிப்பாங்க. அந்த ஒரு 3 நாட்களை வந்து முன்னாடி காலத்துல தனியா வச்சதுக்கான ஒரு காரணம் வந்து அந்த 3 நாட்கள் பெண்களுக்கு உடல் ஓய்வு தேவை, மன ஓய்வு தேவை அப்படின்றத ஆராய்ஞ்சு அதுக்கான டைம் கொடுத்தாங்க. ஆனா அது போக போக போக இந்த சமூக மாற்றங்கள்னால வேற வேற விஷயத்துக்கு போயிடுச்சு. ஆனா

0: வந்து தாய்மார்கள் ஓரளவுக்கு குழந்தைங்க ஒரு 8-9 வயசு ஆகும் போதே அதுக்கான புரிதலுக்கு வந்துடுறாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து என்ன உணவு கொடுக்கணும், அந்த நேரத்தில் குழந்தைங்களுக்கு வந்து என்ன உடைகள் உடுத்தணுன்ற வரைக்கும் யோசிக்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னைய காலகட்டத்தில் அந்த அளவுக்கான புரிதல் வந்து கிடையாது. இப்ப உள்ள பெண்கள் நினைக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, என் குழந்தை 8-9 வயசுல ஏஜ் அட்டன் பண்ணாங்கன்னா மீத உள்ள ஒரு 40 வருஷ காலத்தை அவங்க வந்து சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணலான்றத ஓரளவுக்கு நம்ம கல்வியின் மூலமா கொடுக்க முடியுது. ஒரு எஜுகேட்டட் உமன் வந்து இதை செஞ்சிடறாங்க. ஆனா பீரியட்ஸ பத்தின டேபு இன்னமும் வீட்டுல இருக்கதான் செய்யுது. நம்ம ஒரு அப்பா கிட்டயோ ஒரு அண்ணா கிட்டயோ ஒரு பீரியட்ஸ் வந்துருது அப்படின்றத வந்து நல்ல கல்வியறிவு பெற்ற குடும்பங்கள்ல கூட சொல்ல தயங்குற விஷயங்கள் இந்த நூற்றாண்டுலயும் இருக்கதான் செய்யுது. அதுக்கு வந்து நம்ம பீரியட்ஸ பத்தி பேசுறத சாதாரண விஷயமா ஆக்கணும். அந்த சாதாரண விஷயம் எப்ப ஆகும் அப்படின்னா வீட்டுல எல்லாருமா பீரியட்ஸ பத்தி பேசும்போது, மாதவிடாய் இந்த மாசம் எத்தனாம் தேதி வருது, எனக்கு வந்து இதெல்லாம் வேணும் அப்படின்னு குழந்தை வந்து அப்பா கிட்டயோ அண்ணா கிட்டயோ அம்மா கிட்டயோ பேசுறது இயல்பாகும் போது மட்டும்தான் இந்த மாற்றத்தை நம்ம கொண்டு வர முடியும். அதுக்கான சூழ்நிலைகள் இப்ப வந்துட்டு இருக்குன்னு நம்ம சொல்லலாம்.
1: இப்ப ஒரு வீட்டுல இருக்கிற பெண்களா இருக்கட்டும், அதே சமயம் அவங்களோட குழந்தைகள் இப்ப எல்லாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட சிறு வயதிலேயே அந்த குழந்தைகள் வந்து பூ பெய்திடுறாங்க. வளரிளம் பெண்கள் அப்படின்னு சொல்லும் போது முதல்லாம் பார்த்தோம்னா 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு இருந்தது. இப்ப எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5th ஸ்டாண்டர்ட்லயே வந்து அவங்க வந்து பூ பெய்திடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த சிறு குழந்தைகளுக்கும் நம்ம பெண்கள் எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? அப்ப எல்லாம் கூட கொஞ்சம் விவரமா இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். புரிதலே இல்லாம இருக்கிற குழந்தைகளுக்கு நாம எப்படி சொல்லிக் கொடுக்கணும்?
0: உண்மையிலே சொல்ல போனா இது ரொம்ப ஒரு கடினமான விஷயம்னு தான் சொல்லுவேன். நீங்க சொல்ற மாதிரி அந்த 15 வயசு வரைக்கும் குழந்தைங்களா தான் இருக்காங்க. ஓடி ஆடி திரிஞ்சு விளையாடுறாங்க, ஃப்ரெண்ட்ஸோடயே இருக்காங்க, அக்கம் பக்கம் போயிட்டு வர்றாங்க. ஆனா இந்த பூ பெய்தல் நடந்துருச்சு அப்படின்னா எல்லா ரெஸ்ட்ரிக்ஷனும் எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு தடை பண்ணிடுறது ஒரு பெரிய மன உளைச்சல முதல்ல கொடுக்குது அந்த குழந்தைங்களுக்கு. என்னடா நேத்து வரைக்கும் நம்ம விளையாண்டுகிட்டு இருந்தோம், இன்னைக்கு வந்து நம்மளை இப்படி உட்கார வச்சிடறாங்களே அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு தடையான விஷயம் உங்களுக்கு இருக்கு. இப்ப நாங்க இந்த ஸ்கூல்ஸ்ல எல்லாம் வந்து அவேர்னஸ் கொடுக்கும் போது பேரண்ட்ஸையும் சேர்த்துதான் கூட்டிட்டு வந்து குழந்தைங்களோட உட்கார வச்சுதான் இந்த விழிப்புணர்வை அவங்களுக்கு கொடுக்கறோம். சோ பீரியட்ஸ் வந்து எப்படி நம்ம உடம்புல நடக்கும் அப்படின்றதுக்கு நம்ம உடம்புக்குள்ள என்ன நடக்குதுன்றத குழந்தைங்க ஸ்டைல்ல நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. அப்ப வெளியில எப்படி கண் காது மூக்கு கை கால்கள் இந்த மாதிரியான உறுப்புகள் இருக்கோ, அப்ப உள்ளுக்குள்ள என்னெல்லாம் உறுப்புகள் இருக்கு, நம்ம அந்த உறுப்புல இருந்து இந்த விஷயம் எப்படி நடக்கிறதுன்றத ஒரு டெமோவா குழந்தைகளுக்கும் அவங்க அம்மாக்கும் சொல்றோம். சோ இது மாதா மாதம் எல்லாத்துக்கும் நடக்கிற ஒரு சாதாரண நிகழ்வு அப்படின்றத ஒரு டாலை வச்சு அதுக்குள்ள இருக்கிற ஆர்கன்ஸ வச்சு அவங்க ரெண்டு பேத்துக்குமா நம்ம சொல்லி கொடுக்கறோம். இதே வீட்டுல இருக்கிற தாய்மார்களையும் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற விஷயங்களை குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. எல்லாத்துக்கும் வந்து இருதயம் தெரியுது, நுரையீரல் தெரியுது, கிட்னி தெரியுது, ஆனா யுட்ரஸ பத்தின விஷயங்கள் யாருக்கும் தெரியறதில்ல. அப்ப இந்த கருப்பைனா என்ன, ஏன் அந்த குழந்தைக்கு கருப்பை இருக்கு அப்படின்ற விஷயத்த இப்ப நம்மள வந்து மூக்கு வழியா சுவாசிக்கிறோம், கண் வழியா பாக்குறோம் அப்படின்றது மாதிரி கருப்பை வழியா ஒரு உயிர் நாளைக்கு வருவாகும் அப்படின்னா அதை நம்ம எவ்வளவு சேஃபா வச்சுக்கணும், அதுக்காக தான் இந்த மாதவிட நிகழுது அப்படின்றத அந்த குழந்தையோட ஸ்டைல்ல சொல்லி தர்றதுன்றது கொஞ்சம் கடினமான விஷயம்தான். ஆனா மெது மெதுவா அவங்களுக்கு ஒன்னு ஒன்னா ஒரு 8 வயசுல இருந்தே இதை ஆரம்பிச்சோம் அப்படின்னா அவங்க பூ பெய்து அடுத்தடுத்து மாசங்கள்ல இந்த மாதவிடாய வந்து ஹேண்டில் பண்றது கொஞ்சம் எளிமையான விஷயமா இருக்கும்.
1: குழந்தைகள் வளரிளம் பெண்களாகிற அந்த ஒரு தருணம் அப்படின்னும் போது நிறைய மாற்றங்கள் அவங்களுக்கு வந்து உடல் அளவிலையும் சரி அதே சமயம் மனதளவிலையும் நிறைய மாற்றங்களை சந்திக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது அந்த மாற்றத்தை எப்படி அவங்க அணுகணும்?
0: பெண் குழந்தையில இருந்து வளரிளம் பெண்ணா ஆகிறதுக்கு முன்னாடியான அந்த ஸ்டேஜ் வரைக்கும் குழந்தை குழந்தையாதான் இருக்கு. ஏஜன் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து பிரஸ்ட் கொஞ்சம் வளர ஆரம்பிக்கும், வெள்ளைப்படுதல் நிகழ்வு நடக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து குழந்தைங்க அம்மா கிட்ட எவ்வளவு தூரம் க்ளோஸா இருக்காங்கன்றத பொறுத்து அந்த குழந்தையோட மனநிலையில நம்ம மாற்றங்களை கொண்டு வர முடியும். சோ அதனாலதான் எப்பயுமே குழந்தைங்களை வந்து அம்மாக்கள் வந்து ரொம்ப அப்படி பாதுகாப்பா அரவணைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட சின்ன மாற்றங்கள் ஒரு 7-8 வயசு ஆச்சுன்னா அந்த குழந்தையோட உடம்புல என்னெல்லாம் சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்குதுன்றத உற்று நோக்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா குழந்தைக்கு இந்த விஷயம் வரும்போது ஓகே.

0: இதுக்கப்புறம் இது இதுக்காகத்தான் நடக்குது அப்படின்றத குழந்தைக்கு நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்துல நிச்சயமா இருக்கும். முதல் கட்டமா நான் சொல்றது, குழந்தைங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் ஓபனா பேசுங்க, எதையும் மறைக்காதீங்க. இது பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது, இதெல்லாம் நீ பேசக்கூடாது அப்படின்ற விஷயத்த சொல்லாதீங்க. குழந்தைகிட்ட நம்ம எப்படி எடுத்து சொன்னா குழந்தைக்கு புரியுமோன்றது ஒரு பெற்றோருக்கு ஒரு தாயா தெரியும். அப்ப அந்த ஸ்டைல குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்க முற்படலாம்.
1: இப்ப பூ பெய்திய பிறகு வந்து குழந்தைகளுக்கு வந்து நிறைய அறிவுரை நம்ம சொல்லதான் செய்யறோம். இப்ப இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல, இப்ப மாதவிடாய் நேரங்களாக இருக்கட்டும், அந்த சமயத்துல நம்ம முக்கியமா சொல்றது சுத்தம் அப்படின்றதுதான் நிறைய நோய்களை வந்து தவிர்க்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது. அப்படி இருக்கும்போது இப்ப காலநிலை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இலகுவா இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக நிறைய பேட் அப்படின்றது நம்ம வந்து கமர்ஷியல் மார்க்கெட்லயும் நமக்கு நிறைய கிடைக்குது. அதுல நம்ம எதை தேர்ந்தெடுக்கணும்?
0: இப்ப நிறைய பேடு வந்துருச்சு, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹெர்பல் பேடு வருது, பேம்புல வருது, இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் பேட்ஸ் இருக்கு. இதுல நம்ம கவனிச்சு வாங்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ற அந்த பேட்ஸ் வந்து நம்மளோட தோலை வந்து இரிட்டேட் பண்ணாம இருக்கணும். அலர்ஜி ஆகுறதோ இல்ல வச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் இச்சிங் மாதிரி பிரச்சனைகள் வர்றதோ இந்த மாதிரி இல்லாம இருக்குதா அப்படின்றத அவங்க பேட யூஸ் பண்ண ஒரு நாள்லயே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இப்ப துணியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கெமிக்கல் எதுவும் கிடையாது, அதனால சாதாரண காட்டன் துணியா முன்னாடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, பிரச்சனை இல்லாம இருந்தது. இப்ப பேட்ஸ்ல வந்து என்ன ஆகும்னா நிறைய ப்ளீச்சிங் நடக்குது. பிரவுன் கலர்ல வர்ற ஒரு பேடை வந்து ப்ளீச் பண்ணி ஒயிட் ஆக்குறதுனால நிறைய பெண்கள் சொல்ற விஷயமே, எனக்கு வந்து பயங்கர எரிச்சலா இருக்கு, இச்சிங்கா இருக்கு, அந்த ஒரு 3 days நான் இந்த பேட்னால கிராஸ் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது அப்படின்றதுதான் ஒரு பெரிய கம்ப்ளைண்டா சொல்லறாங்க. சோ துணி மேக்சிமம் யூஸ் பண்ணலாம், முடிஞ்ச வரைக்கும் காட்டன் கடையிலேயே கிடைக்குது, ரோலாவே கிடைக்குது, அதை வாங்கி நம்மளே வீட்டில் காஸ் வச்சு காட்டன் ரோல் வச்சு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒன்று இல்லை, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னா நல்ல ஸ்கின்னை இரிட்டேட் பண்ணாத பேட்ஸை நம்மளே வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது நம்ம உடம்புக்கு ஒத்து வருதான்னு பார்த்துட்டு ஃபர்தரா யூஸ் பண்ணலாம். இப்ப நிறைய டைப்ஸ் வந்துருச்சு, முன்னாடி எல்லாம் கிடையாது, 1-2 பேட்ஸ் தான் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் வந்துருச்சு, அதனால கட்டாயமா ட்ரை பண்ணி நம்மளுக்கு எது ஒத்து வரும்னு பார்க்கலாம். ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, பேட்ஸ்ல எந்த விதமான கெமிக்கலும் இல்லாம இருக்கா இல்லையான்னு நம்ம லேப்ல கொடுத்து வாங்கணும்னா யாரும் பண்ண மாட்டாங்க. பேடுக்கு மட்டும் இத வந்து டெஸ்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலான்ற மாதிரி எந்த விதமான கண்டிஷனும் இல்ல இப்ப வரைக்கும். அதனாலதான் ஒரு ஹெல்த்தியான பேடை வாங்கி யாருனாலையும் யூஸ் பண்ண முடியல. இன்னும் பெரும்பாலான இடங்கள்ல பாத்தீங்கன்னா காட்டன் துணி தான் யூஸ் பண்றாங்க, அவங்களுக்கு அதுவே கம்ஃபர்டபுளான ஒரு விஷயமா இருக்கு. அந்த நேரத்துல இவங்க யூஸ் பண்றது அப்படின்னா ஒரு நாளைக்கு 4 hours கட்டாயமா பேடை மாத்தணும். ஏன்னா நம்ம உடம்புக்குள்ள இருந்து வெளியே வர்ற பிளட் வந்து 2 hours நல்ல பிளட்டா தான் இருக்கும், அப்புறம் வெளியில இருக்கிற மாய்ச்சர்னால நிறைய பாக்டீரியாஸ் உருவாக ஆரம்பிக்கும். சோ கண்டிப்பா 2-3 hours மேக்சிமம் 4 hoursக்குள்ள பேடை நீங்க சேஞ்ச் பண்ணி ஆகணும். இப்ப குழந்தை காலையில பேடு வச்சுட்டு ஸ்கூலுக்கு போறாங்கன்னா இடையில ஒரு 3 times மாத்திட்டு ஈவினிங் வந்த உடனே குளிச்சுட்டு உடனே பேடை மாத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நிறைய மித்ஸ் இருக்கு. அந்த காலத்துல பண்ண விஷயம் என்னன்னா, அந்த 3 நாட்களும் தலைக்கு எண்ணெய் வச்சு குளிப்பாங்க. எண்ணெய் வச்சு குளிக்க சொல்றதுக்கான காரணம் என்னவா இருந்ததுன்னா, உடம்பு ஹீட்டா இருக்கும் போது பேலன்ஸ்டா இருக்காது. ஹார்மோன் விஷயங்களை சரி பண்றதுக்கான ஒரே வழிமுறை உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்கிறது. அதுக்காகத்தான் அந்த காலத்துல வந்து எண்ணெய் வச்சு குளிக்கிறோம் அப்படின்ற ஒரு முறையவே கொண்டு வந்தாங்க. ஆனா எண்ணெய் வச்சு குளிக்கிறதுன்றத இப்ப யாருமே ஃபாலோ பண்றது இல்ல. அந்த 3 நாட்கள்ல அட்லீஸ்ட் முத நாளோ இல்ல 3rd day வந்து எண்ணெய் வச்சு குளிச்சுக்கிறதுன்றது பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதான ஒரு விஷயம். உடம்புல இருக்கிற சூட்டை ரொம்ப நல்லாவே அது குறைக்கும். அடிக்கடி பேடு மாத்துற ஒரு ஹேபிட்ட குழந்தைங்களுக்கு கட்டாயமா வீட்டுல சொல்லி கொடுக்கணும். ஸ்கூல்ஸ்ல ஆசிரியர்கள் அந்த பொறுப்பை கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லணும். நீ பீரியட்ஸ்ல இருக்கியா, ஒரு 3-4 hours நீ போய் பேடை மாத்தணும்ன்றது ஒரு விஷயமாவே வச்சு அதுக்குன்னு ஒரு பீரியட் டைம் அவங்க கொடுக்கணும். அப்படின்னாதான் இந்த குழந்தைங்களுக்கு அந்த பழக்கம் வரும். இல்ல அப்படின்னா என்ன பண்றாங்கன்னா, காலையில வச்சுட்டு போறாங்க, திருப்பி சாயங்காலம் வந்துதான் மாத்துறாங்க. அப்ப இடைப்பட்ட நேரத்துல அந்த பாக்டீரியாஸ்னாலயே அவங்களோட ஸ்கின் ரொம்ப இரிட்டேட் ஆகுது, இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. சோ ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம முதல்ல சொல்லி கொடுக்கற விஷயம், சானிட்டரி நாப்கினை எப்படி குழந்தை யூஸ் பண்ணணும், எத்தனை நேரத்துக்கு ஒரு தடவை மாத்தணும், எந்த மாதிரியான முறைகளை முதல்ல நம்ம 5 நாளைக்கும் கடைபிடிக்கணும் அப்படின்றது.

0: அது தாண்டி என்ன உணவு முறைகள் நம்ம எடுத்துக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்னு, நிறைய தண்ணி குடிக்கணும். அதை யாருமே பண்ண மாட்டாங்க. அதுதான் இப்ப பெரிய மைனஸ் பாயிண்டா இருக்கு ஸ்கூல்ஸ்ல. தண்ணி குடிச்சா யூரின் போகணும், யூரின் போனா பேடு மாத்தணும். அப்ப தண்ணி குடிக்காமலே இருந்துடலாம். அப்படின்னா மயக்கம் வந்துருச்சுன்னா பீரியட்ஸ்னால மயக்கம் வருதுன்னு நினைக்கிறாங்க. தண்ணி குடிக்காம இருக்கிறதுனாலதான் மயக்கம் வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரியான விஷயங்களை குழந்தைங்களுக்கு நம்ம முதல்லயே சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிடணும். ஸ்கூல்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லணும். பெரும்பாலான பகுதி அங்கதான் இருக்காங்க.
1: இப்ப நீங்க சொன்ன மாதிரி பெண் குழந்தைகள் முக்கியமா, அதுவும் பள்ளிக்கு செல்கின்ற குழந்தைகளாக இருக்கும் போது எந்த அளவுக்கு சுத்தமா இருக்கணும் அப்படின்றத சொன்னீங்க. இப்ப காலநிலை சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நிறைய பேட்ஸ் எல்லாமே வந்திருக்கு அப்படின்னீங்க. குழந்தைகள் வந்து பள்ளிக்கு போகும்போது அவங்களா காலையில ஒரு 8 மணிக்கே போயிடுறாங்க. போயிட்டு நம்ம வீட்டுக்கு வர்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மணி 5 மணி வரைக்குமே ஆயிடும். அப்படி இருக்கும்போது அந்த நேரத்துல தங்களை சுத்தமா வச்சிருக்கணும், அதே சமயம் தங்களோட ஹெல்த்தை வந்து கவனிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்?
0: அதாவது இப்ப 8-9 வயசுல குழந்தைங்க ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ரொம்ப ரொம்ப நம்ம கவனமா தான் சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா முத நாள் வரைக்கும் ஓடி ஆடி தெரிஞ்சிட்டு இருந்த குழந்தை மறுநாள் நீ வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்ட, நீ அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்ட, உன்னை உட்கார வச்ச, உனக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு திடீரென்று ஏற்படுகின்ற மாற்றத்தை ஒரு பெண் குழந்தையால அக்செப்ட் பண்ணிக்கிறதே முடியாது. அப்ப என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, நம்ம ஆரம்பத்துல இருந்தே இந்த விஷயங்களை நிறைய சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்கு. யூஸ்வலா நம்ம என்ன பண்றோம், வீட்டுல குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகணும்னா காலையில எந்திரிக்கணும், டாய்லெட் போகணும், பிரஷ் பண்ணணும், குளிக்கணும், குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடணும்ன்றது எப்படி ஒரு ரொட்டீன் இருக்கும், அதே மாதிரி மாதவிடாய் காலங்கள்ல நீ எப்படி இருக்கணும் அப்படின்னா கட்டாயமா அந்த 3 டேஸும் கண்டிப்பா 2 டைம் குளிச்சிடணும். 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீ பேடு மாத்தணும். பேடை எப்பயுமே நீ பேக்ல வந்து 2 பேடு கையில வச்சுக்கணும். இதெல்லாம் ஒரு ரொட்டீன் ஒர்க்கா உனக்கு இருக்கணும். அந்த நேரத்துல நிறைய தண்ணி குடிக்கணும், நிறைய யூரின் போகணும் அப்படின்றதெல்லாம் வந்து சாதாரண விஷயமா சொல்லி தரணும். ரொம்ப ஸ்ட்ரிக்டா இதெல்லாம் நீ அப்படிதான் பண்ணி ஆகணும் அப்படின்றதெல்லாம் இல்லாம இதெல்லாம் சாதாரண விஷயம். இது ஏன் பண்ணணும் அப்படின்னா, மாதவிடாய் காலத்துல இதை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் அடுத்தடுத்து நீங்க வளர வளர வளர வளர உங்களோட உடல்நிலை இன்னும் ஆரோக்கியமான விஷயத்துக்கு போகும். எப்ப இந்த பீரியட்ஸ்ல வந்து நம்ம சுத்தத்தையும் சுகாதாரத்தையும் பேணாம இருக்கோமோ அது எங்க கொண்டு போய் நம்மளை விடும் அப்படின்னா, இப்ப ரீசண்டா PCOD கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கு. நீர்க்கட்டிகள்னு சொல்றோம். இந்த எக்கு மெச்சூர்டாகி சரியா வரமாட்டேங்குது, ஒரு கரு வந்து நல்ல முதிர்ச்சி அடைய மாட்டேங்குது, சினைப்பையில பிரச்சனை இருக்கு, கருப்பையில பிரச்சனை இருக்கு. இப்ப 30-35 வயசுல எல்லாம் கருப்பையை எடுத்துடுறாங்க, ஈஸியா எடுத்துடுறாங்க. அதுக்கான காரணம் இந்த இள வயதுலயே அதுக்கான முறைகளை சரியா பேணாம இருக்கிறது தான் ஒரு முக்கியமான காரணமா சொல்றாங்க. சோ அந்த நேரத்துல நம்ம இப்ப இருந்தே ஆரம்பிச்சாதான் 30-35 வயசை கிராஸ் பண்ணும் போதோ இல்ல 50 வயசுல நம்ம மெனபாஸ்க்கு வரும்போதோ நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். அதுக்கான வழிமுறைகளை குழந்தையில இருந்து நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இப்ப இருக்கும். முன்னாடி இதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம பாட்டிகள் எதுவும் சொன்னது கிடையாது, நம்ம அம்மாக்கள் எதுவும் சொன்னது கிடையாது. ஆனா இப்ப குழந்தைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். ஏன்னா நிறைய நோய்கள் பெருக ஆரம்பிச்சிருச்சு.
1: நீங்க ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தீங்க, இப்ப நிறைய பேர் வந்து இந்த மாதவிடாய் அப்படின்ற இந்த ஒரு டாபிக் பத்தி பேசுறதுக்கே நிறைய பேர் தயங்குறாங்க. இத பத்தி நாங்க ஏன் பேசுறோம் அப்படின்ற கேள்விகளும் இருக்கதான் செய்யுது. ஏன் அதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும்? ஏன்னா இது வந்து ஆரோக்கியம் அப்படின்றத தாண்டி ஒரு பெண்ணோட மனநலமாக இருக்கட்டும், உடல் நலமாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமான ஒரு விஷயத்துல அந்த குடும்பத்தோட உறுப்பினர்களோட முக்கிய பங்கு இருக்கு. ஏன்னா அவங்க அந்த காலகட்டத்துல ஒரு ஓய்வாக இருக்கட்டும், அவங்க தேவைப்படுற உணவாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அந்த குடும்ப உறுப்பினர்களோட பங்கும் இருக்கதான் செய்யுது. அப்படி இருக்கும்போது இது வந்து தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றது கிடையாது, தவிர்க்க கூடாத ஒரு விஷயமா தான் இருக்கு. இத பத்தி சொல்லுங்க.
0: மாதவிடாய் அப்படின்னாலே முன்னாடி காலத்துல மாதவிடாய பத்தி யாரும் பேசக்கூடாது, மாதவிடாய் நாட்கள்ல ஆண்கள் முகத்துல பெண்கள் முழிக்க கூடாது, அவங்களுக்குன்னு ஒரு தனி இடம், தனி பிளேட்டு, தனி டம்ளர் எல்லாமே வீட்டுல பாத்தீங்கன்னா, ஊர்காவை தொடக்கூடாது, கிச்சனுக்குள்ள வரக்கூடாது. இதெல்லாம் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா மூடநம்பிக்கைன்னு தான் சொல்லுவேன். அதாவது அவங்க ஃபாலோ பண்ணது ஒரு நல்ல விஷயத்துக்காக, 3 நாள் ஓய்வு கொடுக்கணும்ன்ற விஷயத்துக்காக பண்ணது. இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா தனியா எல்லாத்தையும் ஒதுக்கி வைக்கிற விஷயமாகி ஒரு ஸ்டேஜ்ல யாருமே பீரியட்ஸ பத்தி பேசுறதே இல்லை. பீரியட்ஸ பத்தி நம்ம பேசும்போது என்னெல்லாம் விஷயங்கள் நடக்கலாம் அப்படின்னா, இப்ப நிறைய செக்ஷுவல் அபியூஸ்மெண்ட் நடக்குது. இந்த பீரியட்ஸ சாதாரணமா நம்ம பேசாம இருக்கிறது ஒரு மிகப்பெரிய காரணம்.

நான் சொல்லுவேன், பீரியட்ஸை பத்தி வீட்டில் நம்ம பெண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கற மாதிரி ஆண் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கும் போது அந்த ஆண் குழந்தைகளுக்கு அப்ப இருந்தே ஓகே, பெண்கள் உடம்புல இத்தனை விஷயங்கள் நடக்குது, அவங்க இந்த மாதிரியான மனநிலைக்கு ஆளாகிறாங்க, அவங்க உடல்நிலையில் இத்தனை மாற்றங்கள் நடக்குது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கும் போதுதான் பிற்காலத்துல பாத்தீங்கன்னா எந்த ஒரு பெண்ணையும் ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தோட ஒரு ஆண் அணுகிறது கிடையாது. அப்ப வந்து பீரியட்ஸ் இயல்பான ஒரு விஷயம். இதுக்கு

0: பெண்ணையும் ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தோட ஒரு ஆண் அணுகிறது கிடையாது. அப்ப வந்து பீரியட்ஸ் இயல்பான ஒரு விஷயம், இதுக்காக வந்து நம்ம வந்து பயப்பட வேண்டாம், இத பத்தி ஒரு அருவறுப்பா நினைக்க வேண்டாம், இதுக்காக கேலி பண்ண வேண்டாம், கிண்டல் பண்ண வேண்டாம். ஒரு பெண் வந்து பீரியட்ஸ்ல வந்து அவங்க ட்ரெஸ்ல வந்து ஒரு ஸ்டெயின் பட்டுருச்சு அப்படின்னா இந்த ஆண் குழந்தைங்களா ஹோன் ஸ்கூல்ல கத்துறாங்க, அவங்களை கேலி பண்றாங்க, அவங்களை கிண்டல் பண்றாங்க. இதெல்லாம் வந்து ஆண் குழந்தைகளுக்கும் புரிதல் இல்லாம போனதெல்லாம் நடக்கிற விஷயம். சோ அவங்களுக்கும் இந்த புரிதலை பெண்கள் அளவுக்கு கொடுக்கணுன்றது கட்டாயம். இனி வரக்கூடிய காலங்கள்ல வந்து பெண்ணை தவறான ஒரு கண்ணோட்டத்தோட பாக்குறது தவிர்க்கப்படும். அப்படி தவிர்த்தாலே நிறைய பாலியல் தொல்லைகள்ல இருந்து நம்ம வெளியே வந்துட முடியும்.
1: இந்த மாதவிடாய் நாட்கள் அப்படின்றத நலம் தரும் நாட்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பெண்களுக்கான நிறைய மாற்றங்கள் அந்த உடல்ல ஏற்படுது. அந்த காலகட்டத்துல அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தி நிறைய சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு நிலையத்துக்கு வருகை புரிந்து முக்கியம், அதாவது நிறைய பேர் பேச தயங்குற ஒரு டாபிக் அப்படின்னே சொல்லலாம். அதை பற்றி இவ்வளவு விளக்கமாகவும் பள்ளிக்கு போகிற இந்த பெண் குழந்தைகள் எந்த அளவுக்கு கவனமா இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி.
0: உண்மையிலே இந்த வாய்ப்பை கொடுத்த ஆகாஷ்வாணி நிலையத்திற்கு நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு இடமா போய் நம்ம ஒரு விஷயத்தை சொல்றதுக்கும் இந்த இடத்துல இதை சொல்லும் போது அது பல்வேறு தரப்பட்ட மக்களும் வந்து இதை கேட்டு பயன்பெறுவாங்க, அதன் மூலம் தங்க குழந்தைங்களுக்கு வந்து இதை சொல்லிக் கொடுக்க முடியும், தங்கள் வீட்டு ஆண் குழந்தைகளுக்கும் ஒரு அப்பாவோ அண்ணாவோ இதை சொல்லிக் கொடுக்க முடியும்ன்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு. சோ அதுக்கு இன்வைட் பண்ணதுக்கு நான் ரொம்ப பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சோ மச்.
2: இதுவரை சுகாதாரத்தில் தொடங்கி சாதனையை நோக்கி இதில் தொழில் முனைவோராகவும் மருந்தக நிபுணராகவும் செயல்பட்டு வரும் உமா மகேஸ்வரி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் ஆர் பி பரிமளாதேவி.

0: அடுத்ததா இந்நாளின் சிறப்பு. இதில் செப்டம்பர் 16 தேதியான இன்றைய சிறப்புகள்.
1: செப்டம்பர் 16 தேதியான இன்று உலக ஓசோன் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஓசோன் படலம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் அதை பாதுகாப்பதற்கான வழிகளை தேடுவதுமே இந்நாளின் நோக்கமாகும். ஓசோன் படலத்தை சிதைக்கும் பொருட்கள் தொடர்பான மான்ட்ரியல் நெறிமுறையில் 1987 ஆண்டு செப்டம்பர் 16 அன்று பல்வேறு நாடுகள் கையெழுத்திட்டன. அதனை முன்னிட்டு ஐக்கிய நாடுகள் சபை இந்த தேதியை தேர்ந்தெடுத்தது.
0: அடுத்ததா தெரிந்து கொள்வோம் பக்கத்தில் பருத்தி பற்றிய தகவல்கள் ஒரு சில துளிகள். பருத்தி அப்படின்னு பார்க்கும்போது இயற்கையானதும் இருக்கு, செயற்கையானதும் இருக்கு. இப்போ நம்ம ஒரு துணி வாங்க போறோம்னா கடக்காரங்க, மேடம் இது நேச்சர் காட்டன், இது ஃபைபர் காட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தலையணை வாங்கும் போதும் காட்டன் பில்லோ ஃபைபர் பில்லோ அப்படின்னு சொல்லி நம்மளையே குழப்புறாங்களா? வாங்க ரொம்ப எளிமையா இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நேச்சர் காட்டன்னா என்னன்னு பார்ப்போமா. இது பருத்தி செடியிலேருந்து கிடைக்கிற இயற்கையான நாரால் தயாரிக்கக்கூடிய ஆடை. இந்த ஆடையை நம்ம உடுத்திக்கும் போது அதுல காற்றோட்டம் நல்லா இருக்கும், வேர்வை நல்லா உறிஞ்சும், வெயில் காலத்துல போட்டா உடம்புக்கு குளிர்ச்சியா இருக்கும். இந்த ஆடை சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கும், குழந்தைகளுக்கும், வயதானவர்களுக்கும் இது ஒரு நல்ல தேர்வு அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் இதுல இருக்கக்கூடிய மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இயற்கை காட்டன் துணின்றனால இது சீக்கிரமா சுருங்கும், கொஞ்சம் பராமரிப்பு ஜாஸ்தியா தேவைப்படும். இப்போ அடுத்ததா ஃபைபர் காட்டன். இது முழுக்க முழுக்க இயற்கை பருத்தி இல்ல, பருத்தியோட சேர்த்து பாலிஸ்டர் போன்ற செயற்கை நார்களை கலந்து தயாரிக்கிறனால இந்த துணி சுருங்காது, நிறம் நீண்ட நாள் மங்காது, பராமரிப்பும் ஜாஸ்தியா தேவை இருக்காது. அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய மைனஸ் பாயிண்ட்னா காற்றோட்டம் நேச்சர் காட்டன் அளவுக்கு இருக்காது, வியர்வையும் அவ்வளவா உறிஞ்சாது, அதுலயும் இது வெயில் காலத்துக்கு ஏற்றதா இருக்காது. இதே வித்தியாசம் தலையணையிலையும் பார்த்தோம்னா காட்டன் பில்லோ அதாவது பருத்தி நிரம்பிய தலையணை இயற்கையான குளிர்ச்சியை கொடுக்கறதோடு மட்டுமல்லாம காற்றோட்டமும் நல்லா இருக்கும். ஆனா இயற்கையான பருத்தி இருக்கக்கூடிய தலையணை காலப்போக்கில் சீக்கிரமே அமுங்கி போயிடும். அதே மாதிரி ஃபைபர் காட்டன் அப்படின்னு பார்க்கும்போது நீண்ட நாள் புசு புசுன்னு இருக்கும், எடையும் குறைவா தான் இருக்கும், வடிவமும் எளிதில மாறாது, பராமரிப்பும் சுலபம். ஆனா இயற்கையான பருத்தியில தரக்கூடிய காற்றோட்டம் தராது. நிறைவா ஒரு தகவல், ஃபைபர் காட்டன்னா இது 100% காட்டன் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஃபைபர் காட்டன்னா வெறும் நார் மட்டும்தான். அது இயற்கை நாராவும் இருக்கலாம், செயற்கை நாராவும் இருக்கலாம். அதனால துணியோ தலையணையோ வாங்கும் போது 100% காட்டனா இல்ல காட்டன் பிளெண்டா அப்படின்னு லேபிள பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருளை சரியா தேர்வு செய்ய முடியும். அதனால அடுத்த முறை துணி வாங்கினாலும் சரி, தலையணை வாங்கினாலும் சரி, பெயரை மட்டும் பார்த்து வாங்காதீங்க. அது உங்க தேவைக்கும் காலநிலைக்கும் ஏத்த மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்து தேர்வு செய்யறது நல்லது.

0: நிகழ்ச்சியின் நிறைவான உங்களுக்காக பக்கத்தில் ஆரோக்கிய உணவு, இதில் சிறுதானிய தோசை மிக்ஸ் செய்முறை தகவல் வழங்குபவர் உணவு தயாரிப்பாளர் எஸ் செல்வலட்சுமி அவர்கள்.
1: சிறுதானிய தோசை மிக்ஸ், அதாவது சிறுதானியத்துல மொத்த 7 சிறுதானியம் இருக்கு. வரகு, சாமை, திணை, குதிரைவாளி, ராகி, கம்பு, சோளம், இந்த 7லயுமே நம்ம 100 100 எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு ஒரு 150 உளுந்துக்கு போடலாம், ஒரு 150 சிவப்பு அரிசி, கருப்பு கவுனி அரிசி எடுக்கலாம், மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுக்கலாம். இதுதான் இதோடைய அளவு. இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்னா, நல்லா கழுவி 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு வெயில காய வச்சு எடுத்து ரைஸ் மில்ல கொண்டு போய் திரிச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்பாட்லேயே தோசை வேணாலும் நம்ம லைட்டாக உப்பு போட்டு கரைச்சி தோசை மாவு பாத்தில் கரைச்சி நம்ம ஊற்றி சாப்பிடலாம். இல்லை எங்களுக்கு கொஞ்சம் மாவு புளிக்கணும் அப்படின்னா நைட்டே கரைச்சி வச்சு காலையில் சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்.

0: இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய எண்ணுயிர் தோழி. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.
1: கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே, என் மீது சாயவா.
2: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா, என் கண்ணை போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க.
1: இனி நான் உன்னை என் கண்ணை போல பாத்துக்க போறேன்.
2: ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன், கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன், கம்ப்யூட்டர் பயன்பாடை குறைச்சிக்கிறது மட்டும் இல்லாம, கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜெய் கீதா ரவி. தலைப்புச் செய்திகள். வரி சார்ந்த நடைமுறைகளில் தேசத்தின் நலனே பிரதானம் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அழைப்பு விடுத்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில் குடமுழுக்கு விழா ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வரி சார்ந்த திட்டங்களில் தேசத்தின் நலனையே அரசு முன்னிறுத்த வேண்டுமென்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். பெங்களூருவில் இன்று தொடங்கிய புதிய வரி கட்டமைப்பு தொடர்பான 2 நாள் மாநாட்டில் உரையாற்றிய அமைச்சர், தனித்துவமான வரி கொள்கையை உருவாக்குவது குறித்து கல்வியாளர்களும் ஆராய்ச்சியாளர்களும் அறிவுசார் நிபுணர்களும் கண்டறிய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். வளர்ச்சியடைந்த பாரத பாதையின் இத்தருணத்தில் அடுத்த 20 ஆண்டுகளுக்கு தேவையான வரிமுறை குறித்து ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். அனைத்து அம்சங்களையும் கருத்தில் கொண்டு வருவாய் இழப்பு உள்ளிட்டவற்றை ஈடுகட்டும் வகையில் மேம்படுத்தப்பட்ட வரி கட்டமைப்பின் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். யுபிஐ பண பரிவர்த்தனையில் தனிநபர்களுக்கு இடையிலான பரிமாற்றத்திற்கு கட்டணங்கள் எதுவும் கிடையாது என்று அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. வணிகம் சார்ந்த பரிவர்த்தனைகளில் 2000 ரூபாய் வரையிலான தொகைக்கும் கட்டணம் வசூலிக்கப்படாது என்றும் நிதியமைச்சகம் கூறியுள்ளது. அரசின் கட்டண விதிப்பால் 96% பரிவர்த்தனைகள் பாதிக்கப்படாது என்றும் அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது. 2000 ரூபாய்க்கு மேற்பட்ட வணிகம் சார்ந்த பண பரிவர்த்தனைகளுக்கு மட்டுமே 0.4% கட்டணம் வசூலிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 1 லட்சம் ரூபாய் வரை வருவாய் ஈட்டும் சிறு வணிகர்களுக்கும் கட்டண விதிப்பிலிருந்து முழுமையாக விலக்களிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி செமிகான் இந்தியா 2026 மாநாட்டை புதுதில்லியில் நாளை துவக்கி வைக்கிறார். இந்த 3 நாள் மாநாடு உலகளாவிய செமிகண்டக்டர் தளங்களை ஒருங்கிணைப்பதோடு படைப்பாற்றல் திறன், புதுமையான சிந்தனைகளை ஊக்கப்படுத்தி தொழில் முதலீடுகளை ஈர்க்க வகை செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 40 நாடுகளில் இருந்து உயர்நிலை பிரதிநிதிகள் பங்கேற்கும் இம்மாநாட்டில் 300க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகளும் 600க்கும் மேற்பட்ட கண்காட்சியாளர்களும் தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்த உள்ளனர். இதனிடையே மத்திய அரசு பணியிடங்களில் இளையோருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் 20வது தேசிய ரோஜ்கர் மேளா வேலைவாய்ப்பு முகாம் வரும் 19ஆம் தேதி நாடு முழுவதும் நடைபெறுகிறது.

0: 50 இடங்களில் நடைபெறும் இம்முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பணியிடங்களுக்கான நியமன ஆணைகளை இளையோருக்கு வழங்கி பிரதமர் இந்த திட்டத்தை காணொலி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். திருச்சி தேசிய தொழில்நுட்ப கல்விக் கழகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியிலும் பணி நியமன ஆணைகள் இளையோருக்கு வழங்கப்பட உள்ளன. தேசமே முதன்மை என்ற உறுதியுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி 25 ஆண்டுகளாக ஆட்சி வரும் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அழைப்பு விடுத்துள்ளார். அர்ப்பணிப்பு, சேவை மனப்பான்மை, சமூக நலனை நோக்கமாக கொண்ட பிரதமரின் தலைமைத்துவத்தையும் மக்கள் சேவையையும் அமைச்சர் எடுத்துரைத்தார். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று பூட்டான் செல்கிறார். இந்த பயணத்தின்போது பூட்டான் மன்னர் மற்றும் பிரதமரை சந்தித்து பேசவுள்ளார். அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் லியான்போ டியன் தங்கியல் உடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளவுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையே நிலவும் நெருங்கிய நட்பு மற்றும் ஒத்துழைப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் விதமாக இந்த பயணம் இருக்கும் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உலக ஓசோன் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் வெளியிட்டுள்ள செய்தியில், தீங்கு விளைவிக்கும் புற ஊதா கதிர்களிடமிருந்து நம்மை பாதுகாக்கும் கவசமாக ஓசோன் படலம் திகழ்கிறது என்று கூறியுள்ளார். ஓசோன் படலத்தை பாதுகாக்கும் பணி ஒவ்வொரு இல்லத்திலிருந்தும் தொடங்குவதாக கூறிய அவர், குளிரூட்டிகளை 24 டிகிரி செல்சியஸிலேயே பராமரிப்பது உள்ளிட்ட பல்வேறு சிறிய நடவடிக்கைகள் மூலம் வளமான புவியை பராமரிக்க முடியும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். ஓசோன் படலத்தால் மனித ஆரோக்கியம், பல்லுயிர் பெருக்கம், பருவநிலை ஸ்திரத்தன்மை பாதுகாக்கப்படுவதாக கூறியுள்ளார். பாதுகாப்பான எதிர்காலத்திற்கு தேவையான உரிய நடைமுறைகளை நாட்டு மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. மதுராந்தகம் தனித்தொகுதியின் அஇஅதிமுக வேட்பாளர் கனிதா சம்பத் வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்தார். மதுராந்தகத்தில் இதுவரை 18 மனுக்களும் தாராபுரத்தில் 17 மனுக்களும் தாக்கல் ஆகியுள்ளன. வேட்புமனுக்கள் நாளை பரிசீலிக்கப்படுகின்றன. மனுக்களை திரும்பப்பெற வரும் 19ஆம் தேதி கடைசி நாளாகும். இதனிடையே இடைத்தேர்தல் அறிவிப்பிற்கு தடை விதிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிமன்றம், இருப்பினும் மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ராஜினாமா செய்து மீண்டும் அத்தொகுதியில் போட்டியிடுவதை தடுக்க தேர்தல் ஆணையம் உரிய ஆய்வுகளை செய்ய வேண்டும் என கருத்து தெரிவித்துள்ளது. ஏற்கனவே இது தொடர்பான வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் அவற்றுடன் இதையும் சேர்த்து விசாரிக்கும் வகையில் இவ்வழக்கு முதல் அமர்விற்கு மாற்றப்பட்டது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் தட்டநேரி தொகுதி தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வழங்குவதில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறப்படுவது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு சொந்தமான 6 இடங்களில் மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவுத்துறை அதிகாரிகள் இன்று சோதனையில் ஈடுபட்டனர். இதனிடையே அவரது வீட்டின் முன்பு திரண்டுள்ள திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோவில் குடமுழுக்கு விழா ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பக்தர்களின் வசதிக்காகவே கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். பிற்பகல் முதல் பாதுகாப்பு மேலும் பலப்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். குடமுழுக்கு விழாவை பக்தர்கள் பார்க்கும் வகையில் மதுரையின் முக்கிய பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையம், அனைத்து முக்கிய வீதிகளிலும் எல்இடி திரைகள் மூலம் ஒளிபரப்பு செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. விடுதலை போராட்ட வீரர் ராமசாமி படையாச்சியாரின் 109வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மக்களின் உரிமைகளுக்காக களம் கண்டு கல்வி சமூக முன்னேற்றத்தை முன்னிறுத்தி அவர் ஆட்சியை தொண்டு அழியா தடம் பதித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கிண்டியில் உள்ள அன்னாரது திருவுருவப்படத்திற்கு மாநில அமைச்சர்கள் திரு வெங்கட்ரமணன், திரு ராஜ்மோகன், திரு வன்னியரசு, திரு சரத்குமார் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். வாணியம்பாடி பேருந்து நிலையத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் மலரஞ்சலி செலுத்தினர். நாகர்கோவில் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

0: பிரதாப் இன்று தொடங்கி வைத்தார். திருநெல்வேலி மண்டலத்தில் செயல்பட்டு வரும் 13 விற்பனை நிலையங்களில் 11 கோடி ரூபாய்க்கு தீபாவளி விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாகர்கோவில் அண்ணா பேருந்து நிலையம் அருகில் செயல்பட்டு வரும் குமரி கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். கோஆப்டெக்ஸ் நிறுவனம் வாடிக்கையாளர்கள் ஆண்டுதோறும் தீபாவளி பண்டிகை கொண்டாடும் வகையில் தமிழக அரசு வழங்கும் 30% சிறப்பு தள்ளுபடி விற்பனை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 4 விற்பனை நிலையங்களுக்கும் ரூபாய் 3.5 கோடி விற்பனை இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து குமரன் விவேகானந்த்.
0: திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த சமீபத்திய கனமழை காரணமாக குறுவை நெற்பயிர்கள் பாதிப்படைந்துள்ளது. அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழை நீரில் சாய்ந்து கிடப்பதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நெல் அறுவடை பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மாவட்டத்தில் நேற்று முன்தினம் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 500 ஏக்கர் நெற்பயிர்கள் சாய்ந்து விழுந்துள்ளது. குறிப்பாக திருவாரூரின் வடக்கு பகுதியான பெரும்புகலூர், சீவிலி, வடகண்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழையினால் வயலின் நெற்பயிர்கள் சாய்ந்து கிடந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: திருவண்ணாமலை மாவட்டத்தில் கனிமங்கள் மற்றும் அதன் உப பொருட்களை ஏற்றி செல்லும் அனைத்து வாகனங்களுக்கும் GPRS கருவி கட்டாயம் பொருத்த வேண்டும் என ஆட்சித்தலைவர் திருமதி வந்தனா கார்க் தெரிவித்துள்ளார். மன்னார் வளைகுடா வரை காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வரி சார்ந்த நடைமுறைகளில் தேசத்தின் நலனே பிரதானம் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அழைப்பு விடுத்துள்ளார். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோவில் குடமுழுக்கு விழா ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:55:30 ஆகாஷ்வாணி.
4: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
5: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
4: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9.5 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம்: பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட்

0: டிஸ்பர்சிங் ஆபீசர் ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
0: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

வெந்து தணிந்தது காடு படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் குரலில் ஒழித்த பாடலை கேட்டும், எஸ்பிபி சரண் சிந்தூரி குரல்களில் சீதாராமன் படத்திலிருந்து ஒழிக்கிறது பாடல்.

சர்தார் படத்திலிருந்து அதித்யா ஆர்கே பத்ரா ரஜன் குரலில் ஒலிக்கிறது பாடல்.

0: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க.
1: என் கண்ண போல பாத்துக்க போறேன்.
0: ஆனா உங்க கண்களை நீங்க

0: கவனமா பாத்துக்கிறீங்களா, இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாடை குறைச்சிக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்கள மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
1: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
2: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
1: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
2: இந்த கதையில் மாற்றம் இல்லை,
1: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
2: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
1: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை,
2: இலவசமாக கண்டுகளிப்போம்.
3: நேரம் 2:40, ஆகாஷ்வாணி

0: விளையாட்டு அரங்கம்.
1: இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் நீச்சல் விளையாட்டு வீரர் ஹெச் சுதர்ஷன் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம்.
2: வணக்கம் நேர்களே, இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் நீச்சல் விளையாட்டு வீரர் ஹெச் சுதர்ஷன் அவர்கள். வணக்கம் சார்.
3: வணக்கம் சார்.
2: சொல்லுங்கள் சார், எப்படி நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையில் நீச்சல்ன்ற விளையாட்டை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க? உங்களுடைய சைல்ட்ஹுட் டேஸ் எப்படி இருந்துச்சு? உங்களோட ஜேர்னி இது வரைக்கும் இந்த கேமோடு எப்படி வந்துட்டுருக்கு? இந்த விஷயங்களையும் கூட ஷேர் பண்ணுங்களேன்
3: சார். நான் சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு ஸ்போர்ட்ஸில் இருக்கணும், ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்போர்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது எனக்கு. என்னென்னா, எப்பயுமே மற்றவங்களோட ஒரு யூனிக்காக இருக்கணும், நான் பண்ணுறது மற்றவங்களால பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு எனக்கு ஒரு மைண்ட் செட், நான் பெட்டராக இருக்கணும் அப்படின்னு. நான் சின்ன வயசுலேருந்து இந்த ரன்னிங், ஜம்பிங் இதெல்லாம் நல்லா பண்ணுவேன். ஸோ அப்படி தான் வந்து நாங்கள் நார்மலாக வந்து இந்த சம கேம்ப் அப்போ நாங்கள் போய் ஸ்விம்மிங் பண்ணுறது, சும்மா போய் அப்பா கூட போய் ஸ்விம்மிங் பண்ணுறதெல்லாம் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம ஏன் வந்து இந்த கிரிக்கெட் போகலாம், ஃபுட்பால் போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பட் ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு டீம் ஸ்போர்ட், நம்மளால் லைக் சோலோவாக வந்து ஷைன் ஆக முடியாது. ஸோ அதனால் நான் வந்து லைக் எங்கள் அப்பாவும் நீ ஸ்விம்மிங் பண்ணு அப்படின்னார். சரி, கொஞ்சம் லைக் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, பிகாஸ் அந்த டைமில் வந்து ஸ்விம்மிங் பண்ணோம் லைக் அவ்வளோ யாருக்குமே தெரியாது, இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ நான் இந்த நாங்கள் இருக்கிற ஏரியாலாம் லைக் அவ்வளோலாம் ஸ்விம்மிங்லாம் யாருக்கும் தெரியாது, எல்லாருமே வந்து இந்த அத்லெட்டிக்ஸ் ஃபுட்பால் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸ்விம்மிங் ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங் ட்ரை பண்ணேன். 6-7 இயர்ஸில் நான் ஸ்டார்ட் பண்ணேன் சார். ஸோ இந்த இயர்ஸில் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு லைக் அங்கே ப்ராக்டிஸ்ன்றதை விட லைக் பசங்க கூட இருந்து என்ஜாய் பண்ணி ஜாலியாக பண்ணுறது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. லைக் ப்ராக்டிஸ் மேலே மேலே போக போக லைட்டாக பயம் வர ஆரம்பிச்சது. சரி, ஐயோ நம்ம இதை கண்டினியூ பண்ணணுமா, நம்மளால என்ஜாய் பண்ண முடியாது, கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜாலியாக இருப்பாங்க. நம்ம இந்த ப்ராக்டிஸ் போனதுக்கப்புறம் ரொம்ப லைக் டயர்டாக ஃபீல் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் லைக் அந்த டீமில் வந்துட்டு ராபின் அப்படின்ற ஒரு கோச் தான் எனக்கு ஸ்விம்மிங்லாம் சொல்லி கொடுத்தது. இந்த மாதிரிலாம் லைக் நல்லா பெட்டராக பண்ணணும், என்னோடய ஃப்ளெக்சிபிலிட்டிலேருந்து எல்லாமே ஸ்ட்ரென்த்னிங்லாம் பெட்டராக ட்ரெயின் பண்ணாங்க. ஸோ அங்கேருந்து நான் வந்து இன்னொரு ஒரு ப்ரைவேட் ஸ்விம்மிங் ஃபூல் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ அங்கே வந்து நான் பண்ண ஆரம்பித்தேன்னா நான் லைக் பெட்டராக ஷைன் ஆக ஆரம்பித்தேன். லைக் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப பெரிய பெரிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க, லைக் எல்லாருமே என்னோடய சீனியர்ஸ் அண்ட் பெட்டர் ஸ்விம்மர்ஸ்லாம் இருந்தாங்க. ஸோ அப்போ பார்க்கும்போது நான் வந்து லைக் ரொம்ப லோவாக இருந்த மாதிரி இருந்தது. நான் எப்படியாவது வந்து இந்த க்ரௌடில் வந்து ஒரு டாப்பில் இருக்கணும், நான் யார் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 இயர்ஸில் நான் வந்து ஸ்டேட் மெடல் பண்ணேன். அப்போ வந்துட்டு லைக் எனக்கு கை கொடுத்தது எல்லாமே என் சீனியர்ஸ் அண்ட் ஆல்சோ என் கோச் கிரீஷ். எங்களுக்கு லைக் எவ்வளோ தான் வந்து அவர் எங்களை அடித்தாலும் சரி உதச்சாலும் சரி எங்களுக்கு கொடுக்க வேண்டிய எஃபர்ட் கரெக்டாக கொடுப்பாரு. பிகாஸ் கோச்னா வந்து லைக் எப்பயுமே வந்து ரொம்ப பாசமாக அன்பாக இருந்தால் எல்லாராலையும் எடுத்துக்க முடியாதது. அவர் எங்களை எப்போ எங்கே எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்து எங்களை ஒரு பெட்டர் பொசிஷனில் எடுத்துகிட்டு வந்தார். ஸோ ஆல்சோ லைக் 2 இயர்ஸில் ஸ்டேட் மெடல் பண்ணேன். ஆல்சோ லைக் 3rd இயரில் நேஷனல் மெடலே பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் நல்லா ஷைன் ஆச்சு. அப்புறம் கொரோனா வந்தது. ஸோ அந்த டைமில் எதுவும் பண்ண முடியல. பட் ஆனால் எங்களை எப்பயுமே வந்து இந்த ஸ்ட்ரென்தனிங்காக மெரினா பீச்சில் ரன் பண்ணுறது, சீல ரன் பண்ணுறது, சீ ஸ்விம்மிங் போகிறது, எனக்கு ரொம்ப பிடிச்சதே இங்கே ஸ்விம்மிங் ஃபுல்ல பண்ணுறதை விட சீ ஸ்விம்மிங் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் நான் என்ன அந்த ஸ்விம்மிங் விடலை. நானே விடணும்னு நினச்சா கூட நான் ஆல்சோ லைக் ஒரு 6 மந்த்ஸ் வந்து நான் பிரேக் எடுத்தேன். ஆனால் ஸ்விம்மிங் இல்லாமல் இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரி லைக் எதையோ நான் இழந்த மாதிரியோ, ஏதோ டைமே ஓடாத மாதிரியோ, ஏதோ ஒன்று நம்மளை விட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சது. ஸோ திருப்பி கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு மட்டும் தெரிஞ்ச செக்டர் எல்லாருக்குமே தெரியணும்னு சொல்லிட்டு கோச்சிங் பண்ண ஆரம்பித்தேன்.
2: ஸோ அதாவது இது வந்து ஒரு விளையாட்டை மட்டும் பார்க்காம உங்கள் வாழ்க்கை முறையோடு நீங்கள் நினச்சிக்கிட்டு தான் சொல்கிறீங்க. அடுத்ததாக இப்போ உங்களுடைய இந்த பயணத்தில் ரொம்ப யங் ஏஜ்லேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய ஜேர்னி எப்படி இருந்துச்சு? உங்களுடைய ஸ்டெப் பை ஸ்டெப் அச்சீவ்மெண்ட்ஸ் இதை பற்றின விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்
3: சார். நான் வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்தே பண்ண ஆரம்பித்ததுலேருந்து

0: ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நாங்கள் அந்த டைமில் ஸ்கூல் தான் படிச்சிருப்போம். மார்னிங் 5:30 வந்து ரெடி ஆகணும்னா லைக் நான் ஒரு 4:30 ரெடி ஆகிருக்கணும். ரெடி ஆகி நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணி 5:30 வரணும். ஸ்விம்மிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி லைக் கஞ்சி வாழைப்பழம் லைக் இந்த மாதிரி நிறைய லைக் ஃப்ரூட்ஸ் போட்டோ எடுத்துக்கிட்டு அங்கே வந்து ஸ்கூல் வரணும். ஸோ இங்கே டெய்லி வேன் வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு திருப்பி ப்ராக்டிஸ், 3:30 இங்கே ஸ்கூல் முடியுதுன்னா திருப்பி 4:00 அங்கே ஸ்விம்மிங் ஃபுல்லாக ரீச் ஆகணும். இங்கேருந்து வேனில் போகும்போதே அங்கே நான் லைக் ஸ்டெப் இன் பண்ணிவிடுவேன். ஸோ அங்கே வந்துட்டு ஒரு 1 hour ரெஸ்ட் எடுப்பேன். அம்மா திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ அங்கே சாப்பிட்டுட்டு ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்தோன்னே 5:00 திருப்பி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆனவொடனே லைக் நல்லா ப்ராக்டிஸ் போகும் சார். எனக்கு ஒரு 8:30 வரைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் போகும். 9:00 திருப்பி வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 1 hour 1.5 hours படிக்கணும். படிச்சுட்டு திருப்பி ஒரு 11:00 வந்து திருப்பி தூங்கணும். தூங்கி திருப்பி மார்னிங் வந்து 4:30 எழுந்திக்கணும். ஸோ இதுவே வந்து ஒரு ஷெடியூலாக இருந்தது. எனக்கு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பொறாமையாக இருக்கும். என்னடா இவங்க ஜாலியாக இருக்காங்களே, வீட்டுக்கு போய் விளையாடுறாங்களே, ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் இருக்காங்களே, நம்மளால அப்படி இருக்க முடியலையே. நானே என் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சொல்லியிருக்கேன், டே கிடைக்கிற டைமில் தூங்குங்கடா, எனக்கு தூங்கமே வரலடா, தூங்கமே டைம் இல்லடா, நீங்கள் போய் தூங்குங்கடா. அவங்க வந்து அது ஒரு மாதிரி லெத்தாச்சிக்காக எடுத்துப்பாங்க. ஏ நான் போய் விளையாட தாண்டா போகிறேன், நீ என்னடா சொல்ல அப்படின்னு. இந்த ஸ்விம்மிங்கில் பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த மில்லி மைக்ரோ செகண்ட் கூட ரொம்ப ஒரு முக்கியம். நாங்கள் அந்த ஒரு 100 meters பண்ணுறோன்னா எங்களுக்கு டைம் வந்து 1:30 தான் இருக்கும். ஸோ இதில் நாங்கள் வந்து ஒரு 1:20 seconds நாங்கள் முடிச்சா தான் வந்துட்டு எங்களுக்கு அந்த ஒரு 10 seconds ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி வந்தோன்னா ஒரு 5 minutes கிடச்சா கூட போதுமே, கொஞ்ச நேரம் தூங்கலாமே அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வரும். ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து பார்த்து இந்த மாதிரி பண்ணணும்னு தோணல. இந்த மாதிரி லைக் கொஞ்சம் ஜெலஸாக இருந்தது சார், நம்மளால இந்த மாதிரி பண்ணலையே அப்படின்னு. ஆனால் எங்கள் கோச் வந்துட்டு லைக் நல்லா மோட்டிவேட் பண்ணுவார். உங்கூட இருக்க பசங்களாம் வந்துட்டு 8 மணிக்கு எழுந்திட்டு 9 மணிக்கு ஸ்கூல் போகிறாங்க, ஆனால் நீ அப்படி இல்லை, நீ வந்து 4 மணிக்கு எழுந்திச்சு ரெடி ஆகிட்டு இங்கே ஒரு உன்னோட ஒரு மோட்டிவேஷனாக நீ வர, அது எவ்வளோ ஒரு நல்ல விஷயம். வின்டர் சீசன்லாம் சுத்தமாக பண்ணவே முடியாது சார். நம்ம ஒரு ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரோன்னா நம்ம தண்ணியிலேருந்து மேலே ஏஞ்சிக்கிறோம், அப்படியே புகை வரோம் உடம்புலேருந்து. நாங்கள் அதுக்கு நேராக பார்த்துருக்கோம். சும்மா நம்ம ஸ்டோரியில் தான் பார்க்குறோம் அப்படின்னு, கதையில் தான் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நாங்கள் நேரில் பார்த்துருக்கோம், அப்படியே ஸ்விம் பண்ணிட்டு வருவோம் கோல்ட் லைக் வின்டர் சீசனில் அப்படியே நெருப்பலாக பறக்கும் எங்கள் மேலே. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம். பட் ஆனால் லைக் பட்ட கஷ்டம் எதுவுமே வீண் போகலை அப்படின்ற ஒரு தாட் இருக்குது.
1: அடுத்தது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் அப்பா வந்து உங்களை சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் அந்த ஸ்போர்ட் எடுத்துக்கிட்டீங்க. அடுத்ததா இதில் வந்து நீங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இப்போ சிஎம்ஸ் ட்ராஃபிலாம் நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான அவென்யூவில் நீங்கள் எப்படி இணைஞ்சிங்க? இன்றைக்கி வெளியில் இந்த மாதிரி இப்போ இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கோம் வந்து நீச்சல் வீரராக இருக்காங்க, பட் அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்துட்டு எப்படி இதை வந்து ஒரு கரியராக சூஸ் பண்ணிட்டு வரணும்னு தெரியாதவங்க எந்தெந்த அவென்யூஸை அப்ரோச் பண்ணணும், எந்தெந்த அக்ரிடிடேஷன், என்னென்ன சர்டிஃபிகேஷன் சார்ந்த விஷயங்களை வெரிஃபை பண்ணி அவங்க ஜாயின் பண்ணணும், இந்த விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
0: சார், இப்போ வந்து நம்ம ஸ்விம்மிங்னா வந்து நம்ம இப்போ தமிழ்நாட்டில் எங்கே நல்லா இருக்குன்னா வந்துட்டு அண்ணா ஸ்விம்மிங் ஃபுல் விச் இஸ் SDAT அண்ட் ஆல்சோ வந்துட்டு வேலுச்சேரி, இங்கே ரொம்ப நல்லா இருக்குது சார். இங்கே வந்து லைக் கவர்மெண்ட் செக்டர் தான், பட் ஆனால் இருக்கிற கோச்சஸ் எல்லாருமே லைக் ஃபாரினில் போய் அவங்களோட ட்ரைனிங்கை முடிச்சு தான் வந்து பண்ணுறாங்க. லைக் இப்போ இருக்கிற டாப் ஸ்டூடெண்ட்ஸும் இவங்க கிட்ட தான் இருக்காங்க. ஆல்சோ நமக்கு இது பண்ணுறதுனால கவர்மெண்ட் ஜாப்ஸ் கூட கிடைக்குது சார். இதுக்கு வந்துட்டு எப்படின்னா நமக்கு ஃபார்ம்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது சார். நம்ம பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டே லைக் ஸ்டூடெண்ட் அவங்களே வந்து அப்ரோச் பண்ணுவாங்க சார். என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் இன்கம் டேக்ஸில் இருக்காங்க, ரயில்வேஸில் இருக்காங்க, ஆல்சோ போலீஸில் இருக்காங்க, எஸ்ஐயா இருக்காங்க. ஸோ நிறைய கவர்மெண்ட் செக்டர்லேயே இருக்காங்க சார் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ வந்து நான் இங்கே ஸ்விம் பண்ணேன்னா ஸ்டேட்டஸ் வந்து யார் வேணுமோ பார்ட்டிசிபேட் பண்ணலாம் சார். ஸோ இதில் யார் வேணுமோ பார்ட்டிசிபேட் பண்ணி மெடல் பண்ணுறாங்க, அதாவது 3 medals லைக் கோல்டு சில்வர் பிரான்ஸ்னா கோல்டன் சில்வர் ப்ளேஸ் பண்ணுறவங்க வந்து நேஷனல்ஸ் வந்து செலக்ட் ஆவாங்க. ஸோ இந்த செலக்ட் ஆகிறவங்க நேஷனல்ஸ் லைக் எங்கள் நாங்கள் ஒடிசா, புவனேஸ்வர், விஜய்வாடா, விசாக் சம்திங் இந்த பிளேஸ்லாம் நாங்கள் வந்து நேஷனல்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பிளேஸ்லலாம் வந்து நம்ம இங்கே நேஷனல்ஸில் லைக் இயர்லி 2x வந்து நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் நடக்கும் சார். ஸோ லைக் எவ்ரி பார்ட்டிசிபென்ட் லைக் இந்த ஒரு ஈவெண்ட்டில் வந்து 2 பேர் அதாவது கோல்டு அண்ட் சில்வர் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
1: அடுத்ததான் இன்னொன்று வந்து இப்போ நீங்கள் சொல்லும்பொழுது பொதுவாக வந்து இந்த ஹெல்த்தை வந்து ரொம்ப முக்கியம் எந்த ஒரு ஸ்போர்ட்ஸுக்குமே. இந்த ஸ்விம்மிங்ன்றதுக்கு ஆல்மோஸ்ட் அந்த டாப் ஆஃப் த ஃபிட்னஸில் இருக்கும். அந்த விஷயத்துக்கு நீங்கள் எப்படி வந்து உங்களோட மென்டல் ஃபிட்னஸ் ஆஸ் வெல் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சின்ன வயசுலேருந்து எப்படி இதை ட்ரெயின் பண்ணிட்டு வந்தீங்க, இதற்கான உங்களுக்கு கிடைச்ச சப்போர்ட் சிஸ்டம் உங்கள் பேரண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், நீங்கள் சொல்கிறவங்க கோச், இவங்க எல்லாருமே வந்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்து நீங்கள் அந்த ரொட்டீனை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்களேன்.
0: சார், நம்ம ஸ்போர்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் ஜஸ்ட் ஒரு 25% தான், பட் முக்கியமானது 75% ஃபுட் மட்டும்தான். ஃபுட் நம்ம எப்படி கண்டெயின் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து பாடி வந்து லைக் நமக்கு சப்போர்ட் பண்ணோம். ஸோ சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு அவ்வளோ தெரியாது, ஏன்னா எங்கள் வீட்லேயே தெரியாது, ஏன்னா எங்கள் ஃபேமிலிலேயே நான் தான் ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் அட்டன் பண்ணது. ஸோ வந்துட்டு நார்மலாக ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி தான் வந்து சாப்பிட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் போக போக எங்கள் வீட்லேயே வந்துட்டு லைக் அட்மாஸ்ஃபியரை பார்த்து லைக் பார்த்து இந்த மாதிரி தான் பண்ணணும், இந்த மாதிரி தான் சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு மென்டாலிட்டி வந்து அவங்களும் வந்து எனக்கு இந்த சத்து மாவு கஞ்சி, கிரேப்ஸ், லைக் ஃப்ரூட்ஸ், எல்லா ஃப்ரூட்ஸும் கரெக்டாக ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வெளியே வந்தேன்னா எனக்கு ஒரு பேக் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் இருக்கும் சார், அந்தளவுக்கு பசியும் இருக்கும். இதுக்கு முன்னாடிலாம் வந்து இந்த ஃப்ரூட்ஸ் கஞ்சி, கஞ்சி, சத்து மாவு கஞ்சி, கூழ் இதுதான் சார் நாங்கள் குடிச்சிருந்தது.
1: அடுத்தது இப்போ இன்னொரு விஷயம் நீங்கள் சொல்லும்போது வந்து உங்களோட

0: பர்சனல் லைஃபையும் இந்த ஸ்போர்ட்ஸ் லைஃபையும் பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் நான் வந்து அதுக்கான ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி எனக்கு அந்த மோட்டிவேஷன் ஃபேக்டர்லாம் கிடச்சிதுன்னு சொன்னீங்க. இன்னைக்கு யாராச்சும் ஒருத்தவங்க வந்து ஒரு மிஸ்ட் அவுட் ஃபீலிங், நீங்கள் சொல்கிற மாதிரி இதுக்கு போனால் வந்து இந்த பர்சனல் லைஃப்பை நம்ம இழந்துருவோம் அப்படின்ற ஒரு மிஸ்ட் அவுட் ஃபீலிங்கில் இந்த கேமை பர்சியூவ் பண்ணாமல் இருக்காங்கன்னா அவங்க எந்த மாதிரி மோட்டிவேஷன்லாம் எடுத்துக்கணும்னு சில டிப்ஸ் கொடுங்களேன்.
1: சார், நம்ம இந்த வயசில் தான் இந்த ஸ்போர்ட்ஸ் கற்றுக்கணும், அந்த வயசில் தான் கற்றுக்கணும், சின்ன வயசே இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு கிடையாது சார். இப்போது நான் இப்போ ஸ்விம்மிங் பண்ணுறேன்னா எனக்கு இப்போ 20 இயர்ஸ் ஆகுது சார். இப்போ நான் 20 இயர்ஸில் நான் ஸ்விம்மிங் மட்டும்தான் பண்ணணும்னு இல்லை, என்னால் 25 இயர்ஸ் கூட நம்ம வேறு ஒரு ஸ்போர்ட்ஸ், பாக்ஸிங் கற்றுக்கலாம், ஃபுட்பால் கற்றுக்கலாம், கிரிக்கெட் கற்றுக்கலாம். ஏஜ் டசன்ட் மேட்டர் சார். நம்ம வந்து எந்த ஸ்போர்ட்ஸில் எப்போது லைக் மோட்டிவேஷனாக இருக்கும் தான், ஃபிசிக் மட்டும் நம்ம எப்பயுமே மெயின்டைன் பண்ணிக்கணும் சார். நம்ம ஃபிசிக் தான் நமக்கு எப்பயுமே வந்து ஒரு மோட்டிவேஷனு, நம்ம எப்படி அட்ராக்ட் இருக்கும் லைக் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளோட மைண்டும் ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் சார். நான் வந்து சின்ன வயசுலேருந்து என் உடம்பு ரொம்ப மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தேன், எனக்காக இல்லைனா கூட என்னோட கான்ஃபிடென்டே அதுவாக தான் இருந்தது சார். ஸோ அப்படி மெயின்டைன் பண்ணி என்னோட ஃபிசிக் அண்ட் ஃபுட் எல்லாமே மெயின்டைன் பண்ணி நான் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்துட்டு மற்றவங்க மாதிரி இல்லாமல் நான் பெட்டராக இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா அந்த 1000 பேரில் நம்ம ஒருத்தர் ஸ்டேஜ் ஏறி போய் நம்ம மெடல் வாங்கும் போது அது ஒரு மாதிரி ப்ரௌடாக இருந்தது சார். அந்த ப்ரௌட்னஸ் நான் எப்பயுமே இருக்கணும்னு நான் வந்து மெயின்டைன் பண்ணேன். ஆல்சோ நான் ஃபஸ்ட்டு வாங்கின மெடல் ஃபோட்டோஸ் கூட என் வீட்டில் இருக்குது சார்.
0: ஸோ அந்த ரெகக்னிஷன் தான் வந்து உங்களுக்கு பெரிய மோட்டிவேஷன் ஃபேக்டர்.
1: கண்டிப்பாக சார்.
0: ஸோ எல்லாருமே அதை நோக்கி பயணிக்கணும்.
1: கண்டிப்பாக
0: உங்களோட அட்வைஸாக இருக்குது.
1: கண்டிப்பாக.
0: வேறு அடுத்தது வந்து இப்போ இந்த ஸ்விம்மிங்கில் வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்குது.
1: ஆமாம் சார்.
0: மென் விமன் அதை தாண்டி அந்த ஒவ்வொரு டிவிஷன்லேயுமே நிறைய அந்த லென்த் நீங்கள் சொன்ன மாதிரி.
1: ஆமாம் சார்.
0: 100 மீட்டர்லாம் இருக்குது. இதில் என்னென்ன வகைப்பாடுகள் இருக்குது, நீங்கள் எது இதெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்களேன்.
1: சார், ஸ்விம்மிங்கில் பொறுத்த வரைக்கும் 50 மீட்டர், 100 மீட்டர், 200 மீட்டர், ஆல்சோ 400 மீட்டர், 800 மீட்டர் அண்ட் 1500 மீட்டர் இந்த டிஸ்டன்ஸ்லாம் இருக்குது சார். நான் வந்து ஸ்ப்ரிண்டர். நான் 50s, 100s, and 200s பண்ணுவேன். என்னோட மெயின் ஈவெண்ட்ஸ் எதுனா 50 மீட்டர் பிரஸ்ட் ஸ்ட்ரோக், 100 மீட்டர் பிரஸ்ட் ஸ்ட்ரோக், 200 மீட்டர் பிரஸ்ட் ஸ்ட்ரோக் அண்ட் 200 மீட்டர் ஐஎம். நான் இதில் தான் வந்து நான் மெடல் செக்யூர் பண்ணியிருக்கேன். நான் வந்து இந்த 100 மீட்டர் பிரஸ்ட் ஸ்ட்ரோக்கில் வந்து கோல்டு மெடல் பண்ணியிருக்கேன் ஸ்டேட்டில். 50 மீட்டர் பிரஸ்ட் ஸ்ட்ரோக்கில் வந்து சில்வர் மெடல் பண்ணியிருக்கேன் அண்ட் ஐஎம்ல வந்துட்டு 200 மீட்டர் ஐஎம்லேயும் வந்துட்டு நான் வந்து செக்யூர் பண்ணியிருக்கேன். 400 மீட்டர் ஐஎம் இருக்கு சார், அதுலேயும் நான் மெடல் செக்யூர் பண்ணியிருக்கேன் யூனிவர்சிட்டி மீட்டில்.
0: அடுத்தது அந்த நீச்சலுக்கு வந்து இந்த ப்ரீத்திங் டெக்னிக் வந்து ரொம்ப முக்கியம்.
1: ஆமாம்.
0: அதற்கு உங்களோட டிப்ஸ் என்னென்ன இருக்குது?
1: ஸோ ஸ்விம்மர்ஸாக இருக்கணும்னா வந்துட்டு நம்ம நினைப்போம் ப்ராக்டிஸ் அண்ட் இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. நம்ம ஸ்விம்மிங் ஃபுல்லாக பண்ணுறதை விட அவங்க ஒரு வாரத்தில் ஒரு வாட்டி போயாவது ஒரு கடலில் ஸ்விம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க சார். ரொம்ப இதில் எப்படி பண்ணுறோமோ அதில் 10 மடங்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது தண்ணியோட ப்ரெஷராக இருக்கட்டும் சரி, தண்ணியோட டிஃப்ரெண்ட்டே ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்கும். நம்ம இங்கே இந்த ஸ்விம்மிங் ஃபுல்லில் நாங்கள் ஒரு பர் செஷன் வந்துட்டு ஒரு 4000 to 5000 கிலோமீட்டர் ஸ்விம் பண்ணுறோன்னா அங்கே நம்ம ஒரு 2000 மீட்டர் பண்ணாலே நமக்கு அது ஒரு 10,000 மீட்டர் வந்து டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு அந்த உப்பு தண்ணி வந்து நமக்கு ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லைக் சீல ஸ்விம் பண்ணுறது லைக் ரொம்ப ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன்ஸ் நம்ம ஸ்டாமினாக்கு.
2: இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் நீச்சல் விளையாட்டு வீரர் ஹெச் சுதர்ஷன் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். விளையாட்டு அரங்கம்.
3: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
4: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
5: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
4: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
5: இந்த கதையில் மாற்றமில்லை,
4: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
5: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
4: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
5: இலவசமாக கண்டுகளிப்போம்.
6: கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே, என் மீது சாயவா.
7: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா, என் கண்ணை போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க.
6: இனி நான் உன்னை என் கண்ணை போல பாத்துக்க போறேன்.
7: ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன், கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன், கம்ப்யூட்டர் பயன்பாட குறைச்சிக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து

அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அதிகபட்சமாக கிருஷ்ணகிரியில் 112.8 மில்லிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 டிகிரி செல்சியஸில் இருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 டிகிரி செல்சியஸிலிருந்து 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை 37.7 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளியில் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலை 21.5 டிகிரி செல்சியஸ் ஈரோடு, கரூர் பகுதிகளில் பதிவாகியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35.5 டிகிரி செல்சியஸ் ஊட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸிலிருந்து 27 டிகிரி செல்சியஸ் ஊட்டியும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் 12.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருப்பூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். அடுத்த 7 தினங்களுக்கான அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும். வடக்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தெற்கு உள் கர்நாடகா மற்றும் தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு கடலோர ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய ராயலசீமா பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மற்றும் தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், வடக்கு அந்தமான் கடல் பகுதிகள், இதர தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதுமில்லை.

கொடைக்கானல் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்யக்கூடும். மழை பெய்துள்ள இடங்களும் பதிவான அளவுகளும். சாமனப்பள்ளி 11 சென்டிமீட்டர், மாதனூர் உளிப்பெண்டா ஆண்டியப்பனூர் 8 சென்டிமீட்டர், சாலிநாயனப்பள்ளி போகனப்பள்ளி ஓசூர் நல்லூர் கொட்டாமிட்டா ஒடுகத்தூர் ஆலங்காயம் 7 சென்டிமீட்டர், மேலாலத்தூர் தேன்கனிக்கோட்டை ராசிபுரம் கிருஷ்ணகிரி குடியாத்தம் 6 சென்டிமீட்டர், ஓசூர் பேரையூர் நெடுங்கல் கரூர் புதுச்சத்திரம் எடப்பாடி ஆம்பூர் மாரண்டப்பள்ளி 4 சென்டிமீட்டர். வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள்.

நேரம் 3 மணி. மதியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவடைகிறது. எமது அடுத்த ஒளிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே.

உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மதியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. முதலில் குரல் முதம் கேட்போமா?

நல்ல குடியில் பிறந்தவர்கள் செய்கின்ற குற்றம் வானத்து நிலாவின் களங்கம் போல பளிச்சென பலரறிய தெரிந்துவிடும். குறள் எண் 957 அதிகாரம் குடிமை.

0: நல்ல குடியில் பிறந்தவர்கள் செய்கின்ற குற்றம் வானத்து நிலாவின் களங்கம் போல பளிச்சென பலரறிய தெரிந்துவிடும். குறள் எண் 957 அதிகாரம் குடிமை.
1: குறள் அமுதம் இடம்பெற கேட்டீர்கள். நேரம் 5:30:15 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். ஒலிக்கவிருப்பது திரைகாலம் முதல் பாடல் ஜோடி படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்போர் ஸ்ரீ

0: இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்.
1: விவசாயிகளுக்கு வருமானம் எப்படின்னா, கீரைனா டெய்லி வருமானம் வரும், எலுமிச்சம்பழம்னா வார வருமானம் வரும், வாழை இந்த மாதிரி ஐட்டங்கள்ல கூட வச்சுக்கணும், இளநீர் மரம் இருக்கணும். இது மட்டும் இல்லாம தேக்கு மரம், ரோஸ் வுட் இந்த மாதிரி வச்சுன்னா, ஒரு 20 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு கல்யாணம் வருதுன்னா 10 மரத்தை வெட்டி கல்யாணத்தை செலவு பண்ணிடணும். கந்தாய வருமானம் வந்து நெல் அந்த மாதிரி ஐட்டங்கள், வாழை மாதிரின்னா ஒரு வருஷம் வருமானம். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் பிரிச்சிட்டோம்னா அந்த வருமானத்தை அவங்களுக்கு கொடுக்கணும்.
0: காஞ்சிபுரம் மாவட்டம் தாமல் கே எழிலன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தின் நிறைவாக குருவி படத்திற்காக பிரவீன் மணி பாடியுள்ள பாடலை கேட்போமா?

0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 6:40 மனதில் நின்றவை. இரவு 7 மணிக்கு திரைகாணம், 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் சுமன். 7:25 பண்ணச் செய்தி. 7:30 உழவர் உலகம், உழவர் அனுபவம். காஞ்சிபுரம் மாவட்டம் தாமல் கே எழிலன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:00 சியர் ஃபார் பாரத். ஜப்பானில் நடைபெறவுள்ள 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த சிறப்பு நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இந்நிகழ்ச்சி FM ரெயின்போ பண்பலையிலும் ஒலிபரப்பாகும். எட்டு சர்வதேச கடற்கரை சுத்தம் செய்யும் நாளை முன்னிட்டு இந்திய அரசின் புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவன இயக்குநர் பேராசிரியர் டாக்டர் பாலாஜி ராமகிருஷ்ணன் அவர்களின் உரை இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து திரைகாணம். 9:15 செய்தி சுடர். 9:30 அரங்கி செய்யில் JT ஜெயராஜ் கிருஷ்ணன், ஜெயஸ்ரீ ஜெயராஜ் ஆகியோரின் வீணை இசை. திருவனந்தபுரம் வி பாலாஜி அவர்கள் மிருதங்கம், AS சங்கர் அவர்கள் கட்டம். 10:45 காற்றோடு கலந்திடவார். 100.1 FM கோல்டில் மாலை 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, இரவு 7:10 இளைய பாரதம். பிரேக் தி செயின்ஸ், வி யாமினி வி சௌமியா ஆகியோரின் உரையாடல். பவரிங் தி ஃபியூச்சர், உரை வழங்குபவர் அவினாஷ் சங்கர். பியாண்ட் வேர்ட்ஸ், உரை வழங்குபவர் அபிஷா ஷரல். 7:50 செய்தி கதம்பம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 சர்ச்சா க அபிஷேக. இரவு 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். தொடர்வது நாளை நிகழ்ச்சிகள். மத்தியாலை 720 KHz-இல் நாளை காலை 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எஸ் வினோலியா சலோமி சந்திரகாந்தம் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்பது காலை தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் CR மஞ்சுளா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜப்பிரியா ஐயப்பன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். நேர்களே, நாளை காலை 7:30 அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை இடம்பெறும். வர்ணனையாளர்கள் எஸ் ஞானசம்பந்தம், எம் ரமேஷ் ராஜா. காலை 8:30 செயற்கரிய செய்த பெரியார் உரை இடம்பெறும். வழங்குபவர் எழுத்தாளர் பசு கௌதமன் அவர்கள். 8:45 திரைகாணம். 9:00 அரங்கு செய்யில் லால்குடி GJR கிருஷ்ணன், லால்குடி விஜயலட்சுமி ஆகியோரின் வயலின் இசை. திருச்சி சங்கரன் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் வி சுரேஷ் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி FM கோல்டிலும் இடம்பெறும். 1:10 என்னுயிர் தோழி, இதில் இஸ்லாமிய படைப்பாளிகளும் படைப்புகளும் குறித்த உரை வழங்குபவர் பேராசிரியர் உம்மு ஜாஸ்மின் அவர்கள். கருவுறுதலில் உள்ள சவால்கள் பற்றிய உரை வழங்குபவர் மருத்துவர் கல்பனா அவர்கள். மாலை ஒலிபரப்பில் 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் ஹரிகரன். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது வானிலை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 37°C, குறைந்த அளவு 27.8°C, பதிவான ஈரப்பதம் 68%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36.9°C, குறைந்த அளவு 27.6°C, ஈரப்பதம் 76%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்துக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். நகரின் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 37°C ஒட்டியும், குறைந்த அளவு 27°C ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: Is Akashwani, the news read by Valsa Williams. The Union Cabinet has approved the increase in the wage ceiling.

0: continue to take it.
1: ஒலி தந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைகானம் நிகழ்ச்சி. நேரம் 6 மணி, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பாக கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். தொடர்வது நிகழ்ச்சி நிரல். இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு இன்றைய நிகழ்ச்சிகள். மாலை 6:10

0: பெண்கள் எல்லோருமே சென்ற பிறகு கரிகாலன் அந்த மேன்மாடத்தின் முகப்புக்குச் சென்று நின்றான். வாசலில் அப்போதுதான் கலையத் தொடங்கியிருந்த ஜனக்கூட்டத்தினிடையே மறுபடியும் பேராரவாரம் எழுந்தது. ஜனங்கள் திரும்பி கோட்டை வாசலண்டை வரத் தொடங்கினார்கள். அந்த மேல் மாடத்தையொட்டி தனியாக நீண்டு அமைந்திருந்த மேடையில் கட்டியங்கூறுவோன் நிற்பதை கரிகாலன் கவனித்தான். அவனை சமிஞ்ஞையினால் அருகே வரும்படி அழைத்தான். வந்தவுடன் ஜனங்களுக்கு சில விஷயங்களை அறிவிக்கும்படி கூறினான். கட்டியங்கூறுவோன் திரும்பிச் சென்று பேரிகையை சில தடவை முடக்கினான். பின்னர் ஜனங்களை சமிஞ்ஞையினால் பேசாதிருக்கும்படி கேட்டுக்கொண்டான். ஆதித்த கரிகாலரின் விருதுகளில் சிலவற்றை விடுத்து சிலவற்றை மீண்டும் கூறிவிட்டு, அத்தகைய சோழர்குலக் கோமகனார் இந்த கடம்பூர் மாளிகையில் ஒரு வாரம் 10 நாட்கள் வரை தங்கியிருப்பார். சுற்றுப்புறமுள்ள ஊர்களுக்கெல்லாம் விஜயம் செய்வார். அப்போது அந்தந்த ஊர் மக்களை நேரில் கண்டு அவரவர்களுடைய குறைகளையெல்லாம் கேட்டு அறிந்து கொள்வார் என்று கூவினான். அவ்வளவுதான். இதுவரையில் அந்த ஜனக்கூட்டத்தில் எழுந்த ஆரவாரமெல்லாம் நிசப்தம் என்று சொல்லும்படியாக அவ்வளவு பேரிரைச்சல் கிளம்பியது. குதூகல குரல்களும் வாழ்த்தொலிகளும் கரகோஷ ஓசையும் சேர்ந்து கலந்து எழுந்து சுற்றுப்பக்கம் வெகு தூரம் சென்று வீரநாராயண ஏரியிலிருந்து 74 கண்மாய்களின் வழியாக பாய்ந்த தண்ணீர் வெள்ளத்தின் ஓசையையும் அமுங்கிவிடும்படி செய்தன. சம்புவரையரும் பழுவேட்டரையரும் பார்த்திபேந்திரனும் அவர்கள் முன்னால் நின்ற இடத்திலேயே நின்று கொண்டிருந்தார்கள். ஆதித்த கரிகாலன் அவர்கள் நின்ற இடத்தை நெருங்கியதும்,
1: பார்த்திபேந்திரா, ஏது நீங்கியே நின்று விட்டாய்? இந்த கிழவர்களுடன் சேர்ந்து நீயும் சதி ஆலோசனை செய்யத் தொடங்கிவிட்டாயா
0: என்று கேட்டான். கிழவர்கள் இருவரும் திடுக்கிட்டு கரிகாலனுடைய முகத்தை பார்த்தார்கள். அவன் முகத்தில் புன்னகை தவழ்ந்து கொண்டிருந்தது. சம்புவரையர் சிறிது சமாளித்துக் கொண்டு, கோமகனே, சற்றுமுன் சிறை என்கிறீர்கள், இப்போது சதி என்கிறீர்கள். இந்த குடிசையில் தாங்கள் விருந்தாளியாக தங்கியிருக்கும் போது தங்களுக்கு அணுவளவேனும் தீங்கு நேராது என்று ஆணையிட்டு கூறுகிறேன். அவ்விதம் நேர்வதற்கு முன்னால் என் உடலிலிருந்து உயிர் பிரிந்து போயிருக்கும் என்றார்.
1: ஐயா, எனக்கு தீங்கு நேரும் என்று நான் அஞ்சுவதாக எண்ணினீர்களா? 100,000 பாண்டிய நாட்டு பகைவர்களின் மத்தியில் இருக்கும் போதே எனக்கு தீங்கு நேரும் என்று நான் அஞ்சியதில்லை. என் அருமை சிநேகிதர்களின் மத்தியில் இருக்கும் போது அஞ்சுவானேன். ஆனால் தங்களுடைய இந்த மாளிகையை குடிசை என்று மட்டும் கூற வேண்டாம். ஆஹா, இதை சுற்றியுள்ள மதில் சுவர்கள் எவ்வளவு உயரம், எவ்வளவு கனம்! தஞ்சாவூர் கோட்டை மதில்களை விட பெரியதாக அல்லவா இருக்கிறது. எந்த பகைவர்களை முன்னிட்டு இவ்வளவு பந்தோபஸ்தாக கோட்டை கட்டியிருக்கிறீர்கள் என்றான் கரிகாலன்.
2: இளவரசே, எங்களுக்கென்று தனி பகைவர்கள் யாரும் இல்லை. சோழகுலத்தின் பகைவர்கள் எங்கள் பகைவர்கள், சோழகுலத்தின் நண்பர்கள் எங்களுக்கும் நண்பர்கள்.
1: தங்கள் வாக்குறுதி எனக்கு மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. இதை தங்கள் குமாரன் கந்தமாறனிடம் சொல்லி வையுங்கள். என்னுடைய நண்பனாகிய வானர்குலத்து இளவரசனை கந்தமாறன் தன்னுடைய பகைவன் என்று கருதி வருகிறான். இது பெரும் பிழையல்லவா என்று ஆதித்த கரிகாலன் கூறியபோது கந்தமாறன் தலையை குனிந்து கொண்டான். மாளிகைக்கும் மதில் சுவருக்கும் இடையிலிருந்த நிலாமுற்றப் பகுதியில் கந்தமாறன் வழிகாட்டி கொண்டு செல்ல கரிகாலன் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டு நடந்தான். மற்ற நால்வரும் பின்தொடர்ந்து சென்றார்கள். குரவை கூத்துக்காக மேடையும் கொட்டகையும் போட்டிருந்த இடத்தை அடைந்ததும் கரிகாலன் நின்றான்.
3: ஓஹோ, இது என்ன? இங்கே என்ன நடக்கப் போகிறது என்று கேட்டான்.
2: கோமகனே, தங்களுக்கு விருப்பமாயிருந்தால் இங்கே குரவை கூத்து வைக்கலாம் என்று உத்தேசம்.
3: ஆஹா, ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. குரவை கூத்து வையுங்கள், வெல்லுப்பாட்டு வையுங்கள், கரிகால் வளவர் நாடகம், விஜயாலய சோழர் நாடகம் எல்லாம் வையுங்கள். பகலெல்லாம் காட்டில் வேட்டையாடுவதில் கழிப்போம், இரவெல்லாம் பாட்டிலும் கூத்திலும் கழிப்போம். சம்புவரையரே, என் பாட்டன் மலையமான் எனக்கு என்ன சொல்லி அனுப்பினான் தெரியுமா? கடம்பூர் சம்புவரையன் மாளிகையில் இருக்கும்போது இரவில் தூங்காதே என்று எச்சரிக்கை செய்தான். நான் என் பாட்டனுக்கு என்ன மறுமொழி சொன்னேன் தெரியுமா?

0: பாட்டா, நான் பகலில் தூங்குவதில்லை, இரவிலும் தூங்குவதில்லை. நான் தூங்கி 3 வருஷமாகிறது. ஆகையால் நான் தூங்கும்போது விரோதிகள் எனக்கு ஏதேனும் தீங்கு செய்து விடுவார்கள் என்று பயப்பட வேண்டாம். நான் விழித்து கொண்டிருக்கும் போதே யாராவது தீங்கு செய்தால்தான் செய்யலாம். அவ்வளவு துணிச்சல் உள்ள ஆண்மகன் யார் இருக்கிறான் என்று மலையமானுக்கு தைரியம் சொல்லிவிட்டு வந்தேன் என்று கூறிவிட்டு கரிகாலன் கடகடவென்று சிரித்தான். சம்புவரையர் கோபத்தினால் நடுங்கிய குரலில், ஐயா, தாங்கள் தூங்கினாலும் சரி, விழித்துக் கொண்டிருந்தாலும் சரி, தங்களுக்கு எவனும் இந்த மாளிகையில் இருக்கும்போது தீங்கு செய்ய துணிய மாட்டான் என்றார். ஆமாம், கடம்பூர் சம்புவரையர் மாளிகைக்குள் எனக்கு தீங்கு செய்யக்கூடியவன் யார் இருக்க முடியும்? அல்லது வெளியிலிருந்து இவ்வளவு பெரிய மதில் சுவர்களை தாண்டி யார் வர முடியும்? யமன் கூட வர முடியாது. கடம்பூர் சம்புவரையர் என்றால் யமன் கூட பயப்படுவானே. அந்த திருக்கோவலூர் கிழவனாரின் வீண்கவலையை பற்றி உங்களுக்கு சொன்னேன். வயதாகிவிட்டதல்லவா? சில பேருக்கு வயதானால் மனோதைரியம் குறைந்து விடுகிறது. அடுத்தாற் போல என் பழுவூர் பாட்டனை பாருங்கள், எவ்வளவு மிடுக்காக நடந்து வருகிறார். 60 பிராயத்தை கடந்தவர் என்று யாராவது சொல்ல முடியுமா என்று கூறி சிறுநகை செய்தான் கரிகாலன். பழுவேட்டரையர் இதற்கு மறுமொழி ஏதேனும் சொல்ல வேண்டும் என்று எண்ணி தமது தொண்டையை கனைத்து கொண்டார். அது சிங்க கர்ஜனையைப் போல முழங்கிற்று. பாருங்கள், பெரிய பழுவேட்டரையர் தொண்டையை கனைத்தால் பாருங்கும் நடுங்கும் என்று சொல்வது எவ்வளவு சரியாக இருக்கிறது. கந்தமாறா, வந்தியத்தேவா, பார்த்திபேந்திரா, நீங்களெல்லாம் பழுவூர் பாட்டன் வயதில் இவ்வளவு திடமாக இருப்பீர்களா என்று யோசித்து பாருங்கள். ஒருவேளை அவரைப் போல தொண்டையை கணிப்பீர்கள், ஆனால் அவர் வயதில் அந்த புறத்துக்கு புதிய பெண்ணை கூட்டி வரமாட்டீர்கள். தாத்தா, தங்களுடன் இளைய ராணியையும் அழைத்து வந்திருக்கிறீர்கள் போலிருக்கிறதே. முன்வாசல் மாடத்தில் பார்த்தேன். இளையராணி எப்படி பிரயாணம் செய்து வந்தார்கள்? 3 பல்லக்கிலா, ரதத்திலா, அல்லது வண்டியிலா? பழுவேட்டரையர் அப்போது குறுக்கிட்டு,
1: யானை மீது அம்பாரியில் வைத்து நாடு நகரமெல்லாம் அறிய அழைத்து வந்தேன்
0: என்று பெருமிதத்துடன் கூறினார்.
1: அப்படித்தான் செய்ய வேண்டும் தாத்தா.
0: இனிமேல் எப்போதும் அப்படியே செய்யுங்கள். 3 பல்லக்கில் மட்டும் அழைத்து வர வேண்டாம். அதனால் பல விரசமான வதந்திகள் ஏற்படுகின்றன. ஒரு வேடிக்கையை கேளுங்கள். பழுவூர் இளையராணியின் 3 பல்லக்கில் சில சமயம் என் சித்தப்பன் மதுராந்தகன் ரகசியமாக ஏறிக்கொண்டு ஊர் ஊராக போய் வருகிறானாம். இப்படி ஒரு வதந்தி நாடெங்கும் பரவி இருக்கிறது என்று கரிகாலன் கூடி இடியடி என்று சிரித்தான். ஆனால் அங்கிருந்த மற்றவர்கள் யாரும் சிரிக்கவில்லை. ஒவ்வொருவர் மனத்திலும் ஒவ்வொரு வித கலக்கம் ஏற்பட்டது. வந்தியத்தேவன் தன் மனத்திற்குள், ஐயோ, எப்பேற்பட்ட தவறு செய்துவிட்டோம். இந்த வெறி பிடித்த மனிதரிடம் எல்லாவற்றையும் சொல்லி வைத்தோமே, ஒன்றையும் மிச்சம் வைத்துக் கொள்ளாமல் பகிரங்கப்படுத்தி விடுவார் போலிருக்கிறதே என்று எண்ணி கலங்கினான். பெரிய பழுவேட்டரையரின் உள்ளம் எரிமலையின் உட்பிரதேசத்தைப் போல தீயும் புகையுமாக குழம்பி கொதித்து கனன்றது. தீயும் புகையும் எரிமலை வாயின் வழியாக வருவதற்கு முன்னால் உண்டாகும் பயங்கர உருமலைப் போல அவர் மீண்டும் தொண்டையை கனைத்துக் கொண்டார். அவர் பேசுவதற்கு முன் பார்த்திபேந்திரன் ஓரடி முன்னால் பெயர்ந்து வந்து,
2: கோமகனே, பழுவோர் இளையராணியை நான் வெகு சிறிய காலம்தான் பார்த்து பழக நேர்ந்தது. அதற்குள்ளேயே அவர் எத்தகைய பத்தினி தெய்வம் என்பதை அறிந்து கொண்டேன். பழுவூர் ராணியை பற்றி யாரேனும் அவதூறு கூற முடைப்பட்டால் அவனை அந்த கணமே என் வாளுக்கு இரையாக்குவேன். இது சத்தியம்
0: என்று சொன்னான். கந்தமாறன் பின்னால் ஓரடி வந்து நின்று, என் கையில் கத்தி எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. பழுவூர் இளையராணியை பற்றி அவதூறு கூறுகிறவனை என் கையினாலேயே கழுத்தை நெறித்து கொன்று விடுவேன். இது சத்தியம் என்றான். இதை கேட்ட வந்தியத்தேவனும் மோரடி முன்வந்து, நானும் அப்படித்தான். பழுவூர் ராணியை பற்றி யாரேனும் தவறாக பேசினால் என் கண் பார்வையினாலேயே அவனை சுட்டெரித்து விடுவேன் என்றான்.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: தாம் பாரபட்சமா நடந்து கொள்வதாக தனக்கு நெருக்கமான 3 பேரும் நினைச்சிடக்கூடாது என்பதற்காக நீங்கள் 3 பேரும் தனித்தனியாக

0: பழுவூர் இளையராணியை பார்த்து அவளுடைய மோக வலையில் விழுந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆதித்த கரிகாலன் சிரித்ததை கேட்டோம். இந்த மூணு பேரும் நந்தினியை தனித்தனியாக சந்தித்தது என்னவோ உண்மைதான். ஆனால் அந்த மோக வலையில் வலிய போய் விழுந்தவன் பார்த்திவேந்திரன். சந்தர்ப்ப சூழ்நிலையால் விழவிருந்த கந்தமாறன் வீழ்ச்சிக்கிட்டான். அவள் வீசுகிற வலை அவளுக்கே ஆபத்தாக முடியும்னு கவலை கொண்டிருப்பவன் வந்தியத்தேவன். கதை கேட்டுக்கிட்டு வர நமக்கு இந்த மூவரையும் தனித்தனியாக பார்த்து வந்ததால் இது புரியுது. ஆனால் ஆதித்த கரிகாலன் உட்கார்ந்த இடத்துலேருந்து எப்படி எடை போட்டு வச்சிருக்கான் பாருங்க. மாமல்லபுரத்தில் நடந்த அந்தரங்க உரையாடல் இப்போ நினைவுபடுத்திப்போம். பல்லவன்: அரசே, என் தலைவா, தங்கள் மனத்தில் ஏதோ ஒரு சங்கடம் குடிகொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு வேதனை தங்கள் உள்ளத்தை அரித்து கொண்டிருக்கிறது. அது பழுவூர் இளையராணி சம்பந்தமானது என்பதை நான் அறிவேன். இப்படி ரொம்ப குழைவாக பேசி விஷயத்தை வாங்கினான். கேட்க கேட்க நந்தினி பற்றின நசை பார்த்திபேந்திரனுக்கு விஷம் போல ஏறிடுச்சு. ஏதோ உள்ளுணர்வு உந்தவே, நண்பா, நீ நந்தினியை மறந்துவிடு, அவளை பற்றி நான் சொன்னது எல்லாவற்றையும் மறந்துவிடுன்னு அலறினான் ஆதித்த கரிகாலன். நேர்களே, வந்தியத்தேவன் வந்து சேர்ந்தப்புறந்தான் இளவரசர் கடுகடுப்பாயிட்டதாக பார்த்திபேந்திரன் சம்புவரையரிடம் சொன்னான் அல்லவா. அதை விட கடம்பூர் மாளிகை சூழல் பாட்டனார் மலையமானின் அறிவுரையை நினைவுபடுத்தி ஆதித்த கரிகாலனின் பேச்சிலையும் போக்கிலையும் திடீர் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குமோன்னு தோணுது. ஆடி 18 சதி கூட்டம் நடந்த இடம் பகைவனின் பாசலை போல காட்சியளிக்குது. கண்மாய் என்கிற தொடரை பார்ப்போம். ஏரிகளில் சேமித்த நீரை முறையாக பகிர்ந்தளிக்க கலிங்கு, குமிழி, சுருங்கை, தூம்பு, புதவு, புலிக்கண்மடை, மதகு ஆகிய அமைப்புகளை பயன்படுத்தினாங்க. ஏரி குமிழியில் இருந்த துளை மண்டையோட்டில் இருக்கிற கண் துளை போல இருந்ததால் கண்வாயின்னு பேர் வந்தது. இது கண்மாயாகி கம்மாயின்னு கூட ஒலிமாற்றம் பெற்றுடுச்சு. ஏரியைப் போல பெரிய நீர்பிடிப்பு பகுதிக்கே கண்மாயின்னு பேர் உண்டு. நீர் வரும் வாயை கண்ணாறுன்னு கூட சொல்லுவாங்க. அடுத்து பந்தோபஸ்து. இந்த தொடர் பாரசீக மொழியிலிருந்து வந்தது. பந்த் பிணைத்தல், இருக கட்டுதல், பஸ்த் அமைப்பு ஏற்பாடு, பந்தோபஸ்த் ஒழுங்குபடுத்தின பாதுகாப்பு ஏற்பாடு. சரி, அந்த மூடு பல்லக்கு விஷயம் ஏற்படுத்தி இருக்கிற கொதிப்பு இன்னும் தீவிரமாகுமா? அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: சாக்ஷி, எனக்கு 100,000 ரூபாய் பரிசு பொருள் விழுந்திருக்கிறதா? SMS வந்திருக்கு. என்ன சொல்ற? ஆமா, நான் இப்ப இந்த லிங்கை கிளிக் பண்ணா என்னோட பேங்க் டீடைல்ஸ் கேக்குது, பான், ஆதார்லாம் கேக்குது. அத நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படினா எனக்கு 100,000 ரூபாய் கிடைக்குமா? நான் அத ஃபில் பண்ணிடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கி குடுக்குறேன். ஹே, இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க்லாம் கிளிக் பண்றதை நிறுத்து. நமக்கு SMS மூலமா இல்ல வாட்ஸ்அப் மூலமா இந்த மாதிரி பரிசு பொருள் விழுந்திருக்கு அப்படின்னு லிங்க் அனுப்பி நம்மளோட பேங்க் டீடைல்ஸ திருடுறதுக்கான ஒரு வழி. தயவு செஞ்சு இத நீ பண்ணாத. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா, என் பேங்க்ல இருந்து பணம் போச்சேன்னு கதறாத. இவளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். தேவையில்லாத லிங்கை கிளிக் பண்ணாதீங்க, உங்களோட பணத்தை இழக்காதீங்க.
3: நாடோடி தென்றல் படத்திற்காக இளையராஜா S. ஜானகி குரல்களில் ஒலிக்கும் பாடல்

0: இதுவரை திரைப்பட பாடல் ஒன்று கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி சில நொடிகளில் இடம்பெறுவது மாநில செய்தி அறிக்கை.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தொழிலாளர் வருங்கால வை

மீட்பு நிதிக்கான ஊதிய உச்சவரம்பை 15,000 25,000 ரூபாயாக உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தொழிலாளர்களின் ஓய்வூதிய பாதுகாப்பை வலுப்படுத்த இந்த நடவடிக்கை உதவிடும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் 50க்கும் மேற்பட்ட வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த தமிழக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. பாங்காக் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷ் பால் நித்யா மணி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான ஊதிய உச்சவரம்பை 15,000 25,000 ரூபாயாக உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதன் மூலம் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் தொழிலாளர்

0: அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதன் மூலம் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியத்தில் இணைக்கப்படுவார்கள் என்று கூறினார். இதற்கிடையே மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு தொழிலாளர்களின் ஓய்வூதிய பாதுகாப்பை வலுப்படுத்திட உதவிடும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை முன்கூட்டியே எட்டுவதற்கும் இது உத்வேகம் அளிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவின் மூலம் 50 லட்சம் முதல் 1 கோடி தொழிலாளர்கள் பயனடைவார்கள் என்று சென்னையில் உள்ள மண்டல வருங்கால வைப்பு நிதி ஆணையாளர் திரு விஜயானந்த் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான இபிஎஃப்ஓ பயனாளிகளின் ஊதிய உச்சவரம்பு 15,000 ரூபாயாக இருந்தது. தொழிலாளரின் சார்பில் 12%, நிறுவனத்தின் சார்பில் 12%, மத்திய அரசின் சார்பில் 1.16% பங்களிப்பு செய்யப்பட்டது. இதன் மூலம் இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு ஓய்வூதிய பாதுகாப்பு, அவர்களின் சேமிப்பிற்கு 8.25% வட்டி மற்றும் இறப்பு காப்பீட்டு ஆகிய சமூக பாதுகாப்பு நலன்கள் கிடைத்து வந்தன. 25,000 ரூபாய் வரை ஊதியம் பெறும் தொழிலாளர்களும் இபிஎஃப்ஓ திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்படுகின்றனர். இந்த முடிவின் மூலம் சுமார் 50 லட்சம் முதல் 1 கோடி வரையிலான புதிய பயனாளிகள் பயன்பெறுவார்கள்.
0: மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைந்தது. மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதியில் 30க்கும் மேற்பட்ட வேட்புமனுக்களும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் 20க்கும் மேற்பட்ட வேட்புமனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இவற்றின் மீதான பரிசீலனை நாளை நடைபெறும். மனுக்களை விலக்கிக் கொள்ள 19ஆம் தேதி கடைசி நாளாகும். இந்த 2 தொகுதிகளிலும் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும். வாக்கு எண்ணிக்கை 9ஆம் தேதி மேற்கொள்ளப்படும். டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகளை தமிழக அரசு தீவிரப்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மாநிலத்தில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக கூறியுள்ளார். இதுவரை 15,000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 9 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சென்னை, கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் டெங்கு பரவல் தீவிரமாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். மாநிலம் முழுவதும் கொசு ஒழிப்பு பணிகளை தமிழக அரசு தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் தொடர் மருத்துவ முகாம்களை நடத்த வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. இன்று சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மக்கள் ஏற்றுக்கொள்ளும் திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும், தனியார் பேருந்துகளுக்கு கட்டண நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 9 தீர்மானங்கள் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தெற்கு உள் கர்நாடகம் முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வுப்பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், விழுப்புரம், சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருப்பூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் வட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் வட்டியும் இருக்கக்கூடும்.
0: சர்வதேச பின்னலாடை கண்காட்சி இன்று திருப்பூரில் தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியில் 50க்கும் மேற்பட்ட அரங்குகள் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: இந்திய சர்வதேச பின்னலாடை சங்கத்தின் சார்பில் 53வது சர்வதேச பின்னலாடை கண்காட்சி இன்று தொடங்கியது. இந்த ஆண்டு கண்காட்சியின் மைய கருப்பொருளாக செயற்கை இலை ஆடைகளில் புதுமை மற்றும் நிலையான வளர்ச்சி மூலமாக ஃபேஷனின் எதிர்காலம் என்பது. இந்த கண்காட்சி இன்று முதல் 18ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெற உள்ளது. கண்காட்சியில் திருப்பூருடன் சேர்த்து கோவை, ஈரோடு, கரூர், சென்னை, பெங்களூர் உள்ளிட்ட இந்தியாவின் பல்வேறு முக்கிய ஜவுளி உற்பத்தி மையங்களைச் சேர்ந்த ஆடை தயாரிப்பாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் 50 ஸ்டால்கள்

0: அமைத்துள்ளனர். இந்த கண்காட்சி பின்னலாடை துறையில் ஈடுபட்டுள்ள உற்பத்தியாளர்கள், ஏற்றுமதியாளர்கள், வடிவமைப்பாளர்கள் மற்றும் வணிகர்களுக்கு புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ளவும், சந்தை வாய்ப்புகளை விரிவுபடுத்தவும், வணிக தொடர்புகளை வலுப்படுத்தவும் முக்கிய மேடையாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்.
1: சாலை பாதுகாப்பை வலியுறுத்தும் உலக சாதனைக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி திருச்செங்கோட்டில் இன்று நடைபெற்றது. 3000 மேற்பட்ட மாணவர்கள் ஹெல்மெட் அணிந்த உருவத்தில் நின்று இந்த சாதனையை படைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மாணவ மாணவிகள் தலைக்கவசம் அணிவது குறித்த விழிப்புணர்வு, சாலை பாதுகாப்பு, பொறுப்பான வாகனம் ஓட்டுதலை வலியுறுத்தி இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. பெண் ஒருவர் தலைக்கவசம் அணிந்து வாகனத்தை ஓட்டிச் செல்வது போன்ற வடிவத்தில் தேசிய மாணவர் படை பயிற்சி மைதானத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் 3000 மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் தலைக்கவசம் அணிந்த உருவத்தில் நின்று வேர்ல்ட் ரெக்கார்ட் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர். மாணவ மாணவிகள் காட்சி அளித்த இந்த நிகழ்ச்சியை பொதுமக்கள் ஏராளமானோர் பார்வையிட்டனர். மேலும் மத்திய அரசு சாலை விபத்துகளில் வரும் 2030 ஆண்டுக்குள் 50% குறைக்க வேண்டும் என்ற முனைப்போடு செயல்பட்டு வரும் நிலையில் மாணவ மாணவிகளின் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி அனைவரின் கவனத்தையும் கவர்ந்தது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: மாவட்ட செய்திகள். திருவண்ணாமலை மாவட்டத்தில் GPS கருவி பொருத்தப்படாத கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு உரிமம் ரத்து செய்யப்படும் என்று ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் எச்சரித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பேருந்து நிலையம் அருகே செயல்பட்டு வரும் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு விற்பனையை ஆட்சியர் திரு பிரதாப் இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு விஷு மகாஜன் இன்று ஆய்வு செய்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் விசூர் ஊராட்சியில் செயல்பட்டு வரும் பாரதியார் உண்டு உறைவிட சிறப்பு பயிற்சி பள்ளியில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று ஆய்வு மேற்கொண்டார். திருவாரூர் மாவட்டம் பருத்தி கோட்டையில் வயல் விழா மற்றும் விவசாயிகள் விஞ்ஞானிகள் கலந்துரையாடல் கூட்டம் இன்று நடைபெற்றது. வேலூர் மாவட்டத்தில் காவல்துறையினரின் பாதுகாப்புடன் விநாயகர் சிலைகள் நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டன. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் போக்குவரத்து விதிமீறல்களுக்கான மின்னணு செலான் அபராதங்கள் குறித்த விவரங்களை பொதுமக்கள் எளிதாக அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக 15 இடங்களில் அழைப்பு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. சென்னை சென்ட்ரலிலிருந்து ஜோத்பூருக்கு அடுத்த மாதம் 6 தொடங்கி டிசம்பர் மாதம் 1 வரை செவ்வாய்க்கிழமை தோறும் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மறுமார்க்கத்தில் அடுத்த மாதம் 3 தொடங்கி நவம்பர் மாதம் 28 வரை சனிக்கிழமை தோறும் இந்த சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். பாங்காக்கில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷ் பால் நித்யா மணி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 10-12, 11-3, 11-5, 11-7 என்ற சிக்கணக்கில் கொரியாவின் ஜங் தேயாங் கிம் இன்சியோ இணையை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஆகாஷ் பாலும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் நித்யா மணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் அபிஷேக் சர்மா 2 இடத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான ஊதிய உச்சவரம்பை 15,000 25,000 ரூபாயாக உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தொழிலாளர்களின் ஓய்வூதிய பாதுகாப்பை வலுப்படுத்த இந்த நடவடிக்கை உதவிடும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் 50 மேற்பட்ட வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த தமிழக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. பாங்காக் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷ் பால் நித்யா மணி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

நேரம் 6:42. ஆகாஷ்வாணி. மனதில் நின்றவை. ஜெயம் கொண்டான் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மதுஸ்ரீ பாடியிருக்கும் பாடல்.

ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது மனதில் நின்றவை நிகழ்ச்சி. நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் அடுத்த இடம் பெறுவது திரைகானம். முதலில் அள்ளித்தந்த வானம் படத்திற்காக உன்னிமேனன் ஸ்ரீவர்தினி பாடியுள்ள பாடல்.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:10 ஆகாஷ்வாணி. இன்று இடம்பெறுவது ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் சுமன்.
1: ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் ராணிப்பேட்டை மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் இணைந்து தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் மாவட்ட ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திர தலைமையில் நடைபெற்றது. இதில் 200 மேற்பட்ட கம்பெனியினர் கலந்து கொண்டு ஆட்களை தேர்வு செய்தனர். தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இதில் பேசிய அமைச்சர், தமிழக அரசால் நடத்தப்படும் இதுபோன்ற வேலைவாய்ப்பு முகாம்களை இளைஞர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மேலும் வேலை கிடைப்பது மட்டுமே வெற்றி அல்ல, கிடைக்கும் வேலையை இன்றைய நவீன தொழில்நுட்பத்திற்கு ஏற்றாற்போல திறன்பட பணியாற்றி புதிய நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதே வெற்றி என்றார். மேலும் இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் அரக்கோணத்தில் விரைவில் புதிய தொழில் பூங்கா அமைக்க முதல்வரிடம் கோரிக்கை வைப்பதாகவும் தெரிவித்தார். இந்த முகாமில் துறை சார்ந்த அலுவலர்கள் உட்பட

0: மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வட்டத்திற்குட்பட்ட கீழாந்துறை கிராமத்தில் உள்ள சமுதாய கூடத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் மாவட்ட ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. தொடர்ந்து முகாமில் பங்கேற்ற பொதுமக்களிடம் இருந்து கோரிக்கை மனுக்களை மாவட்ட ஆட்சியர் நேரடியாக பெற்றுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர், மக்கள் தொடர்பு திட்ட முகாம் என்பது பொதுமக்களுக்கும் அரசுக்கும் இடையே உள்ள இடைவெளியை குறைக்கவும் நேரடியாக வரக்கூடிய மனுக்கள் மீது உடனடியாக தீர்வு காணும் முகாமாக இருக்கும் என தெரிவித்தார். மேலும் இன்றைய முகாமில் மொத்தம் 416 மனுக்கள் பெறப்பட்ட நிலையில் 328 மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள 88 மனுக்கள் மீது ஒரு மாதத்திற்குள் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து முகாமில் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம், குடும்ப மின்னணு அட்டை, வீட்டு பட்டா, தாட்கோ, கூட்டுறவுத்துறை என தேர்வு செய்யப்பட்ட 328 பயனாளிகளுக்கு 4,94,00,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் வழங்கினார். ராணிப்பேட்டை நகராட்சி மற்றும் அம்மூர் பேரூராட்சி ஆகிய இரண்டு இடங்களில் நகர்ப்புற பசுமையாக்கல் திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகள் நடும் பணியை மாவட்ட ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் தொடங்கி வைத்தார். முதலாவதாக அம்மூர் செல்லும் மாநில நெடுஞ்சாலையில் மலர் செடிகள் நடும் பணியை பள்ளி மாணவர்களுடன் இணைந்து மலர் செடிகளை நட்டு வைத்தார். அதனைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை சந்தை பகுதியில் பள்ளி மாணவர்களுடன் மரக்கன்றுகளை நட்டு மரக்கன்றுகள் நடும் பணியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அரசு அலுவலர்கள், பள்ளி மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை வட்டம் வாழைப்பந்தல் கிராமத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இந்திய அரசு ஜவுளித்துறை அமைச்சகம் மற்றும் கைத்தறி அபிவிருத்தி ஆணையர் அலுவலகம் சார்பில் விக்ஷத் பாரத் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்திற்கான உத்தரவாத திட்டத்தின் கீழ் நெசவாளர்களுக்கு தறி உபகரணங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. தொடர்ந்து தேசிய கைத்தறி வளர்ச்சி திட்டத்தின் கீழ் தனியார் கைத்தறி நெசவாளர்களுக்கு 90% மானியத்தில் நவீன கைத்தறி உபகரணங்கள் உள்ளிட்ட 20,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர், நெசவு தொழில் என்பது பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் கொண்ட முக்கியமான தொழில் என தெரிவித்தார். மேலும் திமிரி வட்டத்தை வளர்ச்சி வட்டமாக மாற்றும் நோக்கில் நெசவாளர்களின் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான நவீன உபகரணங்கள் வழங்கப்படுவதாகவும் வழங்கப்பட்ட நலத்திட்ட உதவிகளை முறையாக பயன்படுத்தி உற்பத்தி திறன், நெசவு பொருட்களின் தரம் ஆகியவற்றை உயர்த்தி வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் நெசவாளர்களின் தொழில் வளர்ச்சி மற்றும் அவர்களது குடும்பங்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து துணை நிற்கும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். சோளிங்கர் நகராட்சி பகுதிகளில் மத்திய மாநில அரசின் தூய்மையை பாதுகாக்கவும் குப்பைகளை முறையாக சேகரித்து மறுசுழற்சி செய்வதை ஊக்குவிக்கவும் பல்வேறு விழிப்புணர்வுகள் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பொதுமக்கள் அதிகம் கூடும் சோளிங்கர் பேருந்து நிலைய வளாகத்தில் குப்பைகளை தரம் பிரித்து வழங்குவது குறித்து விழிப்புணர்வு சுவர் ஓவியம் வரையப்பட்டது. இதில் மக்கும் குப்பை, மக்காத குப்பை, பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் மின்னணு கழிவுகள் உள்ளிட்ட குப்பைகளை தனித்தனியாக பிரித்து வழங்குவதன் அவசியம் குறித்து விளக்கமாக வரையப்பட்டு வருகிறது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் சுமன். சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வாகனங்கள் விற்பனை கடந்த மாதம் சாதனை அளவை எட்டியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான ஊதிய உச்சவரம்பு உயர்த்தப்பட்டதன் மூலம் 50,00,000 மேற்பட்டோர் பயனடைவார்கள் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். திரைப்படத்துறையின் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது கன்னட நடிகர் அனந்த் நாகிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சூடானில் தங்கச் சுரங்கத்தில் நேரிட்ட விபத்தில் 67 பேர் உயிரிழந்தனர். ஸ்குவாஷ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் அனாஹத் சிங் 17th இடத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வாகனங்கள் விற்பனை கடந்த மாதம் சாதனை அளவை எட்டியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக ஊடகத்தில் வெளியான கட்டுரையும்

0: பகிர்ந்துள்ளார். கடந்த மாதம் பயணியர் வாகனங்கள் விற்பனை 439,000 அதிகரித்தது என்றும் இருசக்கர வாகனங்களின் விற்பனை 2,000,000 அதிகரித்தது என்றும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான ஊதிய உச்சவரம்பை மத்திய அமைச்சரவை உயர்த்தியுள்ளது தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்யும் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்கான உச்சவரம்பை 15,000 25,000 ரூபாயாக உயர்த்த மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு நாளை முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்றும் அமைச்சர் அறிவித்தார். இதன்படி 20க்கும் மேற்பட்ட ஊழியர்களை கொண்ட நிறுவனங்களுக்கு இது பொருந்தும் என்றும் அவர் தெரிவித்தார். 25,000 வரை ஊதியம் பெறுபவர்களுக்கு தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியாக சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் பங்கு 12%, தொழிலாளர்களின் பங்கு 12%, மத்திய அரசின் பங்கு 1.16% இருக்கும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் அவர்களின் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக 50,00,000 முதல் 1,00,00,000 வரையிலான புதிய தொழிலாளர்கள் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியத்தில் இணைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். திரைப்படத்துறையின் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது கன்னட நடிகர் அனந்த் நாகிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தின் ஏக்தா நகரில் வரும் 22ஆம் தேதி நடைபெறவுள்ள தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இவ்விருதினை அவருக்கு வழங்க உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கன்னட திரைத்துறையில் முத்திரை பதித்த அனந்த் நாகிற்கு இந்த விருது வழங்கப்படுவதாகவும் இதற்காக அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் கூறியுள்ளார். ஊரகப் பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் துப்புரவு பணிகளை டிஜிட்டல் முறையில் கண்காணிப்பதற்கான வசதியை மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் அறிமுகம் செய்துள்ளார். இது தொடர்பாக மாநில அரசுகளோடு காணொலி வாயிலாக நடத்திய ஆய்வுக் கூட்டத்தின் போது அவர் இதனை அறிமுகப்படுத்தியதாக நீர்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஊரகப் பகுதிகளில் துப்புரவு பணிகளை மேம்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பூட்டானுடனான நல்லுறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக பூட்டான் சென்றுள்ள அவர் இன்று திம்புவில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு லியான்போ துங்கியேலுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். எரிசக்தி, வர்த்தகம், கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் 30,00,000 மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு நாளையுடன் 3 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி சிறு குறு தொழில்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைவினை கலைஞர்களுக்கு உரிய வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பிரதமருக்கு வழங்கப்பட்ட பரிசு பொருட்களின் ஏலம் நாளை தொடங்கி அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெறும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்னணு முறையில் இந்த ஏலம் நடைபெறும் என்று கூறினார். 1,498 பரிசு பொருட்கள் இந்த ஏலத்தில் இடம்பெறும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பீகாரில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று ஆய்வு மேற்கொண்டார். வைஷாலி மாவட்டத்திற்குட்பட்ட திராசி, சராய்பூர் கிராமங்களில் அவர் இந்த ஆய்வினை மேற்கொண்டதோடு பாதிக்கப்பட்ட மக்களுடன் கலந்துரையாடினார். மீட்பு பணிகளை துரிதமாக மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பீகார் மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான்

0: சவுகான் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் சட்டத்தின் ஆட்சி உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். கோரக்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அறிவுறுத்தலின் பேரில் உத்தரப்பிரதேசத்தில் சட்டம் ஒழுங்கு சீராக பராமரிக்கப்பட்டு வருவதாக கூறினார். சமூக விரோதிகளின் அச்சுறுத்தலுக்கு உத்தரப்பிரதேசத்தில் தற்போது இடமில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தமது அரசு மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் திரு யோகி ஆதித்யநாத் கூறினார். மேற்கு வங்கத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான முதல்கட்ட களப்பணி 100% நிறைவடைந்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இப்பணியினை வெற்றிகரமாக நிறைவேற்றிய ஊழியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்கு முன்னதாகவே இப்பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் திரு சுவேந்து அதிகாரி கூறினார். திருமலை திருப்பதி கோவிலில் தரிசனம் மேற்கொள்ளும் பக்தர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் காப்பீடு வசதி வழங்கப்படும் என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். இன்று திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். ஆயுள் காப்பீட்டு கழகத்துடன் இணைந்து இந்த வசதி வழங்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன்படி கோவில் தரிசனத்திற்காக வரும் பக்தர்கள் உயிரிழக்கும் பட்சத்தில் 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஆதார் அடிப்படையில் ஆன்லைன் வாயிலாக இந்த காப்பீட்டு வசதி பக்தர்களுக்கு வழங்கப்படும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். கேரளத்தில் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை செயல்படுத்துவதற்கான விரிவான அறிக்கை தயார் செய்யப்பட உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். இன்று திருவனந்தபுரத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்துவதற்கு தமது அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக தெரிவித்தார். அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் செயலாக்கமே அரசின் வெற்றியாக கருதப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். முதலீட்டிற்கு உகந்த மாநிலமாக கேரளத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு வி டி சதீசன் கூறினார். சிங்கப்பூர் தொழில் நிறுவனங்கள் தெலங்கானாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று ஹைதராபாத்தில் தம்மை சந்தித்த சிங்கப்பூர் குழுவினரிடம் முதலமைச்சர் இக்கோரிக்கையை வலியுறுத்தியதாக தெலங்கானா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த சந்திப்பின் போது செமி கண்டக்டர் உற்பத்தி பிரிவை தெலங்கானாவில் தொடங்க சிங்கப்பூர் குழுவினர் விருப்பம் தெரிவித்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சூடானில் தங்கச் சுரங்கத்தில் நேரிட்ட விபத்தில் 67 பேர் உயிரிழந்தனர். மேற்கு கொர்டோஃபான் மாகாணத்திற்குட்பட்ட அல் ஜாரா தங்கச் சுரங்கத்தில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. அப்பகுதியில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இடிபாடுகளுக்கிடையே பலர் சிக்கியுள்ளதாகவும் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். இதன் காரணமாக உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுவதாகவும் அவர்கள் கூறினர். ஸ்குவாஷ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் அனாஹத் சிங் 17வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 14ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி வரை நடைபெறும் என்று கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. இப்போட்டிகளுக்கான வீரர்கள் ஏலம் கொச்சியில் அடுத்த மாதம் 28ஆம் தேதி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வாகனங்கள் விற்பனை கடந்த மாதம் சாதனை அளவை எட்டியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான ஊதிய உச்சவரம்பு உயர்த்தப்பட்டதன் மூலம் 50 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைவார்கள் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். திரைப்படத்துறையின் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது கன்னட நடிகர் அனந்த் நாயிருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சூடானில் தங்கச் சுரங்கத்தில் நேரிட்ட விபத்தில் 67 பேர் உயிரிழந்தனர். ஸ்குவாஷ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் அனாஹத் சிங் 17வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இப்போது இடம்பெறும் பண்ணைச் செய்தியை கேட்கும் முன்
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: மெஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
1: பண்ணை செய்தி கரும்பு சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு. நீங்கள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாம். நீடித்த நவீன

கரும்பு சாகுபடி என்பது ஒரு விதைப்பெரு சீவல்களிலிருந்து நாற்றுக்களை தயாரித்தல். இளம் நாற்றுக்கள் 25 முதல் 30 நாள் வயதுடைய நாற்றுக்களை எடுத்து நடவு செய்தல். இடைவெளி வரிசைக்கு வரிசை 5 அடி, பயிருக்கு பயிர் 2 அடி இடைவெளி கொடுத்து கரும்பு நாற்றுக்களை நடவு செய்தல். சொட்டு நீர் பாசனம் அமைத்தல், அதன் மூலம் உரமிடுதல். ஊடுபயிர் சாகுபடி செய்து மண்வளம் மற்றும் மகசூலை அதிகரிக்க வழிவகை செய்தல். இயற்கை சார்ந்த உரங்கள் மற்றும் பயிர் பாதுகாப்பு முறைகளுக்கு முக்கியத்துவம் அளித்தல். இவையே நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்கள். இதன் மூலம் அதிக விளைச்சல், அதாவது ஏக்கருக்கு 80 முதல் 120 டன்கள் வரை பெற முடியும். சாதாரண முறையில் சாகுபடி செய்யும்போது ஒரு பெரு விதை என்றால் 60,000, இருபெரு விதை என்றால் 30,000 தேவைப்படும். நீடித்த நவீன முறையில் 5,000 ஒரு பெரு விதை சீவல்களே போதுமானது. ஏக்கருக்கு சாதாரண முறையில் நாற்றங்கால் தயாரிப்பு இல்லை, நீடித்த நவீன சாகுபடி முறையில் நாற்றங்கால் உண்டு. நடவு முறையை பொறுத்தவரை சாதாரண முறையில் விதை கரணைகளை நேரடியாக நிலத்தில் நடவு செய்தல் வேண்டும். நீடித்த நவீன முறையில் 25 முதல் 30 நாள் வயதுடைய நாற்றுக்களை நடவு செய்ய வேண்டும். சாதாரண முறையில் தண்ணீர் தேவை அதிகம், நீடித்த நவீன முறையில் குறைவு. கிளைவிடும் முளைகளின் எண்ணிக்கை சாதாரண முறையில் 8 முதல் 10, நீடித்த நவீன முறையில் 15 முதல் 20 கிளைகள். ஊடுபயிர் சாத்தியக்கூறுகள் சாதாரண முறையில் குறைவு, நீடித்த நவீன முறையில் வாய்ப்புகள் அதிகம். எனவே விவசாயிகள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி முறைகளை கடைபிடிக்க வேண்டும். இதில் நீர் உபயோகத்திறன் கூடும், கரும்பில் சர்க்கரை கட்டுமானம் அதிகரிக்கும், ஊடுபயிர் சாகுபடி மூலம் அதிக வருமானம் பெற முடியும், கரும்பிலும் அதிக விளைச்சல் பெற முடியும். இது குறித்த விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையத்தையோ அல்லது சர்க்கரை ஆலையின் கரும்பு அலுவலர்களையோ தொடர்பு கொள்ளுங்கள். உழவர் பெருமக்களை, வருடம் முழுவதும் மக்காச்சோள சாகுபடி மேற்கொள்ளலாம். இதன் வயது 110 நாட்கள். கோ 6, NK 62-40 போன்ற ரகங்களை சாகுபடி செய்யலாம். நிலத்தை நன்றாக உழவு செய்து 2 அடி இடைவெளியில் பார்சால்கள் அமைக்க வேண்டும். ஏக்கருக்கு 8 கிலோ விதை போதுமானது. பயிர் இடைவெளி வரிசைக்கு வரிசை 2 அடி, அதாவது 60 சென்டிமீட்டர், பயிருக்கு பயிர் 20 சென்டிமீட்டர் இடைவெளி கொடுக்க வேண்டும். ஓர் ஏக்கருக்கு 2 டன் மண்புழு உரமிட்டு நன்றாக உழவு செய்த பின் இரசாயன உரம், அதாவது தழைச்சத்து 100 கிலோ, மணிச்சத்து 30 கிலோ, சாம்பல் சத்து 30 கிலோ ஒரு ஏக்கருக்கு என்ற அளவில் இட வேண்டும். விதை விதைத்த பின் களைக்கொல்லி தெளித்து களைகளை கட்டுப்படுத்த வேண்டும். சரியான நேரத்தில் இலை வழி தெளிப்பு, உரம், பூச்சி நோய் மேலாண்மை கடைபிடித்து விளைச்சலை அதிகப்படுத்தலாம். நீர் மேலாண்மையை பொறுத்தவரை 5 முதல் 7 நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்ச வேண்டும். விளைச்சல் ஏக்கருக்கு 2,800 முதல் 3,500 கிலோ வரை கிடைக்கும். இதுவரை பண்ணை செய்து கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 7:30. ஆகாஷ்வாணி இப்போது இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சி

0: ஒரு பூரி கொண்டு வாங்களே.
1: ஏன் புள்ள அமைதியா சாப்பிட மாட்டியா? விசேஷ வீட்டுக்கு வந்திருக்கோங்கறத மறந்துட்டியா? இலையில முத வச்சத சாப்பிடு புள்ள, சும்மா இது வேணும் அது வேணும்னு கேட்டுட்டு இருக்காத.
0: அட முத்தழகு, இது நம்ம பட்டாக்கா வீட்டு விசேஷம்.

0: நான் திருப்தியா சாப்பிட்டுட்டு தான் எழுந்திருப்பேன். நாளைக்கு பட்டாக்க என்னை பார்த்து நேத்து விசேஷத்துல வயிறார சாப்பிட்டேன்னு கேட்டா நான் போய் சொல்லக்கூடாதுல்ல, உண்மையை தானே சொல்லணும். அதான்.
1: அப்படியா சேதி, ஏன் நீ சாப்பிட்ற அழக போட்டோ எடுத்து பட்டக்கா கிட்ட கொடுப்புல?
0: அட, இந்த யோசனை நல்லாதான் இருக்கு. சத்த இருப்புல, போட்டோ எடுக்கிற தம்பிய கூப்பிடுறேன்.
1: அச்சுச்சோ, அம்மா தாயே, நீ சாப்பிடு. உன் கூட விசேஷத்துக்கு வந்தது வம்பா போச்சு, என்ன ஆளை விடுமா? நான் சாப்பிட்டுட்டு

0: அம்மா தாயே, நீ சாப்பிடு. உன் கூட விசேஷத்துக்கு வந்தது வம்பா போச்சு. என்ன ஆளை விடுமா? நான் சாப்பிட்டுட்டு சட்டப்புட்டுன்னு மொய்ய கொடுத்துட்டு கிளம்புறேன்.
1: முத்தழகு முத்தழகு, சத்து இருப்புல, இன்னும் பாயாசமே சாப்பிடவே இல்லை. அதையும் சாப்பிட்டுட்டு உன் கூடவே வந்துடுறேன். இப்படி என்னைய ஒத்தையில விட்டுட்டு போனா எப்படி?
0: உனக்கு என்ன புள்ள, உன் மச்சானுக்கு ஃபோன் பண்ணி இங்கிட்டு நிக்கிறேன்னு சொன்னா போதும். உடனே வண்டி எடுத்துட்டு வந்து கூட்டிட்டு போக போறாரு. அவரு பொஞ்சாதிய கால் வலிக்க நிக்க வைப்பாரா என்ன சொல்லு?
1: நீ சொல்றதும் சரிதான். ஆனா இன்னைக்கு நான் எத்தனை முறை ஃபோன் பண்ணாலும் பேசுவார தவிர வந்து கூட்டிட்டு போக மாட்டாரு.
0: ஏ, என்னாச்சு ராசாண்ணனுக்கு? உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன?
1: அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிள்ள, நல்லாதான் இருக்காரு. ஆனா என்ன, வெளியூருக்கு போய் வேலை பார்க்கலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அது விஷயமா ஒருத்தர் பார்க்க அங்க போயிருக்காரு பிள்ள.
0: என்ன, வேலை தேடி வெளியூர் போயிருக்கிறாரா? ஏன் பிள்ள, உங்க மாமனார் தான் ராசு அண்ணனுக்கு தெக்கால கொஞ்சம் நிலத்தை கொடுத்துருக்கிறாருல்ல, அதுல விவசாயத்தை பார்த்துக்கிட்டு குடும்பத்தோட ஒன்னா இருக்கிறத விட்டுபிட்டு இப்படி எதுக்கு அம்பட்டு தூரம் வேலைக்கு போய் கஷ்டப்படணும்?
1: முத்தழகு, நீ யோசிக்கிற போலதான் நானும் நினைச்சேன். அவர்கிட்ட இது விஷயமா பேசவும் பேசின. ஆனா அவர் என்ன சொன்னாரு தெரியுமா?
0: என்ன சொன்னாங்க?
1: மருதாணி, விவசாயம் பார்க்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி அது பத்தின போதிய அனுபவம் இல்ல. அப்படி இருக்கும்போது உழவு வேலையை எப்படி ஆரம்பிக்கிறது? கொஞ்ச நாள் போகட்டும், விவரங்க கிடைச்சா பாப்போன்னு சொல்லிட்டாரு.
0: ஏ மருதாணி, முயற்சிக்காமலேயே விவரத்தை எப்படி தெரிஞ்சுப்பீங்க?
1: ஏன் முத்தழகு, என்ன முயற்சி எடுக்கணுங்கிற?
0: மருதாணி, விவசாயம் செழிக்கவும் விவசாயிகளோட வாழ்க்கை வளமா இருக்கிறதுக்கும் நம்ம ஊர் வேளாண்மை அறிவியல் நிலையத்துல ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துல பயனுள்ள பல தகவல்களை சொல்றாங்க.
1: ஏமுத்தழகு, நம்ம ஊர்லயே விவரங்க இருக்குன்னு தெரியாம நாங்க இத்தனை நாளும் நிலத்தை தரிசால போட்டு வச்சிருக்கோம்.
0: போனதை பத்தி யோசிக்கிறத விட இனி நடக்கிறத பத்தி சிந்திக்கிறது தான் புத்திசாலித்தனம். வா புள்ள, போய் விவரத்தை கேட்டுப்பட்டு வருவோம்.
1: இதோ வந்துட்ட முத்தழகு. முத்தழகு, இப்ப இங்க யாரு வந்து என்ன வர சொல்ல போறாங்க?
0: சொல்றேன் புள்ள, காஞ்சிபுரம் மாவட்டம் தாமல் கே எழிலன் அவங்க தான் விவரங்களை சொல்ல போறாங்க. கவனமா கேட்டுக்கோ புள்ள.
2: நான் எழிலன், ஒரு 20 வருஷமா ஆர்கானிக்கா பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நேச்சுரல் ஃபார்மிங் மாறிட்டோம். இதுதான், அது இல்லாம ஃபிஷரிஸ்லேருந்து எல்லாமே பண்ணுறோம். இப்போ மரம் சாகுபடி நோக்கி பயணிக்கிறோம். ஏன்னா காட்டு பண்ணி மயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் சரி மரம் சாகுபடிக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம்
3: மாற ஆரம்பிச்சிருக்கோம். மரப்பயிர்கள் அப்படின்னா எந்த விதமான மரப்பயிர்களுக்கு நீங்கள் கவனம் செலுத்துறீங்க?
2: பழப்பயிர்கள் நிறைய வச்சுருக்கோம், அது தனி ட்ராக்கு. இப்போது உட்பர்பஸ்க்காக மாறியிருக்கோம். அது இல்லாமல் தேனி வளர்க்குறோன்றதுனால தேனி சாப்பிட்ற வருஷம் பூரா வர பூ வர மரங்கள் அதெல்லாம் கொஞ்சம் நடுறோம். இயற்கையாகவும் இருக்கணுன்றதுக்காகவும் ஒன்று, ப்ளஸ் தேனீக்களுக்கு தீனி கிடைக்கணுன்றது ரெண்டாவது. ரோட்லேயும் மரம்லாம் நட்டு கொடுத்துட்ருக்கோம், அதெல்லாம் கூட இந்த பூ பூக்கிற மரம்லாம் வைக்கறதில்லை. அதாவது உண்மையான பூ இலையில் கலர் வரத்துலாம் பண்ணுறதில்லை, உண்மையான காய் வரத்து அந்த மாதிரி தான் பண்ணுறோம். அதனால் நம்ம தோப்புலையும் அதே மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் ஒட்டு இல்லாத, மேக்ஸிமம் ஒட்டு இல்லாத அந்த மாதிரி விஷயங்களை பண்ணிகிட்ருக்கோம்.
3: என்ன மரங்கள் பேரெலாம் சொல்லாமா?
2: எல்லாமே இருக்குமா, டீக்குலேருந்து பாப்புலேஸ்லேருந்து சில்வர் ஒக்லேருந்து ரோஸ் வுட்லேருந்து சாண்டல்லேருந்து எல்லாமே இருக்கு வச்சுருக்கோம். அது இல்லாமல் மகோக்கனிலேருந்து மந்தர இலை அந்த மாதிரி வெரைட்டிஸு, மூலிகை செடிங்க, இப்போ வேம்புனா வேம்பில் இருக்கிற எல்லா வெரைட்டியும் வைக்கிறோம், ஃபார்ம்ஸ்னா ஃபார்ம்ஸில் இருக்கிற எல்லா வெரைட்டியும். கேக்டஸ் கலெக்ஷன் நிறைய வச்சுருந்தோம், இப்போ அந்த காட்டு பண்ணி கொஞ்சம் தொலைவில் நிறைய போயிடுச்சு.
3: கேக்டஸை கூட காட்டு பண்ணி தொல்லை பண்ணுதுங்களா?
2: கேக்டஸில் அந்த பழம்லாம் நாமளே சாப்பிடலாம்ல,
3: அதனால் அது சாப்பிட வருது. அதில் இருக்கிற முள் குத்தாதா அதுக்கு?
2: தெரியல, அது குத்துதோ குத்துலையோ அது காலி பழம்
3: கிடைக்குது,
2: தள்ளி விட்டுட்டு போயிடும். அது சாப்பிட்றது செகண்டரி சார். இப்போ மயில் வந்து நோவாமல் சாப்பிட்டு போயிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கதிர உருவிட்டு இருக்கும், ஒன்றுமே இருக்காது
3: இருக்காது.
2: ஆனால் நீங்கள் பார்க்குறதுக்கு நிற்கும் பயிர். பண்ணி வந்ததுன்னா அது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தான் சாப்பிடும், ஆனால்
3: அழிக்கிறது
2: அழிக்கிறதுக்கு வந்து வாய் மட்டும்தான் அதுக்கு. இங்கிருந்து ஒரு 100 அடி தள்ளி போயிட்டு அறப்பறுத்த மாதிரி கதிரை அப்படி கதிரோட அடியோடு அறுத்து எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பெட்டு போடுவோம். 4 அடி ஹைட்டுக்கு கை கிடையாது, ரெக்க கிடையாது, பறவை மாதிரி ரெக்க கிடையாது, எதுவும் கிடையாது.
3: வாயாலே
2: எடுத்து போயிட்டு போட்டு அது மேலே ஏறி படுத்துன்னு தான் குட்டி போடும். உங்களுக்கு ஒரு அறப்பறுத்து ஒரு 4 அடி பெட்டு போடணுன்றது கையில் போடும் போதே எவ்வளோ கஷ்டம்னு தெரியும், அது வாயில் போடுதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அது இல்லாமல் நம்மளது எல்லாம்

0: கொஞ்சம் 8 அடி 10 அடி ஹைட்டு நெல்லுங்க. ட்ரெடிஷ்னல் வெரைட்டிலாம் நம்மளெல்லாம் நல்ல ஹைட் வரும், 6 அடி வருதுலாம் நம்மளாம் 8 அடி 10 அடி. அந்த இண்டுலாம் கூட அந்த ஃபோட்டோஸ் பார்த்துருப்பீங்க. அதில் இன்னும் வசதியாக இருக்குது, அதுங்க உள்ளே போய் மறைஞ்சிக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. ஹைட்டாக இருக்கிறதுனால வெளில தெரியல இல்லை, அதனால் சேஃப்டிக்கு வேறு உள்ளே போயிடுது. அதனால தான் சரி அந்த ஏரியா ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஆக்கிட்டோம், டிபிக்கல் ஃபாரஸ்ட்டாக மாற்றிட்டோம். இப்போ ஒரு 100-150 மைல் இருக்குது அதில்,
1: அதனால் எந்த தொல்லையும் இப்போ ஏற்படுறது இல்லை.
0: சரி அவங்க இருக்கட்டும், அவங்கள நம்ம தொந்தரவு பண்ண வேணாம்னு சொல்லி அவங்க ஏரியான் ஆயிடுச்சு. சரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பயிர் வைப்போமே அப்படி மாற்றிட்டோம்.
1: பாரம்பரிய நெல் ரகங்கள் அப்படின்னு ட்ரெடிஷ்னல் வெரைட்டிஸ் பற்றி சொன்னீங்க, என்னென்ன ரகங்கள்லாம் உங்கள்கிட்ட இருக்குங்க?
0: நாம் ஒரு 100-150 வெரைட்டிக்கு மேலே பண்ணிட்டு இருந்தோம், இப்போ எல்லாமே நிறுத்திட்டோம். ப்ரௌன் ரைஸு, பிளாக் ரைஸு, இது எல்லாத்தையும் நிறுத்தி ஒயிட் ரைஸ் மட்டும்தான் பண்ணுறோம். கிச்சிலி சம்பா மாதிரி ஜீரக சம்பாவில் நிறைய வெரைட்டி இருக்குல்ல, மிளகு ஜீரக சம்பா, துளசி ஜீரக சம்பா, அந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த ஜீரக சம்பாலேயே நிறைய வெரைட்டி இருக்குது. அந்த மாதிரி ஐட்டங்கள் எது எது இப்போ தேவையோ அது வரைக்கும் பண்ணுறோம். ஏன்னா மக்களுக்கு எல்லாத்துலேயுமே சத்து இருக்குது. தங்க சம்பால் தோலுக்கு நல்லது, கார்டன் சம்பால் கண்ணுக்கு நல்லது, அந்த மாதிரி அது எல்லாமே ஒயிட் தானே, அதே பண்ணிட்டு போகலாம். நாம் எதுக்கு ப்ரௌன் ரைஸ் பண்ணிவிட்டு பிளாக் ரைஸ் பண்ணிவிட்டு எதுக்கு தேவையில்லாமல் அவங்கள தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கணும்?
1: இருந்தாலும் அதுக்கு கூட தேவைகள் இருக்குங்களே
0: சார், கிலோ கணக்கு கேட்பாங்க சார். இப்போ இந்த அறுவடை பண்ணோம்னா இப்போது மிச்சத்தெலாம் இப்போது போரிக் போட்டு போட்டுடுறாங்க, ஒரு வருஷம் ஆனாலும் பூச்சி வராது. எங்களுக்கு எப்படி பார்த்தாலும் 3-5 மாதம் 6 மாதம் ஆன உடனே பூச்சி வர ஆரம்பிச்சிடும். பூச்சி வந்தால் தான் ஆர்கானிக், இல்லைனா அது ஆர்கானிக்கே இல்லை. அது ஒன்றுமே இல்லை, தண்ணியில் போட்டாலே அது மேந்திரம், எடுத்துகிட்டு சாதம் வடிச்சிட்டா சரியாக போச்சு. இப்போ யார் முன்னெல்லாம் சாதத்தை அலசுவாங்க, அடியில்
1: கழுவுவாங்க,
0: அந்த கஞ்சி அந்த பால் மாதிரி தண்ணி வரும். இப்போ எங்கே அதை பாலிஷ் பண்ண உடனே அது எதுவுமே ஃபைபரே இல்லை, ப்ளஸ் கல்லே கிடையாது. அரிசி ஆயிரத்துக்கு காரணமே கல் இருக்கும். இப்போ எதுவுமே கிடையாது, அப்படியே போடுறாங்க குக்கரில், அப்படியே தண்ணி ஊற்றுறாங்க, அப்படியே போட்டுடுறாங்க. அந்த போரிக் பவுடர் போட்டால் பூச்சி வராது. இப்போ எங்களுதெல்லாம் பூச்சி கண்டிப்பாக வந்துடும். ஆனால் நாம் எப்பவுமே ட்ரெடிஷ்னல் மெத்தடில் தான் பண்ணுறோம். அரைப்பறுத்தோம்னா ஒரு 3 மாதம் வச்சுடுவோம், அதுக்கப்புறம் வேக வச்சு ஒரு 3 மாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தேய்ப்போம். அதனால் அது ஒயிட் ரைஸ் நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம்.
1: அதுக்கு தேவை இப்போ நிறையா இருக்குது.
0: ஒயிட் ரைஸ் எவ்வளோ இருக்குது சார், அதுவே 1000 கணக்கில் இருக்கே. இப்போ கிச்சிலி சம்பா நேரத்தை எத்தனை கிச்சிலி சம்பா இருக்குது, ஜீரக சம்பா நேரத்தை எத்தனை ஜீரக சம்பா இருக்குது. இப்போ சம்பா வெரைட்டிலே எவ்வளோ இருக்குது. நீங்கள் சாப்பாடு ஐட்டம்னா 25 கிலோ கொடுன்னு கேட்பாங்க, எதை நீங்கள் பண்ணுவீங்க? இதுதான் பெஸ்ட்டு, அதனால் இதை நோக்கி பயணிக்கிறோம். ப்ளஸ் இதுலேயும் சத்து இருக்குது. நம்ம வெரைட்டிலேயே எது எதுக்கு என்னென்ன சத்து, தங்க சம்பானா தோலுக்கு கோல்டன் கலரில் மின்னுவோம் அப்படின்ற மாதிரி. ஆனால் அதை பாலிஷ் பண்ணாமல் அதை ஆர்கானிக்காக கெமிக்கல் போடாமல் பண்ணாங்கன்னா அந்த ரிசல்ட் வரும். ஒவ்வொன்றும் எல்லாமே சத்து, நீங்கள் டெஸ்ட் பண்ணாலையும் வருது இல்லை.
1: ஆக மரப்பயிர்கள், பாரம்பரிய நெல் ரகங்கள், இதை தவிர மற்ற பயிர்கள்,
0: ஃபிஷ்ஷு வச்சுருக்கோம், மீன் பண்ணைகள்,
1: மீன் பண்ணை என்ன கூட்டு மீன் வளர்ப்புங்களா?
0: ஆமாம்,
1: கட்லா, ரோஹு, மிர்கால்,
0: அந்த மாதிரி தான் வச்சுருந்தோம். இப்போது அதுலேயும் கொஞ்சம் சாரப்பாம்பு தொல்லை, மயில் வந்தோடனே அந்த சாரப்பாம்புலாம் கம்மியாயிடுச்சு, அதனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல போயிட்டுருக்கு.
1: எவ்வளவு குட்டைகள் வச்சுருக்கிறீங்க?
0: 1 ஏக்கர் குட்டை தான் வச்சுருக்கோம். 1 ஏக்கர் அளவில் ஒரே குட்டை தான் முன்ன தடுத்து வச்சுருந்தோம், அதெல்லாம் தண்ணி இல்லை எடுத்தனால அதெல்லாம் நிறவிட்டேன். இப்போ அந்த ஒரே குட்டை தான் வச்சுருக்கோம், அதெல்லாம் ஃபுல்லாக மரம் நட்டுட்டேன். 100 குட்டை இப்போ இந்த வருஷம் மழை வந்ததுன்னா வைக்கலாம், அது வந்ததுன்னா நல்லாயிருக்கும். வேகவதியில் தண்ணியை திருப்பினாங்கன்னா தண்ணி பிரச்சனை எங்களுக்கு வராது.
1: அது வந்து ஒரு 6ங்களா?
0: 6 வேகவதி தான், 6. காஞ்சிபுரத்தில் பட்டு ஃபேமஸ்னா அது என்ன காரணம்னா, அந்த காலத்தில் அவுரியில் தான் மூலிகை பயிரில் நேச்சுரல் டையிங் தான் பண்ணிட்டு இருந்தாங்க.
1: சாயம்,
0: அதான் சாயம். நாமளும் அதை ஃப்ரீ கிளாஸஸ் எடுக்கிறோம், நேச்சுரல் டையிங் பண்ணுவாங்க. அதுக்கு தண்ணி வந்து வேறு எந்த ஊர்லேயும் எந்த ஆற்றுலேயும் அட்ஜஸ்டு 100 அடி மணல் கிடையாது.
1: 100 அடிக்கு
0: மேலேருந்து கீழே வரைக்கும் மணல் ஃபுல்லாக, நடுவில் எந்த திட்டும் வராமல், பாறை எதுவும் வராமல் மணல். அந்த தண்ணியில் ஃபில்டர் ஆகி வர தண்ணியில் சாயம் துவைக்கிறதுனால அந்த சாஃப்ட்னஸ் வருது. அதனால தான் காஞ்சிபுரம் சேலை ஃபேமஸ். இப்போ நெய்யறதே திருவண்ணாமலை எத்தனை கொடுத்து நெய்கிறாங்க, இந்த பக்கம் செய்யார் தாண்டி நெய்கிறாங்க, அந்த பக்கம் ஆரணி வரைக்கும் எத்தனை நெய்கிறாங்க. ஆனால் காஞ்சிபுரம் சேலை ஃபேமஸ் எதனாலனா வேகவதியால் தான்.
1: அதுக்கு எங்கேருந்து தண்ணி வரணுங்க?
0: பாலாத்துலேருந்து வரணும் சார். பாலாத்துலேருந்து ஆற்காட்டில் தண்ணி திருப்பினாங்கன்னா தாமல் ஏரி வரும், தாமல் ஏரியிலேருந்து இந்த ஃபார்ம் ஆகும். இது ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஏறக்குறைய அந்த ஆர்டிஷியன் ஊற்றுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது எல்லாமே ஏறக்குறைய ஒரு 10-15 ஆர்டிஷியன் ஊற்றுக்கள் உயிர் பெறும். அது வந்ததுன்னா எங்களுக்கு தண்ணி பிரச்சனை வராது. 5 வருஷத்துக்கு மழையே இல்லைனாலும் எங்களுக்கு தண்ணி பிரச்சனை வராது. அதனால தான் அது 100 அடி மணல் இருக்கிற ஒரே ஆறு, வேறு எங்கேயுமே கிடையாது.
1: பாரம்பரிய மரங்கள், பாரம்பரிய நெல் ரகங்கள், நம்முடைய காஞ்சிபுரத்துக்கு பெயர் போன பட்டு, அதற்கு பாரம்பரியமாக இருக்கிறது வந்து நம்முடைய
0: வேகவதி. ஆறு
1: வேகவதி
0: அந்த பட்டு ஃபேமஸ்ஸு எல்லாமே அதில் தான்.
1: ஆனால் கொஞ்சம் கூட பட்டு உற்பத்தியை அந்த மல்பெரி சாகுபடி அப்படிங்கிறது இல்லவே இல்லை இல்லைங்க
0: சார். மல்பெரி ஃபுல்லாகவே உங்களுக்கு கர்நாடகாலேருந்தும் சைனா

0: தான் வருது
1: வருது நம்ம காஞ்சிபுரத்தில் இல்லை.
0: காஞ்சிபுரத்தில் முன்ன பண்ணாங்க, இப்போ பண்ணுறது இல்லை. ஆனால் மல்பெரின்றது செகண்டரி, இங்கே வந்து மெயினாக அந்த தண்ணியில் அந்த சாயத்தில் அதில் கஞ்சி போடுவாங்க, கஞ்சி தொட்டு தடவுவாங்க. அந்த கஞ்சியும் இந்த தண்ணியில் பண்ணும்போது அந்த சாஃப்ட்னஸ் வரும். சாஃப்ட்னஸ் தான் மேட்ரு, பட்டு மேட்ரு கிடையாது. பட்டு இங்கேருந்தே கிடையாது, ஜரிகை இங்கேருந்தே கிடையாது. அதனால் நெய்யத்துலையும் மேட்ரு கிடையாது, சாஃப்ட்னஸ். உங்களுக்கு பட்டு கட்டின்னு போவாங்க, எதுக்காகனா நோய் தொற்று வந்து கம்மியாக இருக்கும். பட்டில் வந்து அந்த நோய் தொற்று வராது,
1: அது எதிர்க்கக்கூடிய சக்தி,
0: எதிர்க்கக்கூடிய சக்தி இருக்குன்றதுனால தான். அதனால தான் பட்டு உடுக்க பண்ணாங்க. அது புரிதல் நிறையா இல்லாததுனால அது மாறிடுச்சு. அது மாதிரி நேச்சுரல் டையிங்கில் அந்த உங்களுக்கு அவுரியிலும் இதுவெல்லாம் நீங்கள் கலந்து போடும்போது, கடுக்காயெல்லாம் போடும்பொழுது கடுக்காயினுடைய ப்ளஸ் உங்களுக்கு தெரியும், அந்த நோய் எதிர்ப்பு சக்தியும் இதுவும் வந்துடும். அந்த பாக்டீரியாக்கள் நமக்கு உடம்புல ஏறக்கூடாதுன்றதுக்காக அது பண்ணது. அது மாதிரி காஞ்சி காட்டனும் ஃபேமஸ்ஸு, அதுவும் அந்த டையிங் வந்து இந்த மூலிகைனால பண்ணால் நல்லாயிருக்கும்ன்றது. அதுக்கு கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம் ஃப்ரீயாகவே.
1: உங்கள் காஞ்சிபுரத்தில் இது மாதிரி
0: எல்லாமே
1: பாரம்பரிய எல்லாத்தையும் முக்கியமான வகுப்புகள்
0: டிசைனிங்கில் முன்னெல்லாம் வந்து கிராஃப் ஷீட்டில் தான் அந்த டிசைன் பண்ணுவாங்க. இப்போ எல்லாமே கம்ப்யூட்டர் டிசைனிங் வந்துருச்சு. அந்த கிராஃப் டிசைனிங் அழியக்கூடாது, ஏன்னா கையில் வரைய தெரியணும், அப்போ தான் கற்பனை வளம் வரும், சுயமாக நாம் நிற்கணும் அப்படின்னு சுயசார்பு வாழ்க்கை வரணும் இல்லையா. அதனால் அதுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். இப்போ கிராஃபில் வரைகிறது யாருக்கும் தெரியாது, அந்த கிராஃபில் வரைகிறதுக்கும் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். அது அழிஞ்சு போகக்கூடாது இல்லையா, ஏன்னா காஞ்சிபுரம் ஃபேமஸே ஒன்று பட்டு, ரெண்டாவது கோயில், இதுதான் காஞ்சிபுரத்தோட இது. அது அழியக்கூடாது. நகரேஷு காஞ்சி நகரம்னா எப்படி இருக்கணும், எப்படி ரோடுகள் இருக்கணும், நேர் நேராக இருக்கிற அந்த ரோடுகள், அந்த ராஜ வீதிகள், அந்த கோயில் கட்டடக்கலைகள், அந்த பெயிண்டிங்கு, நேச்சுரல் பெயிண்டிங், அதாவது 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற பெயிண்டிங்கும் இன்றைக்கும் இருக்குது. அந்த கல்லில் செங்கலி செய்கிறதுலேருந்து எல்லாமே இதெல்லாம் அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க. அதில் கொஞ்சமாவது நாம் மீட்டு எடுக்கணும் இல்லையா, அதுக்காக
1: இருக்கிறதையாச்சும் பாதுகாத்துக்கணும்.
0: ஆ,
1: ஒன்று தற்சார்புன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துனீங்க. ஒரு விவசாயி தற்சார்போடு இருக்கணும் அப்படின்னா அவர் என்ன செய்யணும், உங்கள் அனுபவத்தில் நீங்கள் என்ன ஆலோசனை சொல்கிறீங்க?
0: இல்லை சார், விவசாயிகளுக்கு ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன மண்ணுக்கு என்னென்ன வரும், இந்த சாயலுக்கு இந்த வாட்டருக்கு என்ன வரும் அப்படின்றது புரிந்து பண்ணணும். தடுப்பணையிலேயே நிறைய வெரைட்டி இருக்குது. அது வந்து தண்ணியை தேக்கி வாட்டர் லெவலை தான் இன்க்ரீஸ் பண்ணுவோம் தவிர பாய்க்க முடியாது.
1: கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் தானே,
0: கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் தான், அதில் பாசனமே வராது. இவங்க சொல்லுவாங்க அதேமாதிரி கடல் நீர் வேஸ்ட்டாக கலக்குதுன்னுவாங்க. கடல் நீர் கலந்தால் தான் உங்களுக்கு மீன்கள் உற்பத்தியிலேருந்து நிறைய விஷயங்கள், கடல்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. அந்த உப்பு தண்ணியில் இந்த காற்று தண்ணி கலந்தாதான் அந்த மீன்கள் உயிர் வாழும்ல. இது தீர்வு கிடைக்கும், என்ன தேவைகளை அறிஞ்சாதான் தீர்வுகளை கொடுக்க முடியும். தேவைகள் என்னென்னு தெரியாமல் தீர்வுகள் கொடுக்கும்பொழுது இந்த பிரச்சனைகள் வருது.
1: உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தோட்டத்தில் மரப்பயிர்கள் இருக்குது, இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள் இருக்குது, மீன் பண்ணை வச்சுருக்கிறீங்க, இது தவிர வேறு
0: நிறைய விஷயங்கள் ஈஎம் கரைச்சிலேருந்து நிறைய பண்ணுறோம். அதெல்லாம் பண்ணவே தான் நம்மளது வளமாக இருக்குது. அதனால தான் நம்மளது மிச்சம் எல்லாத்த விட நம்மளது சிட்டுக்குருவி அதிகமாக வரும். 5000-10000 சிட்டுக்குருவி நம்ம தோப்புக்கு வருதுன்னா அதனால தான்.
1: இதெல்லாம் நம்ம ஆண்டாண்டு காலமாக சொல்லிட்டு தான் இருக்கிறோம், ஆனாலும் நம்மளால் இயற்கையோடு இயைந்து வாழ முடியல,
0: ஒன்றி வாழ முடியலன்றதுக்கு காரணம் வந்து விவசாயிகளுக்கு ஒன்று வருமானம் பண்ணணும் சார். விவசாயிகளுக்கு வருமானம் எப்படின்னா, அவங்க நெல்லுன்னா எல்லாரும் நெல், இது வேலை போகுதுன்னா எல்லாருமே அப்படி நோக்கி பயணிக்கிறாங்க. அதுக்கு பதில் அதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் பண்ண சொன்னேன். இது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வருமானம் வந்து மாத வருமானம், ஆண்டு வருமானம், ஆயுள் வருமானம், வார வருமானம், கந்தாய வருமானம், தினசரி வருமானம், இந்த மாதிரி ஐட்டங்கள் அவங்களுக்கு வைக்க கற்றுக்கணும். கீரைனா டெய்லி வருமானம் வரும், எலுமிச்சம்பழம்னா வார வருமானம் வரும், வாழை இந்த மாதிரி ஐட்டங்களில் கூட வச்சுக்கணும். பழங்கள் எதுவுமே வெளில வாங்கக்கூடாது, இளநீர் மரம் இருக்கணும். இது மட்டும் இல்லாமல் பயிர் வைக்கிறதுக்கு கந்தாயம் வருமானம், தேக்கு மரம், ரோஸ் வுட்டு இந்த மாதிரி வச்சுன்னா ஒரு கல்யாணம், ஒரு 20 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு கல்யாணம் வருதுன்னா கடன் வாங்கக்கூடாது, 10 மரத்தை வெட்டி கல்யாணத்தை செலவு பண்ணிடணும். வீடு கட்டுறதுக்கு வெளில இந்த மரமே எதுவும் வாங்கக்கூடாது, சோளம் போகிறதுலேருந்து எல்லாமே அந்த தொழில்முறை கற்றுத்தரணும். இதையும் பண்ணிடலாம். அந்த வருமானத்தை அவங்களுக்கு கொடுக்கணும், தினசரி வருமானம் வரணும், அன்றாட செலவுக்கு வார வருமானம் வரணும், இளநீர் மாதிரி, எலுமிச்சம்பழம் மாதிரி, அந்த மாதிரி பழங்க வெரைட்டியில், கந்தாய வருமானம் வந்து நெல் அந்த மாதிரி ஐட்டங்கள், வாழை மாதிரின்னா வருஷ வருமானம், அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் பிரிச்சிட்டோம்னா பிரச்சனை வராதில்லை.
1: இயற்கை விவசாயம்னு நிறைய முறை சொல்லிட்டீங்க, அந்த இயற்கை விவசாயத்துக்கு தேவையான இடுபொருட்கள்னு நீங்கள் எதை எதெல்லாம் சொல்லுவீங்க, வரிசைப்படுத்தலாமா?
0: இடுபொருட்கள்னா அக்ரி வேஸ்ட்டு மெயினாக சார். பயோகேஸ் சொல்கிறாங்க இல்லையா, பயோகேஸ் பண்ணிங்கன்னா சாணத்தை நீங்கள் மக்க வைக்கிறீங்க, அதுலேருந்து
1: கேஸும் கிடச்சிடுது,
0: கேஸ் கிடச்சிடுது, அதுலேருந்து வர ஸ்லரியில் நீங்கள் டைரெக்டாக போட்டிங்கன்னா

0: கொசு ஒழிஞ்சிடும். டைல்யூட் பண்ணி அடிச்சிங்கன்னா பயிர் நல்லா விளையும். அதை டைரெக்டாக அடிச்சிங்கன்னா களைக்கொல்லி, அது தண்ணி ஊற்றி அடிச்சிங்கன்னா அது உயிர் வரும். உங்களுக்கு வருமானத்துக்கு வருமானம், அக்ரி வேஸ்ட்டு வந்து புகையை குறைக்குது, மெயின் பொல்யூஷன், அந்த பொல்யூஷன்லேருந்து வெளில வந்துடலாம் இல்லை. ப்ளஸ் விவசாயிக்கு வருமானம் ஆகிடுச்சு, அவன் மோட்டர் ஓட்டுறதுலேருந்து டிராக்டர் ஓட்டுறதுலேருந்து எல்லாத்தையுமே இதுலேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லரி வந்து அவ்வளோ உங்களுக்கு வந்து சத்து,
1: இயற்கை எரு,
0: இயற்கையில் உங்களுக்கு கம்போஸ்ட் வச்சு அதை நீங்கள் அடிச்சிங்கன்னா மக்கறத்துக்கும் ஈஸியாகும், விளையறதும் நல்லா வரும், உங்களுக்கு மண்புழுலேருந்து எல்லாமே ஈஸியாக ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு டானிக் தானே அது, அது அதனால தான் நம்மளுக்கு எங்கே தொட்டாலும் உங்களுக்கு மண்புழு கிடைக்கும். அதனால் அதை நோக்கி பயணிக்கலாம். இப்போ தேங்காய் ஓடுனா தேங்காய் ஓடுறதுக்கு குப்பையில் போடுறோம். கொட்டாங்குச்சி கிலோ சைனாக்காரன் அதுலேருந்து அந்த ஸ்லரி எடுக்கிறான், அதெல்லாம் லிட்ரு என்ன விலை, அதெல்லாம் லட்சக்கணக்கில் போகுது. நாம் பண்ணால் என்ன, அக்ரி வேஸ்ட்டை எப்படி காசாக்கணும் அதையும் கற்றுக் கொடுத்துட்டோம்னா விவசாயிகளுக்கு பொல்யூஷனுக்கு பொல்யூஷன் கம்மி, வருமானத்துக்கு வருமானம், கொசுவே இல்லாமல் போயிடுமே. அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். சோலார் எனர்ஜிலேருந்து எல்லா எனர்ஜியும் நம்ம யூஸ் பண்ண கற்றுக்கணும். இதுக்கான வழிமுறைகளை இந்த டெக்னிக்கை ஒருங்கிணைந்த முனையங்கள் மூலமாக அந்த புரிதல் நம்ம பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்.
1: உங்கள் தோட்டத்துக்கு விவசாயிகள்லாம் வராங்களா?
0: நிறைய வராங்களே, நிறைய ட்ரைனிங் கொடுக்குறோம். காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்க எல்லாருக்கும் கூட்டிகிட்டு போய் ட்ரைனிங் கொடுக்குறோம். நிறைய ப்ரோக்ராம் கொடுக்குறோம். மஷ்ரூம் கிளாஸஸ் எல்லாமே ஃப்ரீ கிளாஸஸ் பண்ணுறோம். டிஎன்பிஎஸ்சி, நீட்டு, ஜேஇ, ஆரி ஒர்க்கு, மெகந்தி கிளாஸு, ஷார்ட் அண்ட் அந்த மாதிரி நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அதில் ஆர்கானிக் ஃபார்மிங் பற்றின வகுப்புகள் தான். அதில் இதெல்லாமே இங்கே வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸு, இதுக்கு என்ன பண்ணுறோம், இதெல்லாமே ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அவங்களுக்கு லோன் வாங்கி கொடுக்கறதுலேருந்து, அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறதுலேருந்து, அவங்களுக்கு ஃப்ரீ ஸ்டால்ஸ் பண்ணி கொடுக்கறதுலேருந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இயற்கை விவசாயத்தில்
1: காளான் வளர்ப்பும் மேற்கொள்கிறீங்களா?
0: காளான் வளர்ப்பு நாம் பண்ணதில் ட்ரைனிங் கொடுக்குறோம். தேவரங்க வராங்க, கற்றுக்குறாங்க, நல்லா பண்ணுறாங்க. இப்போது லேடிஸ்க்கெலாம் ஆரி ஒர்க்கு, மெகந்தி கிளாஸு, அந்த மாதிரி சாரீ ட்ராப்பிங், அந்த மாதிரி விஷயங்கள், நேச்சுரல் டையிங்கு, அந்த மாதிரி விஷயங்கள், அப்படி இல்லைனா வேல்யூ ஆடடு, வத்தல் காய வச்சு இது பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள், சத்து மாவு, சத்து உருண்டை, அது அந்த மாதிரி விஷயங்கள், அந்த பேக்கரி ஐட்டங்கள் பார்த்து அந்த மாதிரி விஷயங்களுக்கு பண்ணி விட்டுறோம். சின்சியராக வராங்க, டெய்லி கிளாஸஸ் போகுது, டெய்லி இது போகுது, அதனால் சின்சியராக கற்றுக்குறாங்க. அவங்க வளம் ஆகணும்னு, அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கணும்னு மக்களுக்கும் எண்ணம் வந்துடுச்சு.
1: சமூக பணியும் தொடருது. உங்கள் தோட்டத்தில் நீர்ப்பாசனம், இன்றைக்கி பாசன நீருங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு பொருளாயிட்ருக்குது. நாம் அதில் இன்னும் நிறைய கவனம் செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. உங்கள் தோட்டத்தில் பொறுத்த வரைக்கும் என்ன விதமான பாசன வசதிகள் இருக்குது, அதை எப்படி நீங்கள் சிக்கனமாக பயன்படுத்துகிறீங்க?
0: சார், ட்ரிப்பும் போட்டிருந்தோம், தெளிப்பு நீர் பாசனமும் பண்ணிட்டுருந்தோம். இப்போ வேகத்தில் தண்ணி இல்லைன்னா ஆழப்போர் தான், ஆழப்போர்லேருந்து வரும்போது உப்பு தண்ணி தான் வரும். உப்பு தண்ணி எத்துமே டைரெக்டாக பைப் போட்டு எத்துமே டைரெக்டாக செடியில் விட்டோம்னா செடி ஃபீல்டு வராது. உடனே நம்ம எதனா ஒரு கெமிக்கல் போட தோணும். காவாயில் வரும்பொழுதே அதை ஃபில்டர் ஆகி வரது எப்படி, உங்களுக்கு பிஹெச் அதிகமாக கண்ட்ரோல் பண்ணணும்னா நெல்லிக்காய் மரத்தை போட்டு வழியில் நெல்லிக்காவை போட்டுருவோம். நெல்லிக்காயில் மரத்தில் பட்டு வந்தாலே அவங்களுக்கு வந்து வாட்டர் சாஃப்ட்னர் வந்துடும். இந்த விஷயங்கள்லாம் கற்றுக்கிறதுலேருந்து அந்த காவாயிலே தான் வர்றோம், காவேரி தான் பாயுது. ட்ரிப்பும் வச்சுருக்கோம், ஸ்ப்ரிங்க்லர் வச்சுருக்கோம். உளுந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு தெளிப்பு நீர் பாசனம் வந்து பெஸ்ட்டு. சாயில் நீங்கள் மாற்றாமல் தண்ணி தேங்குதுன்னா உங்களுக்கு தெளிப்பு நீர் பாசனம் தான் பண்ண. ஏன்னா பவர் கட்டு இந்த பிரச்சனை வரும்பொழுது ஒரு பக்கம் பாயும், திருப்பி அடுத்த பக்கம் பாயாது, அந்த பிரச்சனை வரும். அதிகமாக தண்ணி வந்துடும் ஒரு ஒரு ஏரியாவுக்கு, அந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா, இல்லை நிலம் சமமாக இல்லைனா நீங்கள் வந்து ஸ்ப்ரிங்க்லர் வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் நிலத்தை பதப்படுத்திட்டு இயற்கை பாசனமே நல்லாயிருக்கும். அதான் காலத்துக்கேற்ற எதை எதை எங்கெங்கே எப்பப்போ எப்படி எப்படி செய்யணுமோ அதை அதை அங்கங்கே அப்பப்போ அப்படி எப்படி செஞ்சால் தேய்க்கலாம்.
1: அதை அதை அப்படி எப்படி முறையாக செஞ்சதுனால தான் பாரத பிரதமரும் உங்களை கூப்பிட்டு பேசுகிறாரு, உங்களை பற்றியும் பேசுகிறாரு.
0: எங்கேயோ நான் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு சின்னதாக ஏதோ பண்ணிகிட்ருக்கேன். அந்த தேடல் அவருக்கு இருக்கவே தான் அவரை பண்ணுறாரு. அவ்வளோ பெரிய மனுஷன், இது எவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி பேசணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் பேசுறது பெரிய விஷயம்.
1: லேசாக தொட்டுட்டோம் பாரத பிரதமர்னு, அந்த அனுபவத்தை சொல்லுங்கள். அவர் எப்படி உங்களை கண்டுபிடிச்சி என்ன கருத்தை உங்கள்கிட்டேருந்து அவர் எடுத்து சொல்லியிருப்பார்?
0: நேச்சுரல் எனர்ஜியை யூஸ் பண்ணுறதுக்காக மெயினாக பாராட்டினாங்க. சோலாரு நாம் அந்த மீன் பண்ணைக்கு இதுக்கெலாம் வந்து ஆயில் இன்ஜின் போட்டு பண்ணிட்டு வந்தோம். அதில் என்னன்னா அந்த சவுண்டு வந்துகிட்டே இருக்கும், அது இல்லாமல் அந்த புகை, அந்த நிறைய குருவிகள் எல்லாமே நம்மளதில் கொடுக்கட்டும், அது எல்லாமே ஓடி போயிடுச்சு சவுண்டுனாலேயும் அந்த புகையினாலேயும். அதனாலேயே சரி போனால் போகுதுன்ட்டு சோலாரு இப்போது எல்லாருமே பண்ணுறாங்க. அப்போ யாரும் பண்ணுறதுக்கு தயங்கிட்டு இருப்பாங்க, இத்தனை லட்சம் இதுக்கு செலவு பண்ணணுமா சோலாருக்கு அப்படின்னு. நாம் இறங்கி போட்டு அதில் வேல்யூ ஆடு அந்த பவரில் மீன் பண்ணைக்கும் கொடுத்தோம், வேற ஒரு வேல்யூ ஆடு அந்த விஷயங்களுக்கும் அந்த கரண்ட்டை யூஸ் பண்ணோம். இது அந்த

0: மல்டிபர்பஸாக இது பண்ண ஆர்கானிக்காகவும் பண்ணதுனால அதுக்காக அதை குறிப்பிட்டு அதை எல்லாமே வீடியோ எடுத்து அது எங்கிட்ட பேசிவிட்டு அது இல்லாமல் அதிகாரிகளை அமைச்சு என்னென்ன பண்ணுறோன்னு அந்த வீடியோஸ் மொத்தத்தையும் எடுத்துட்டு செக் பண்ணி அதை பேசிவிட்டு இதெல்லாம் வந்து பெரிய விஷயம். ஒரு தேடல் வந்து ஒரு நாட்டோட நிர்வாகம்னா ஒரு சின்ன ஊர் பார்க்கறதே கஷ்டம். ஒரு இவ்வளோ பெரிய பறந்து விரிந்த ஒரு பாரத தேசத்தில் ஒரு கடைக்கொடியில் இருக்கிறவன் என்ன பண்ணுறான், என்னென்ன ரீச் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிச்சி அதுக்கு டைம் கொடுத்து பேசணுன்றது வந்து விவசாயத்து மேலேயும் அவருக்கு லவ் இருக்கவே தான், இந்த காதல் இருக்கவே தான் தேடல் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அரசியலை தாண்டி விவசாயத்தை நோக்கின காதல் அவருக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் அதை தேடி கண்டுபிடிச்சி அவர் பேசினாங்க. நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு உத்வேகம், பாரத பிரதமரே நம்மளை பாராட்டுறாரு, அவ்வளோ பெரிய மனுஷங்களே நம்மளை பற்றி பேசுகிறாங்க, சமூகத்துக்கு இன்னும் நம்ம ஏதாவது பங்களிப்பு கொடுக்கணும் அப்படின்றது ஒரு உத்வேகம் நம்மளுக்கு கிடைக்கும்.
1: அதுதான் இந்த இலவச பயிற்சிகள் ட்ரைனிங் எல்லாம்
0: அதில் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. அப்போல்லாம் ஒரு 5-6 வச்சுருந்தோம், இப்போ ஒரு 40-50 பயிற்சிகள் ஆயிடுச்சு. அது இல்லாமல் ஒரு 50 புக்கு அவர் கையெழுத்து போட்டு எனக்கு அமைச்சிருந்தாங்க, விவசாயம் ரிலேட்டடாக ஆர்கானிக் ரிலேட்டடாக இது எல்லாமே போட்டு எனக்கு அவருடைய கையொப்பம் இட்டு அமைச்சிருந்தாங்க. ஒரு அக்கறையாக பேசிட்டு விட்டுட்டு போகிறத விட அதுக்கப்புறமும் ஞாபகம் வச்சு அவர் கையெழுத்து போட்டு இது இது ரிலேட்டடான புஸ்தகங்களை எனக்கு அதை தேடி கண்டுபிடிச்சி அனுப்புகிறாங்கன்னும் பொழுது அதுக்காவது ஏதாவது நாம் செய்யணும் அப்படின்னு ஒரு உந்துதல் நம்மளுக்கு. இப்போது பறவைகள் ப்ளசண்ட்டாக வந்து தங்குது, சவுண்ட் இல்லை, எனக்கு டீசல் வாங்கி போட வேண்டிய அவசியமும் இல்லை, புகை இல்லை, செலவு மிச்சம், சவுண்டு பொல்யூஷன் இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு சந்தோஷம். அதில் இது பாராட்டு வந்துட்டு டபுள் சந்தோஷம் ஆயிடுச்சு.
1: எழிலணியாவை நாங்கள் தொடர்பு கொள்ள தொலைபேசின்னு சொல்லுங்களா?
0: 9-8-9-4-2-2-4-5-9 9-8-9-4-2-2-4-5-9
2: என்ன மருதாணி, உழவர் அனுபவம் பத்தி காஞ்சிபுரம் மாவட்டம் தாமல் கே எழிலன் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டியாப்புல, எவ்வளவு பயனுள்ளதா இருந்துச்சுல்ல?
3: ஆமா முத்தழகு, கிராமங்கள் தான் நாட்டோட வளர்ச்சிக்கு ஆதாரம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் அதை முழுமையா உணர்ந்துட்டேன். இது மாதிரி விஷயங்களை நாம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு விவசாயத்தை பார்த்தா ரெட்டிப்பு மகசூலும் மும்மடங்கு லாபமும் தாராளமா பார்க்கலாம் போல இருக்கே.
2: மருதாணி, உண்ணும் உணவே மருந்துன்னு சும்மாவா சொன்னாங்க? எழில் கொஞ்சம் வயல்வெளிகளும் விதவிதமான காய்கறி தோட்டமும் நறுமண மிக்க மலர்களையும் பார்த்து ரசிக்கணும்னா நம்ம கிராமத்துக்கு தான் வரணும்.
3: சரியா சொன்ன முத்தழகு, இப்பவே அவருக்கு போனை பண்ணி விஷயத்தை சொல்லிடுறேன்.
2: ஆமா புள்ள, இந்த செய்தியை கேட்ட சந்தோஷத்துல இப்பவே புறப்பட்டு ஊருக்கு வந்துருவாரு ராசண்ண.
3: ஆமா முத்தழகு, அப்புறம் பாரு, இனி நம்ம ஊர்ல எங்க விசேஷத்துக்கு கூப்பிட்டாலும் பரிசோட என் மச்சான் கூட ஜோடியா வந்துடுவேன்.
2: அப்போ நான் தப்பிச்சேன்.
3: என்ன முத்தழகு, என்ன புள்ள சொல்ற?
2: அதுவா, வீட்டுக்கு போகும்போது மளிகை கடையில கொஞ்சம் காபி தூள் வாங்கிட்டு போனோம், அததான் சொன்னேன் புள்ள.
3: அப்படியா, சரி சரி வா போவோம்.

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: நெல் வேர் முடிச்சு நூற்புழுக்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். நெல் பெரும்பாலும் நன்செய் பயிராக பயிரிடப்படுகிறது. காலநிலை மாற்றத்தினாலும் பருவமழை தவறுவதாலும் பாசன நீர் தட்டுப்பாட்டினாலும் செம்மை நெல் சாகுபடி, நேரடி நெல் விதைப்பு போன்ற முறைகள் பின்பற்றப்பட்டு நெல் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. நன்செய் நெல் சாகுபடியை காட்டிலும் செம்மை நெல் சாகுபடி மற்றும் நேரடி நெல் விதைப்பு முறைகளில் சாகுபடி செய்யும் பயிரை வேர்முடிச்சு நூற்புழுக்கள் அதிகம் பாதிக்கின்றன. நெற்பயிரை தாக்கும் பல்வேறு உயிரியல் காரணிகளுள் நூற்புழுக்களும் ஒன்றாகும். பொதுவாக பல்வேறு நூற்புழுக்கள் நெற்பயிரை தாக்கினாலும் அவற்றுள் நெல் வேர்முடிச்சு நூற்புழுக்கள் முக்கியமானதாக கருதப்படுகிறது. நெல் வேர்முடிச்சு நூற்புழுக்களின் தாக்குநிலை புழுக்கள் பயிரின் வேர்பகுதி வழியாக உள்ளே சென்று உணவை எடுத்து கொள்வதற்காக

0: வாஸ்குலர் பகுதியில் பிரத்யோகமான இடத்தை தேர்வு செய்து அமர்கிறது. பின்பு புழு உருவத்திலிருந்து பேரிக்காய் வடிவ முதிர்ந்த பெண் நூற்புழுவாக உருமாறுகிறது. ஒரு முதிர்ந்த பெண் நூற்புழு குறைந்தபட்சம் 300 முதல் 650 முட்டைகளை இடும் திறன் பெற்றவை. இந்நூற்புழுக்கள் முட்டைகளை குவியல்களாக வேரின் உள்ளே இடும். இவற்றிலிருந்து அடுத்த தலைமுறை புழுக்கள் உருவாகும். சேத அறிகுறிகள் பற்றி தெரிந்து கொள்வோம். வேர்முடிச்சு நூற்புழுக்களால் பாதிக்கப்பட்ட வயலில் ஆங்காங்கே பயிரின் வளர்ச்சி குறைந்து திட்டுத்திட்டாக காணப்படும். நாற்றங்காலில் நாற்றுகள் அதிக அளவில் மடிந்து எரியூட்டப்பட்ட தோற்றத்துடன் காணப்படும். பாதிப்படைந்த நாற்றுகள் வளர்ச்சி குன்றி மஞ்சள் நிறத்துடன் காணப்படும். நடவு வயலில் பாதிப்படைந்த பயிர்களில் தூர்களின் எண்ணிக்கை குறைவாக காணப்படும். பாதிப்படைந்த பயிர்களின் வேர்களின் நுனியில் கொக்கி போன்ற முடிச்சுகள் காணப்படும். மேலாண்மை முறைகள் என்னவென்று அறிந்து கொள்வோம். நூற்புழுக்கள் பாதிக்கப்படாத இடத்தில் நாற்றங்கால் அமைத்து நல்ல நாற்றுகளை நடவுக்கு பயன்படுத்த வேண்டும். சணப்பை, கொளிஞ்சி போன்ற பசுந்தால் பயிர்களை வளர்த்து சரியான நேரத்தில், அதாவது பூக்கள் பூப்பதற்கு முன்பு மடக்கி உழுவதன் மூலம் அவை மக்கும் போதும் நூற்புழுக்களை அழிக்க வல்ல பல்வேறு நச்சு வாயுக்கள் வெளியிடப்படுவதோடு மட்டுமன்றி மண்ணில் ஏராளமான நன்மை செய்யும் உயிரினங்கள் பெருகும். இதன் மூலம் பயிர்களை பாதிக்கும் நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். நெற்பயிருடன் இதர பயிர்களான காய்கறி மற்றும் பயறு வகை பயிர்களை பயிர் சுழற்சி செய்வதன் மூலம் இந்நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். பொதுவாக நூற்புழுக்களின் எண்ணிக்கை பொருளாதார சேத நிலைக்கு கீழ் இருப்பின் பயிர்கள் தெளிவான அறிகுறிகளை வெளிப்படுத்துவதில்லை. நூற்புழுக்கள் கண்ணிற்கு புலப்படாத அளவில் மிக சிறியதாக இருப்பதாலும் குறுகிய காலத்தில் அதிக சந்ததியை பெருக்கும் திறன் கொண்டதாலும் நூற்புழுக்களின் தாக்குதல் குறித்து விவசாய பெருமக்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். பயிர்களில் இதற்கு முன்பு கூறிய அறிகுறிகள் காணப்பட்டால் உடனடியாக நூற்புழுக்களால் பாதிப்படைந்த பயிரை பிடுங்கி வயலுக்கு வெளியே அழித்துவிட வேண்டும்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.
2: பண்டையெல்லாம் பொன்பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
3: அமைப்பில் உதவி டி துர்கா.
2: கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
3: அமைப்பு பி வாசுதேவன்.
2: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் இள மகளை வணங்கிடுவோம்.
3: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது.
2: மொட்டை

நேயர்களே, சியர் ஃபார் பாரத். ஜப்பானில் நடைபெறவுள்ள 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த சிறப்பு நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: அடுத்தறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 8:30.
1: ஆகாஷ்வாணி. இந்திய அரசின் புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் இயக்குனர் பேராசிரியர் டாக்டர் பாலாஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் சர்வதேச கடற்கரையை சுத்தம் செய்யும் நாளை முன்னிட்டு ஆற்றிய உரையினை கேட்கலாம்.
2: வணக்கம். என்னோட பெயர் பேராசிரியர் பாலாஜி ராமகிருஷ்ணன். நேஷனல் இன்ஸ்டிட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி பள்ளிக்கரணையில் சென்னையில் இருக்கிற இந்த கேம்பஸில் இயக்குனராக இருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எவ்ரி இயர் அதாவது ஒரு வருஷமும் செப்டம்பர் 3rd சனிக்கிழமை, இது வந்து ஒரு ஃபிக்ஸடு, நம்ம இன்டர்நேஷ்னல் கோஸ்டல் கிளீன் அப் டே அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம வந்து ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் பண்ணுறோம் அப்படிங்கிறத, அதை விழிப்புணர்வு கொண்டு வர முயற்சி பண்ணுறோம் அப்படிங்கிறதான் கரெக்டாக இருக்கும். இது ஏன் பண்ணுறோன்னா, இப்போ நம்ம ஓஷன் ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்மளுடைய ஹெல்த் நல்லாயிருக்கும் அப்படின்றது வந்து ஒரு சாதாரண ஒரு வார்த்தை மட்டும் இல்லை, சயின்டிஃபிக்கலாகவும் அதை நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, விஞ்ஞான ரீதியாகவும் அதை நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் கடல் எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு. கடல்லேருந்து தான் நமக்கு வந்து ஏறக்குறைய 50% ஆக்சிஜன் கிடைக்குது, மரங்கள்லேருந்து வர்றது போக. அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து கடல் தான் பெரிய பகுதியை ஆக்சுவலாக அப்சர்வ் பண்ணிக்குது. ஸோ இந்த உலகத்தோட தட்பவெப்பநிலை, அதாவது அன்றாட தட்பவெப்பநிலையாக இருக்கட்டும் இல்லை லாங் டேர்ம் பருவநிலையாக இருக்கட்டும், ரெண்டுத்தையுமே வந்து கடல்கள் தான் வந்து ஆக்சுவலாக நிர்ணயிக்குது, அதை கண்ட்ரோல் பண்ணவும் செய்யுது. கடல்

வளம் அதுவும் மனிதனுக்கு ரொம்ப நிறைய தேவைப்படுது. ஆக்சுவலாக மனிதனுடைய என்டையர் வளர்ச்சிக்கு நிறைய நிறைய தேவைப்படுது. ஸோ கடல் எந்தளவுக்கு நம்ம பாதுகாக்கிறோம், எந்தளவுக்கு நம்ம தூய்மையாக வச்சுக்கிறோம், எந்தளவுக்கு நம்ம அந்தோடய ரிசோர்ஸஸ் வந்து சஸ்டைனபிளாக அதாவது ரெஸ்பான்சிபிளாக நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம மனித சமுதாயமே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஒரு நம்பிக்கை. அதனால தான் வந்து நம்ம முதல்ல கரையிலிருந்து ஆரம்பிப்போம் அந்த கிளீனிங் ஒர்க்கை, அதாவது தூய்மைப்படுத்துதல் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்டர்நேஷ்னல் கோஸ்டல் கிளீன் அப் டே அப்படிங்கிறத நம்ம வந்து செப்டம்பர் 3rd சனிக்கிழமையும் கொண்டாடுறோம். இந்த வருஷம் இந்த

செலிப்ரேட் பண்ணுறோம். ஆக்சுவலாக பல வருடங்களாக பண்ணிகிட்ருக்குறோம் ஆக்சுவலாக மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் சயின்சஸில். அதே மாதிரி வெவ்வேறு இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து நோடல் ஏஜென்சியாக ஒரு லீட் இன்ஸ்டியூஷனாக வந்து இதை தலைமை எடுத்து பண்ணுவாங்க. இந்த வருஷம் நம்ம என்ஐஓடிக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க மினிஸ்ட்ரியிலேருந்து. இந்த என்டையர் கண்ட்ரிலே வந்து இந்த கோஸ்டல் கிளீனப் வீக் டேன்றத விட வீக், அதாவது செப்டம்பர் 12ஆம் தேதி எங்களுடைய ஹனரபிள் மினிஸ்டர் டாக்டர் ஜிதேந்திர சிங் அவர்கள் இதை வந்து மீடியாவுக்கு தெரிவித்து இன்னையிலேருந்து நம்ம இந்த ப்ரோக்ராமை ரோல் அவுட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ இந்த ஒரு வாரமும் பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு ஒரு ஆக்டிவிட்டீஸு அதுக்குண்டான தேவையான விளம்பரம் அதை அவுட்ரீச்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக வந்து மக்களை போய் சேரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கருத்தாக நாங்கள் இதை பண்ணிகிட்டு இருக்கிறோம். 12ஆம் தேதி வந்து ஆக்சுவலாக எங்களுடைய ஹனரபிள் மினிஸ்டர் ரோல் அவுட் பண்ணாங்க. அன்றைக்கே சேம் டேவே பார்த்திங்கன்னா வந்து சைமல்டேனியஸாக ஒரே நேரத்தில் வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற திகா பீச்சில் வந்து எம்ஓஎஸ் டீம் வந்து ஆக்சுவலாக இறங்கி அந்த ஃபஸ்ட்டு கிளீனப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. சேம் டேவே வந்து குஜராத்தில் எங்களுடைய மினிஸ்ட்ரியோட ரெப்ரஸன்டேஷன் எங்கள் செக்ரட்டரியே வந்து குஜராத்தோட சீஃப் மினிஸ்டரோடய சேர்ந்து முதலமைச்சரோடய சேர்ந்து அப்புறம் குஜராத் யூனிவர்சிட்டியோட பிள்ளைகள்லாம் சேர்ந்து அங்கே கோஸ்டல் கிளீனப் டிரைவை வந்து நம்ம இனிஷியேட் பண்ணோம். ஸோ இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து பேரலாக நிறைய இடங்களில் வந்து கோஸ்டல் கிளீனப் ஆக்டிவிட்டி நடந்துகிட்ருக்குது. அது மட்டும் இல்லாமல் விழிப்புணர்வுக்கு தேவையான மக்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவையான எல்லா முயற்சிகளும் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாள் சைக்கிளை தான் நிறைய சைக்கிளில் கொண்டு வந்து என்கரேஜ் பண்ணுறோம். ஒரு நாள் மாரத்தான், அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஓசோன் டே. அப்போ நம்மளுடைய சிஸ்டர் மினிஸ்ட்ரி இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் வந்து அவங்க சொன்னாங்க இப்போ இதை நம்ம வந்து ஒரு கூட்டாக பண்ணுறோம். எப்படி சொல்கிறதுனா ஹோல் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு குடும்பமாக இதை நம்ம பண்ணுறோம். நிறைய மல்டிபிள் மினிஸ்ட்ரிஸ் ஆக்சுவலாக இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க இந்த கோஸ்டல் கிளீனப் ப்ரோக்ராம்லே. அதில் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் சயின்சஸ் வந்து ஒரு சின்ன மினிஸ்ட்ரி, அதே அப்புறம் அதில் உள்ள இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் சேர்ந்து பண்ணுறது மட்டும் இல்லாமல் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்க இருக்காங்க அதில். அப்புறம் டிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி, டிபிடி, அப்புறம் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இது போல் மல்டிப்புள் எனக்கு தெரிஞ்சே வந்து ஒரு 20-30க்கு மேலான மினிஸ்ட்ரிஸ் ஆக்சுவலாக வந்து இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் ஐ திங்க் நம்ம ரொம்ப பெரிய அளவில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வாரத்திலே ஒரு நாள் பிளட்ஜு, இன்றைக்கி ஓசோன் டே செலிப்ரேட் பண்ணுறோம், 18ஆம் தேதி வந்து என்ஐஓடி ஃபஸ்ட் டைமாக வந்து இந்திய அளவில் ஓஷன் ஒலிம்பியாட் அப்படிங்கிற ஒரு குவிஸ் காம்படிஷனையும் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். இந்த ஓஷன் ஒலிம்பியாட் எப்படின்னா ஓஷன் ரிலேட்டடாக உள்ள மேக்ஸ் ஒலிம்பியாட் கேள்விப்பட்டிருப்பீங்க, கம்ப்யூட்டர் ஒலிம்பியாட் கேள்விப்பட்டிருக்கீங்க. அது மாதிரி ஓஷன் ஒலிம்பியாடுங்கிறது ஓஷன் சம்மந்தப்பட்ட தரவுகளை தகவல்களை மக்களுக்கு, அது முக்கியமாக யங்ஸ்டர்ஸ்க்கு, அதாவது படிக்கிற குழந்தைங்களுக்கு, அது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வை கொண்டு வரணும், அந்த சப்ஜெக்டை பற்றி நிறைய ஆர்வத்தை கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு அவங்க அந்த சப்ஜெக்டை எடுத்து பாடமாக ஒரு பேச்சுலர் டிகிரியோ மாஸ்டர் டிகிரியோ படிக்கிற பட்சத்தில் திருப்பி அவங்க வந்து ஒரு சயின்டிஸ்டாவோ இல்லை ஒரு அகாடமிஷியனாவோ இல்லை ஒரு நல்ல ப்ரொஃபஷனலாவோ மாறுவாங்க அப்படிங்கிறதுக்காக ஓஷன் ஒலிம்பியாட் அப்படிங்கிறத நம்ம நாடு முழுவதும் வந்து 18ஆம் தேதியிலேருந்து ஃபஸ்ட் டைம் ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். அது வருடா வருடம் இனிமேல் நடக்க போகுது. ஆக்சுவலாக இந்த ஓஷன் ஒலிம்பியாடை பார்த்தீங்கன்னா என்ஐஓடி வந்து ஆல்ரெடி வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களை வந்து நேஷனல் லெவலில் வந்து குவிஸ் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணி, ஆன்லைன் குவிஸ் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணி அதிலிருந்து 100 பேர் மட்டும் ஃபில்டர் பண்ணி அந்த 100 பேர் வந்து நேரடியாக அவங்களுக்கு தேவையான ஃபினான்ஷியல் சப்போர்ட்லாம் பண்ணி அவங்க நேரடியே இங்கே என்ஐஓடி சென்னைக்கு வந்து 100 லெவல் ஆஃப் செகண்ட் லெவல் ஆஃப் எக்ஸாம் எழுதுவாங்க. 2வது லெவலில் அந்த லெவலில் செகண்ட் லெவல்லையும் பாஸ் ஆகிற அந்த 10 குழந்தைங்கள நம்ம ஃபுல்லி ஃபண்டட், அதாவது என்ஐஓடி ஃபுல்லாக ஃபண்டு பண்ணி எல்லா எம்ஓஎஸ் இன்ஸ்டியூஷன்ஸும் இந்தியாவில் வந்து நிறைய இடத்துல இருக்குது. ஆக்சுவலாக சிலது வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது, சிலது கோவாவில் இருக்குது, சிலது பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்குது, அப்புறம் வந்து வைசாக்கில் இருக்குது, சென்னையில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா எம்ஓஎஸோட இன்ஸ்டியூஷன்ஸுக்கு எல்லாருமே வந்து இருந்து தங்கி அங்கே என்ன மாதிரி ஆராய்ச்சி பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நாங்கள் ஒரு வாய்ப்பு அளிக்க போகிறோம். இதுவும் வந்து ஒரு அவேர்னஸ் கேம்பெயினோட ஒரு பகுதின்னு நம்ம சொல்லலாம் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஒரு வாரம், இந்த வருஷம் 2026 செப்டம்பரில் 12ல இருந்து 19ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா டெய்லி ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்கும். நிறைய காலேஜ் குழந்தைங்களாம் வந்திருந்தாங்க நம்ம கேம்பஸ்க்கு, அவங்களுக்கும் நம்ம அந்த பிளட்ஜ் எடுக்க சொல்லி நம்ம கேட்டப்போ அவங்க வந்து ரொம்ப ஆர்வமாக அதை ஒத்துக்கிட்டு எல்லாம் எங்களுடைய சயின்டிஸ்ட் மற்ற ஸ்டாஃபுங்களோட சேர்ந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பிளட்ஜ் எடுத்துக்கிட்டாங்க. இந்த பிளட்ஜ் மட்டுமே வந்து இன்றைக்கி டேட்டுக்கு ஆக்சுவலாக 12ஆம் தேதி ஆரம்பித்து இன்றைக்கி டேட்டுக்கு வந்து 100,000-க்கும் மேலே உள்ள பிளட்ஜ் வந்து ஆன்லைனில் நம்ம ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ஆக்சுவலாக இதில் நிறைய காலேஜஸும் ஸ்கூல்ஸும் நடக்கும். ஸோ அந்த கவுண்டெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய வரும். இது மட்டும் இல்லாமல் ஒரு ஏறக்குறைய ஒரு 30-40 மினிஸ்ட்ரிஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிளட்ஜ் டே, நாளைக்கு பிளட்ஜ் டேயில் வந்து நாங்களும் கலந்துக்கிறோம், நாங்களும் வந்து இந்த நம்பரை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இது வந்து ஒரு 10 லட்சத்துக்கு 20 லட்சத்துக்கு மேலே உள்ள நம்பர் வந்து கூட வரும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆக்சுவலாக இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோன்னா வந்து பப்ளிக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வரணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோஸ்டல் கிளீனப் டேவிலேருந்து இன்னொரு சிறப்பு இருக்குது. இந்த வருஷத்துடைய கோஸ்டல் கிளீனப்பை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் ஏறக்குறைய
222 கோஸ்டல் லொக்கேஷனை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துலலாம் நம்ம வந்து க்ளீன்

0: பண்ண போகிறோம். ஏன் இந்த 222 அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நாங்கள் ஒரிஜினலாக என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா, நம்மளுடைய மொத்த கோஸ்டல் லென்த்து, இந்தியாவோட கோஸ்டல் லென்த்து பார்த்தீங்கன்னா 11,000 கிலோமீட்டர்ஸ். அந்த 11,000 கிலோமீட்டர்ஸை 110 இடத்துல வந்து நம்ம க்ளீன் பண்ணோம்னா ஏறக்குறைய ஒரு 100 கிலோமீட்டருக்கு அட்லீஸ்ட் ஒரு கிளீனப் ஆக்டிவிட்டி கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய ஒரிஜினல் பிளான். ஆனால் இன்றைக்கி மற்ற மினிஸ்ட்ரிங்களோட அவங்களோட கொலாபரேஷனால் இப்போது 222 நம்ம தாண்டி போயிட்டுருக்கு. ஏறக்குறைய ஒரு 50 கிலோமீட்டருக்கு ஒரு கோஸ்டல் கிளீனப் ஆக்டிவிட்டி இந்த வருஷம் நடைபெறுதுங்கிறது ஒரு பெருமைக்குரியான விஷயம். அதை இந்த இடத்துல நான் வந்து பதிவு பண்ண விரும்புகிறேன். ஏன்னா இதுதான் இது வரைக்கும் நம்ம இந்த கோஸ்டல் கிளீனப் டேஸில் வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஏறக்குறைய ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே உள்ள டைமில் ஒரு மிகச்சிறப்பு அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த வருஷம் நம்ம அதை ஒரு அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதன் மூலிமா மற்ற அகடமிக் இன்ஸ்டியூஷனோட டைப் வச்சு, ஏன்னா எல்லா பீச்சஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ எம்ஓஎஸ் இன்ஸ்டியூஷனோ இல்லை மற்ற மினிஸ்ட்ரியோ இல்லை என்ஐஓடி மட்டுமே போய் த்ரூ அவுட் தி கண்ட்ரி நம்ம எல்லா கண்ட்ரி ஃபுல்லாக நம்ம போய் பண்ண முடியாது 11,000 கிலோமீட்டர்ஸும். ஸோ அதனால் அங்கங்கே உள்ள லோக்கல் நமக்கு தெரிஞ்சவங்க, ஆக்சுவலாக நம்ம கூட இருந்து கொலாபரேட் பண்ணுறவங்க, அல்லது நம்மளுடைய எண்ணங்களில் வந்து பிரதிபலிக்கிற மாதிரி உள்ள மற்ற நிறுவனங்கள்லையும் சேர்ந்து அவங்களோட கை கோர்த்துக்கிட்டு இந்த ஆக்டிவிட்டீஸை பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து திகா பீச் ஆக்சுவலாக வந்து குஜராத்தில் ஸ்டார்ட் பண்ணது, ஈஸ்ட் கோஸ்ட்லேயும் வெஸ்ட் கோஸ்ட்லேயும் ஸ்டார்ட் பண்ணது. கல்மினேஷனாக வந்து 19th வந்து ஒரு பெரிய ஈவெண்ட் வந்து நம்ம மெரினா பீச் சென்னையிலையும் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். நம்ம மதிப்பிற்குரிய கவர்னர் அவர்கள் வந்து ஆக்சுவலாக அதில் வந்து கலந்துக்கிறதுக்கு அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி காலையில் தான். ஸோ அவங்க சீஃப் கெஸ்ட்டாக வர்ற பட்சத்தில் வந்து நம்ம இன்னும் நிறைய நம்ம அவேர்னஸ் க்ரியேட் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் த்ரூ செலிபிரிட்டிஸ் அதாவது ஏற்கனவே வந்து இந்த கொஞ்சம் பாப்புலரைஸாக இருப்பாங்க இல்லைங்களா, ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு சொல்லுவாங்களே, ஸோ அவங்க மூலியமாகவும் வந்து நிறைய வீடியோ ரெக்கார்டிங்ஸு ரீல்ஸு இதெல்லாமே ரீச் அவுட் பண்ணுறோம். டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன்ஸ்னு சொல்லலாம். இப்போ ஜென் சீக்ரெட்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, இப்போ உள்ள காலகட்டங்களில் குழந்தைங்கள்லாம் வந்து அவங்க லெவலில் உள்ள இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொன்னாங்கன்னா அது ஈஸியாக பதியுது அவங்க மனசில். ஸோ அதனால் அந்த லெவலில் உள்ள இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ், ரீல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்களாம் யூஸ் பண்ணியுமே வந்து நம்ம நிறைய அவுட்ரீச் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த வருஷத்தினுடைய ஒரு சிறப்பு. 19ஆம் தேதி ஒரு பெரிய ஈவெண்ட்டு நம்ம மெரினா பீச்சில் எதிர்பார்க்கலாம். அது வந்து ஒரு கல்மினேஷன், அதாவது நம்ம எல்லாத்தையும் வந்து தொகுத்து எவ்வளோ நம்ம சக்ஸஸ் ஆகிருக்கிறோம் இந்த ஒரு வாரத்தில், எத்தனை பீச்சை க்ளீன் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய சயின்டிஃபிக் டேட்டாவும் நம்ம கலெக்ட் பண்ணுறோம். இது வந்து வெறும் விழிப்புணர்வாவோ இல்லை ஒரு பர்டிகுலர் பீச்சுக்கு போகிறோம் அங்கே உள்ள பிளாஸ்டிக் பொருள்லாம் கலெக்ட் பண்ணுறோம், ஒரு சாக்கில் போடுறோம், வந்து குப்பைத்தட்டில் போடுறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அதை நம்ம நிறைய செக்ரிகேட் பண்ணி வெய் பண்ணி சயின்டிஃபிக் டேட்டாவும் கலெக்ட் பண்ணுறோம். எப்படின்னா வந்து இப்போ இந்த பர்டிகுலர் பீச்சில் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் பீச்சில் இவ்வளோ கிலோகிராம் ஆர் டன்ஸ் ஆஃப் நம்ம வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த பீரியடில் அப்படின்னா இட் ஆல்சோ கன்வேஸ் சம் கைண்ட் ஆஃப் சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன். ஸோ அவ்வளோ வேஸ்ட் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு டென்சிட்டி ஆஃப் இந்த கார்பேஜை நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இந்த தருணத்தில் இந்த ஒரு வாரம் செலிப்ரேஷனில் நான் எல்லாரையும் வந்து அன்பாக கேட்டுக்கிறது என்னென்னா, எல்லோரும் பிளட்ஜ் எடுத்துக்கோங்க. அது ரொம்ப சிம்பிளாக வாசிக்கக்கூடிய மாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயுமே அந்த பிளட்ஜ் இருக்குது. அந்த வெப்சைட்டும் வந்து நம்ம என்ஐஓடி வெப்சைட்டில் கொடுத்துருக்குறோம். அந்த வெப்சைட்டில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா, இமெயில் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இமீடியட்டே உடனே ஆன் த ஸ்பாட் நீங்கள் பிளட்ஜ் சொல்லி முடித்த உடனே வந்து ஆன் த ஸ்பாட் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து பெருமையாகவும் கருதலாம். எங்களுக்கும் வந்து அது ஒரு டாக்குமெண்டேஷன், எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்றத கவுண்ட்டு. ஸோ இந்த தருணத்தில் மக்கள் எல்லாரையும் வந்து நான் அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். இந்த பிளட்ஜையும் எடுத்துக்கோங்க, கோஸ்டல் கிளீனப் டே டிரைவில் நீங்களும் கலந்துக்கோங்க. ஏறக்குறைய மோர் தென் 200 இடங்களில் நம்ம பண்ணுறதுனால உங்களுக்கு நியரஸ்ட்டாக உங்களுக்கு பக்கத்தில் எங்கே இருக்கோ அங்கே போய் நீங்கள் அந்த கேம்பெயினில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டீம் வந்து ஆக்சுவலாக எல்லா இடங்களையும் பண்ணுறாங்க. அந்தமானில் பண்ணுறோம், சில இடங்களில் கடலுக்கு அடியிலையுமே போய் கிளீன் பண்ணுறோம், சில லட்சத்தீப்பில் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த கப்பல்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஆராய்ச்சி கப்பல்கள், மற்ற கப்பல்கள், ஈவன் அந்த கப்பல்கள்லையுமே வந்து நம்ம இந்த கிளீனப் டிரைவெல்லாம் கூட வந்து என்கரேஜ் பண்ணுறோம். ஸோ இந்த வருஷம் மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸுக்கு கீழே என்ஐஓடி இந்த கோஸ்டல் கிளீனப் டேயை ஒரு வாரம் திருவிழாவாகவும் ஒரு பெரிய விழிப்புணர்ச்சி ப்ரோக்ராமாகவும் இதை கன்வெர்ட் பண்ணி இன்றைக்கி இந்தியாவில் பெரிய அளவில் பண்ணிகிட்ருக்குங்கிறதுல ஒரு எங்களுக்கு ஒரு பெருமை. நன்றி, வணக்கம்.
1: இதுவரை இந்திய அரசின் புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் இயக்குனர் பேராசிரியர் டாக்டர் பாலாஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் சர்வதேச கடற்கரை சுத்தம் செய்யும் நாளை முன்னிட்டு ஆற்றிய உரையினை கேட்டீர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடரும்.
3: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
4: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு

0: பெற்றவராக இருத்தல் வேண்டும்.
1: கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும், பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
0: விண்ணப்பதாரர்கள்: சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும், ஒலிபரப்பில் ஆர்வமும், பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
0: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய மூன்றடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
0: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம்: பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
0: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
0: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: ஆகாஷ்வாணி நேர்களே, தொடர்ந்து இடம்பெறுவது திரைகானம். முதலில் அழகி படத்திற்காக சாதனா சிற்கம் பாடியுள்ள பாடல்.

0: Various activities under the campaign keeping in focus the spirit of service associated with Prime Minister Modi's personality, the Prime Minister's birthday tomorrow will be observed as Seva Divas and blood donation camps will be organized across the country. An Ashirwad Kadia program will be held in the evening tomorrow, under which families, particularly beneficiaries of government schemes, will light lamps as a gesture of gratitude for Mr. Modi's 25 years in public service. Jal Shakti Minister C.R. Patil, along with Minister of State for Jal Shakti V. Somanna and Minister of State for Housing and Urban Affairs Tokhan Sahu, today launched the Swachhata Hi Seva campaign. The theme of this campaign is Swachhata Me Sahbhag, Swachh Bharat Vikasit Bharat. The Indian Meteorological Department, IMD, has forecast heavy rainfall over Bihar, Sub-Himalayan West Bengal, Kerala, Mahe, Tamil Nadu and parts of Northeast India tomorrow. The IMD has predicted thunderstorms accompanied by lightning and gusty winds over Jammu and Kashmir, Haryana, Chandigarh, Punjab, Uttarakhand, Jharkhand, Chhattisgarh, Rajasthan and Gujarat tomorrow. For Delhi, the weather agency has forecast a partly cloudy sky tomorrow. Benchmark domestic equity indices ended over 0.4% higher today. The Sensex gained 333 points to close at 74,336. The Nifty added 99 points to settle at 23,218. Now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi calls for greater industry participation in emerging technologies to make India an early leader. Leading global CEOs at Semiconductor Roundtable express confidence in India's potential. Union Cabinet approves hike in EPFO wage ceiling from 15,000 to 25,000 rupees per month. 51 lakh more employees to be benefited. Government declares Pakistan-based Shahzad Bhatti Network a terrorist organization under UAPA. New Delhi expresses deep concern at drone attack near Makkah in Saudi Arabia, urges early restoration of peace and stability in the region. A special NIA court in Chhattisgarh sentences 10 convicts to death in 2013 Chiram Valley Maoist attack case in Bastar district, and veteran Kannada actor Anant Nag to be conferred the prestigious Dada Saheb Phalke Award for 2024. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் நலனுக்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் ஊட்டச்சத்து இயக்கத்தின் அவசியத்தையும் பலன்களையும் மக்கள் அறிந்து கொள்ளும் வகையிலான தேசிய ஊட்டச்சத்து மாதம் குறித்தும், ஊட்டச்சத்து மிக்க உணவை எடுத்துக் கொள்வதால் ஏற்படும் நன்மைகள் குறித்தும் பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார்.
4: வணக்கம் மேடம்.
3: இந்த செப்டம்பர் மாதம் வந்து பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து மாதமாக கடைபிடிக்கப்படுகிறது. ஊட்டச்சத்து இயக்கம் தொடங்கி கிட்டத்தட்ட 9வது ஆண்டாக வந்து இந்த இயக்கம் வந்து கொண்டாடப்படுது. இந்த மாதம் கடைபிடிக்கிறதுக்கான காரணம் என்ன? ஊட்டச்சத்து அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவசியம் சார் வாழ்க்கைக்கு?
4: எல்லாருக்குமே ஊட்டச்சத்துங்கிறது ஒரு குறைபாடு இருக்கிறது. அது பல்வேறு தரப்பினருடைய பாதிப்புகளை வந்து நம்ம வந்து பார்த்து கொண்டு வரோம். குறிப்பாக இந்த ஊட்டச்சத்து மாதம் அல்லது ஊட்டச்சத்துக்கான முக்கியத்துவம் யாருக்குன்னா, குறிப்பாக பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு. இதை தான் வந்து நம்ம ஃபோக்கஸ்டாக நம்ம பார்க்கணும். இந்தியாவில் மால் நியூட்ரிஷன் அப்படின்னு நம்ம குறிப்பாக சொல்கிறோம். அதாவது என்னென்னா, பெண்கள், அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் நிறைய இடங்களில் இதை பார்க்க முடியும், போதுமான ஊட்டச்சத்து இல்லாமல் அவர்களுக்கு சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் வந்து எந்த விதமான சத்துமே இல்லாமல் அவங்க வந்து மிக மிக மிக ஒல்லியாகவும் வந்து ஒரு ஆரோக்கியம் மற்றும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நாம் வந்து பார்த்துருப்போம். குறிப்பாக நீங்கள் வெளிநாடுகள்லேருந்து இந்தியாவுடைய ஒரு வறுமையை காட்டணும் அப்படின்னு நினச்சா முதல்ல இந்த மாதிரியான ஒன்றுமே உடம்புல சத்தே இல்லாத பெண்களை தான், குழந்தைகளை தான் காமிப்பாங்க. இது வந்து காட்சி பொருளாகவே நீங்கள் வந்து மேலை ஊடகங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு அவலம்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த அவலத்தை போக்கணும், இது வந்து கிடையாது, இப்படி கிடையாது. உண்மையாகவே நாம் வந்து நம்முடைய பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் கர்ப்பிணி தாய்மார்களுக்குமான போதுமான ஊட்டச்சத்து உணவுகளை வழங்க வேண்டும். அதை ஒரு இயக்கமாகத்தான் நமது அரசாங்கம் கடந்த 10 ஆண்டுகளாக அதை வந்து முன்னிலைப்படுத்தி செயல்படுத்தி வருகிறது. அப்போது இதில் என்ன முக்கியத்துவம் அப்படின்னு சொன்னால், இது வந்து சவுத்துலலாம் கொஞ்சம் பரவாயில்ல, நம்ம தென்னக மாநிலங்கள்லாம் வந்து நம்ம இயல்பாகவே நம்ம வந்து

0: பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், அதனால் இந்த ஊட்டச்சத்து சிக்கல்கள் வந்து பெரும்பாலும் நம்ம இங்கே சந்திக்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் வடக்கு வடகிழக்கு மாநிலங்கள்லாம் போனீங்கன்னா இது இன்னும் சிக்கல் இருக்குது. ஏன்னா இது வறுமையோடு தொடர்புடைய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா போதுமான வேலைவாய்ப்பு இன்மை, அப்போ இயல்பாகவே நீங்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவுகளில் வந்து பற்றாக்குறை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா திருப்பி ஆண் பிள்ளைகளுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடியது, வீட்டு ஆண்களுக்கு அதிகமாக கொடுப்பது, பெண்களுக்கு அதிகமாக கிடைக்காது, பெண் குழந்தைகளுக்கு அதிகமாக கிடைக்காது, இதெல்லாம் சேர்ந்து ப்ளஸ் அவங்களுடைய இயற்கையாகவே இந்த மாதிரியான ஒரு பாதிப்புகள் வந்து வரும்போது அவர்களுக்கெல்லாம் வந்து இந்த ஊட்டச்சத்து குறைபாடுனாலேயே ஏராளமான துணை பிரச்சனைகள் வந்து உடல்நலக் கோளாறுகள் வந்து அவங்களுக்கெல்லாம் வரும். இந்த மாதிரியான காலில் சரங்கு, இந்த மாதிரி வெள்ளைப்படுதல், இந்த மாதிரியான வெள்ளை
1: குறிப்பாக இந்த ரத்த சோகை,
0: ரத்த சோகை இதெல்லாமே வந்து நிறைய ஏற்படுது. இதனால மரணங்களும் வந்து நிறைய ஏற்படக்கூடிய பாதிப்பு இருக்கு. அப்போது ஒரு அரசாங்கம் வந்து இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது இதுக்கான அடிப்படைகள் என்னென்னா, உணவு இருக்கிறது ஆனால் அது ஊட்டச்சத்து மிக்க உணவாக இல்லை. அப்போ அந்த ஊட்டச்சத்து மிக்க உணவை வழங்க வேணும் போது வேறு வேறு செக்டரில் அதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. என்ன பெண்களுக்கான ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, குறிப்பாக நீங்கள் வந்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, பெண் குழந்தைகளுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அது ஸ்கூல் வழியாகவோ இல்லை அங்கன்வாடி வழியாகவோ அதை ஃபோக்கஸ் பண்ணி அப்போது எங்கெங்கெல்லாம் அதை டெலிவர் பண்ண முடியும், எப்படிலாம் டெலிவர் பண்ண முடியும், அந்த டெலிவர் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன விதமான ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையோடு பண்ணி என்ன கொடுக்கணும், என்ன கொடுத்தா அவங்களுக்கு வந்து இந்த ஊட்டச்சத்து குறைபாட்டை நீக்க முடியும் என்பதையெல்லாம் ஆலோசித்து தான் இந்த ஒரு முழுசான திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இது 10 ஆண்டாக இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த ஒவ்வொரு மாதமும் இதற்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்று மத்திய அரசு கருதுகிறது. அதில் தான் இப்போ இந்த செப்டம்பர் மாதத்துக்கான முக்கியத்துவமே வருகிறது. அப்போ என்னென்னா இதில் வந்து திருப்பியும் நமக்கு வந்து அந்த ஒரு கவனத்தை குவிப்பதற்கான ஊட்டச்சத்து மிக்க உணவை உண்பதற்கு தேவையான ஒரு சூழலை உருவாக்குவதற்கான ஒரு முக்கியத்துவத்தை வந்து நம்ம வந்து இந்த மாதத்தில் நம்ம வந்து தேசிய அளவில் நம்ம வந்து கொண்டு வரோம். அது வந்து ஒரு நம்மளுடைய தாய்மார்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், அதே சமயத்தில் வந்து குழந்தைகள், பெண் குழந்தைகள், இவங்கெல்லாம் வந்து எவ்வளோவுக்கு எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் அடுத்தடுத்த தலைமுறைகளும் அவர்களுடைய காலத்திலே அவங்களால உழைக்க முடியும், அவர்கள் வந்து உற்பத்திக்கு வந்து ஒத்துழைக்க முடியும். உடம்பே வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, ரத்த சோகையினால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவர்களால் ஒரு ஆரோக்கியமான வாழவும் முடியாது, அவர்களால் பெரிய உற்பத்தியிலையும் ஈடுபட முடியாது, பெரிய அளவில் அவங்க வந்து ஒரு ஒரு சொந்த ரீதியாகவும் அவங்க வந்து பாதிப்புகளை சந்திப்பாங்க. இதையெல்லாம் தீர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து மத்திய அரசுக்கு இருக்கிறது. அவர்கள்தான் இதை வந்து முன்னெடுத்துக்கொண்டு இப்படிப்பட்ட நல்ல ஒரு சயின்டிஃபிக்காக யோசித்து என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சாப்பிட கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், என்ன வகையில் கொடுக்கணும் அப்படின்லாம் திட்டமிட்டு அவங்க வந்து இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து 10 ஆண்டுகளாக நடத்தி கொண்டுறாங்க.
1: நிச்சயமாக சார், ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அதாவது மகளிர் மற்றும் குழந்தைகள் நலனில் அக்கறை கொண்ட மத்திய அரசு இந்த திட்டத்தை வந்து சிறப்பாக செயல்படுத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் உங்கள் பேஜில் வந்து குறிப்பிட்டீங்க, ஒரு கர்ப்பிணி தாய்மாரோ இல்லை வந்து வளரிளம் பருவத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளோ இல்லை சின்ன பிள்ளைங்களோ 5 வயதுக்குட்பட்ட குழந்தைங்களோ இவங்கெல்லாம் தான் வந்து ஊட்டச்சத்து குறைபாட்டுக்கு ஆளாகக்கூடிய தரப்பினர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. இவங்களுடைய நலனுக்காக இந்த இயக்கம் வாயிலாக மேற்கொள்ளக்கூடிய அந்த நடவடிக்கைகள் என்ன சார்?
0: என்னென்னா நீங்கள் வந்து அங்கன்வாடிஸ் தாங்க இதுக்கு ஒரு மைய புள்ளியாக இருக்குது. அதாவது அப்போ அந்த அங்கன்வாடிஸில் வந்து என்ன விதமான உணவுகள் கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மில்லட்ஸ்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸு, ஃப்ரெஷ்ஷான வந்து காய்கறிகள், பக்கத்திலேயே விளையக்கூடிய காய்கறிகள், அந்த மாதிரி காய்கறிகளை வாங்கி அவங்களுக்கு வந்து உணவு கொடுக்கறதுக்கான வழிமுறை என்ன, அதை வந்து இன்னும் சூடாக சமைச்சு போட்டு
1: இந்த ஆண்டுக்கான மைய கருத்தே அதான்.
0: ஆமாம் ஆமாம், அப்போது அதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்னென்னா இது வந்து அந்த லோக்கலில் வந்து இப்போ நீங்கள் நிறைய குடும்பங்கள், ஏன்னா நம்ம சவுத் இந்தியாவிலேருந்து பேசும்போது இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேருக்கு இதெல்லாம் பார்த்துருப்பாங்களான்னு தெரியல. பட் ஆனால் நார்த் இந்தியாவில் நீங்கள் வந்து குக்கிங்கில் வந்து நிறைய அவங்களுக்கு வந்து ஏற்கனவே பண்ணின சப்பாத்தியை சாப்பிட்றதோ இல்லை வந்து ஏற்கனவே ஸ்டோர் ஆன விஷயங்களை சாப்பிட்றது, இப்போ ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து பண்ணுறது, இதெல்லாம் பெரும்பாலும் குறைவாக இருக்கும் போல இருக்குது. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது எல்லாத்தையும் வந்து நம்ம மேம்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அதே சமயத்தில் திருப்பி திருப்பி அவங்க வந்து உள்ளூரில் கிடைக்கக்கூடிய கிழங்கு வகைகளை மட்டும் சாப்பிடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து பசுமையான காய்கறிகள் சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. அப்போ அதை எல்லாத்தையும் மேம்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அதெல்லாம் தான் ஊட்டச்சத்து மிக்கதாக இருக்க முடியும். அப்போது அந்த ஃபுட் ஹேபிட்ஸ்லேருந்தே ஆரம்பித்து அவங்க லோக்கலில் என்னெல்லாம் கிடைக்குதோ அதையெல்லாம் வந்து எங்கே அவங்களுடைய அங்கன்வாடிஸ்னால் அதுதான் வந்து அங்கே குழந்தைகள் போய் சாப்பிடக்கூடிய ஒரு இடமா இருக்குது. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸு, இந்த மாதிரியான ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸு, அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து கொண்டு போய் அவங்களுக்கான உணவு தேவைகளை கொடுக்க முடியுமோ அதே ஆரோக்கியமாக கொடுக்கறதுக்கும், அதே சமயத்தில் கர்ப்பிணி தாயாராக இருந்தால் அது குழந்தை பிறக்கிறது முன்னாடியிலேருந்து ஆரம்பித்து குழந்தை பிறந்த பிற்பாடு வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது முறை

0: யாக அதுவர்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் கொடுத்து அவர்களை வந்து ஆரோக்கியமான அவங்களையும் ஆரோக்கியமாக வச்சு குழந்தையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான முயற்சி தான். இப்போது இது என்னன்னா இந்த ஹோல் முயற்சியே வந்து பார்த்திங்கன்னா இந்த அங்கன்வாடிஸை மையப்படுத்தி தான் இருக்குது. அந்த அங்கன்வாடிஸ் தான் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு ஏன்னா ஃபிசிக்கலாக அங்கே தான் போய் வராங்க எல்லாரும் போது அந்த ஃபிசிக்கலாக அந்த இடத்துல அவங்கள கொடுத்து அவங்கள தயார்படுத்தி அவங்களுக்கு தேவையானதை பண்ணி அங்கேயே தான் இந்த மெடிக்கல் ஹெல்ப்பையும் கூட வச்சு இந்த மாதிரி சிஸ்டர்ஸையும் போட்டு அவங்களுக்கு என்ன சாப்பிட்ணுன்றதை சொல்லி கொடுத்து வீடு வீடும் போய் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு என்ன சாப்பிட்றாங்கன்றதையும் வந்து கவனித்து அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய உணவு பழக்கங்கள்லையும் மாறுதல்களை கொண்டு வந்து அதற்கான ஒரு வழிமுறையும் ஏன்னா ஒன்றும் அவேர்னஸை பில்ட் பண்ணணும் அவங்களுக்கு என்ன சாப்பிட்ணுன்னே சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கான கிடைக்கக்கூடியதை அந்த ஏழை எளிய பெண்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு வழிமுறையும் வேணும். அதுக்கான ஒரு ப்ராசஸும் அவங்க நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ இயல்பாகவே என்ன ஆகுதுன்னா திருப்பி திருப்பி திருப்பி நாம் வந்து அவங்களுடைய ஒரு அவேர்னஸை பில்ட் பண்ண வேண்டியதுதான் முதல் அவசியமாக இருக்குது. அதுக்கு ஒரு நோடல் சென்டராக தான் இந்த அங்கன்வாடிஸ் எல்லாம் செயல்பட்டு வருகிறது.
1: நிச்சயமாக சார், நாட்டின் எதிர்காலத்தில் வந்து கட்டமைக்கிறதுல வந்து இளையோர் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அப்படின்றது தான் நம்மளுடைய அரசினுடைய கொள்கையாக இருக்குது. அப்படிப்பட்ட இளையோர் ஒரு சிறந்த எதிர்காலம் வந்து உருவாகணும் அப்படின் போது அவங்க ஆரோக்கியமானவர்களாகவும் இருக்க வேண்டும். நீங்கள் வந்து குறிப்பிட்டீங்க இந்த ஊட்டச்சு இயக்கத்தில் வந்து அங்கன்வாடிகள் வந்து முக்கியமான ஒரு பங்களிப்பை வந்து வழங்கிட்டு வராங்கன்னு. இப்போ இந்த சூடான உணவு அங்கன்வாடி வாயிலாக தரக்கூடிய இந்த உணவு அப்படிங்கிறது அந்த 5 வயதுக்குட்பட்ட அந்த சிறார்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஊட்டச்சத்தை வழங்கும் அப்படின்னு சொல்றீங்க சார்?
0: நிறைய குழந்தைகளுக்கு இந்த ஆறிப்போன உணவுலாம் பிடிக்க பிடிக்காதுங்க, அது ஒரு பெரிய சிக்கல். ஆக்சுவலாக நீங்கள் வந்து சுட சுட இருந்ததுன்னா நிறைய குழந்தைகள் வந்து சட்டுன்னு சாப்பிட்ருவாங்க. ஆக்சுவலாக அது வந்து அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சூடாக இருக்குது அப்படிங்கிறதாவே வந்து அவங்களுக்கு பிடிக்கும். ஆக்சுவலாக இப்போ என்ன ஆகுதுன்னா பல இடங்களில் இந்த ஃப்ரெஷ்ஷான சூடான உணவு கிடைக்கிறதுங்கிறது பெரிய கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. அதையும் மத்திய அரசாங்கம் கவனித்திருக்கிறது என்பது தான் நான் வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும். ஏன்னா இந்த ஆண்டு வந்து இந்த சூடான உணவு தான் இன்றைக்கி வந்து ஒரு மைய கருப்பொருளாகவே எடுத்திருக்கிறாங்க. அப்போது என்னென்னா அப்போது உணவை சமைத்து அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷாக சூடாக அவர்களுக்கு வழங்க வேண்டும் அப்படின்னும் போது நிச்சயமாக குழந்தைகள் சாப்பிடுவாங்க. அப்போது என்னென்னா நீங்கள் சூடாக ஆறி போச்சுன்னா நிறைய குழந்தைகளுக்கு பிடிக்காது அப்படின்னும் போது இந்த மாதிரியான ஃப்ரெஷ்ஷான ஒரு சூடான உணவுகளை சாப்பிடும்போது அவர்களுக்கு நிச்சயமாக உடம்பில் போய் அது ஒட்டும். ஆனால் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அவங்களுக்கு முதல்ல சாப்பிட்றதுக்கு விருப்பத்தை ஏற்படுத்தணுன்னாவே அது ஒன்று மனமாகவும் சுவையாகவும் அதே சமயத்தில் சூடாகவும் இருந்தால் தான் அது வந்து வயிற்றுலேயே இறங்கும். அப்போது இயல்பாகவே அந்த மாதிரியான ஒரு தேவையை ஒன்று மனதில் யோசித்து தான் இந்த மாதிரியான ஒரு ஃப்ரெஷ் ஃபுட்டு அண்ட் ஹாட் அண்ட் டிசர்ட் ஃபுட் அப்படின்லாம் இன்றைக்கி கொண்டு வராங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா நிச்சயமாக அவருடைய இன்டேக்கை சாப்பிட்ற அளவை வந்து கண்டிப்பாக உயர்த்தும். அப்போ சாப்பிட்ற அளவு உயரும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஊட்டச்சத்து என்பதும் கூடவே சேர்ந்து உள்ளே போகும்பொழுது இயல்பாகவே அவருடைய ஆரோக்கியம் வந்து மேம்படும். அவர்கள் தங்களாக வந்து இன்னும் கொஞ்சம் வளமாக வைத்துக் கொள்வார்கள். அப்போ இயல்பாகவே நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த 5 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு வந்து அது நிச்சயமான ஒரு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் என்பது உண்மைதான். அதில் தான் இத்தனை நாள் இருந்ததில் இந்த வருஷம் இந்த ஃபோக்கஸை வந்து மத்திய அரசு கொடுத்துருக்கு. அந்த ஒரு ஹீட் ஃபுட் வெப்பப்படுத்தப்பட்ட உணவை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத மையப்பொருளாக வச்சுருக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு வழிமுறை தான் அது. ஆக்சுவலாக
1: நிச்சயமாக சார், நீங்கள் உங்களுடைய பேச்சின் வாயிலாக வந்து ஒரு விஷயம் வந்து சொன்னீங்க. என்ன அப்படின்னா சுகாதார பணியாளர்களுடைய துணையோட இந்த ஊட்டச்சத்து உணவு வந்து சரியான முறையில் வழங்கப்படுது அப்படின்னு. இப்போது இந்த அங்கன்வாடி மையங்கள் மூலமாக வந்து மகளிருக்கும் சரி கர்ப்பிணி தாய்மாருக்கும் சரி பேறுகாலம் முடிஞ்சு பிரசவித்த அந்த தாய்மாருக்கும் சரி ஒரு முறையான ஊட்டச்சத்தான உணவு வந்து வழங்குறத இந்த சுகாதார பணியாளர்கள் எந்த அளவுக்கு அங்கன்வாடி மையங்களுக்கு உதவிகரமாக இருக்காங்க அப்படின்றது ஒன்று. இன்னொன்று அந்த வளரிளம் பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான ஊட்டச்சத்து குறைபாடும் இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அங்கன்வாடி மையங்களில் வந்து அந்த சத்து மாவெல்லாம் வந்து தருவாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது சார்?
0: ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் வந்து விழிப்புணர்வு தாங்க. இப்போ என்ன சாப்பிட்ணுன்னு தெரியும், ஆனால் வந்து கிடைக்காது அப்படிங்கிறது ஒரு சிக்கல். அந்த அளவுக்கு போதுமையான ஒரு அதை வாங்கி சாப்பிட்றதுக்கான வசதி இல்லைங்கிறது ஒரு சிக்கல். இன்னொரு செட்டு வந்து அது என்ன சாப்பிட்ணுன்னே தெரியாது. ஆக்சுவலாக இப்போ இந்த வயசுக்கு ஏற்ப என்ன சாப்பிட்ணும், இப்போ நம்ம தென்னிந்தியாவில் குறிப்பாலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் குழந்தை வளரும் போதே 3வது மாதம் இது சாப்பிட்ணும், 5வது மாதம் இது சாப்பிட்ணும், 8வது மாதம் சாதத்தை பிசைஞ்சு குழந்தைக்கு கொடுக்கணும், இல்லைனா உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து குடும்பங்களுக்குள்ளேயே இதெல்லாம் நம்ம வந்து நிறைய பழகியிருக்கோம் தெரிஞ்சிருக்கோம், வீட்டில் இருக்க மூத்தோர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது படிப்படியாக குழந்தைக்கு என்னென்ன உணவுகளை கொடுத்தா அது வந்து ஆரோக்கியமாக வளரும் அப்படிங்கிறது 2 வயசில் என்ன 3 வயசில் என்ன 5 வயசில் என்ன எப்படி அந்த மாதிரிலாம் நம்ம வந்து படிப்படியாக உணவுகளை அறிமுகப்படுத்துவதற்கெல்லாம் நம்ம வந்து ஒரு குடும்பத்திலேயே அந்த நாலெட்ஜ் இருக்குது. ஆனால் பல வட இந்திய குடும்பங்களில் பல குடும்பங்கள் அந்த மாதிரியான ஒரு நாலெட்ஜே இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அடிப்படையில் சப்பாத்தியும் அடிப்படையால் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கிழங்கு இதெல்லாம் தான் அவங்க வந்து ஏன்னா அதுதான் அந்த ஊரில் கிடைக்கக்கூடிய
1: சரி விகித உணவு.

0: உணவு கிடைக்கல
1: கிடைக்கல. சரிவிகித உணவு கிடைக்கலங்கிறது ஒன்று, சரிவிகித உணவை பற்றி அவங்களுக்கு போதுமான விழிப்புணர்வு இல்லை. எது சரிவிகித உணவு, இது எது அதிகமாக இருக்குது? இப்போ கார்போஹைட்ரேட் மட்டும்தான் இருக்குது, இந்த இடத்துல புரதம் இல்லை, இந்த இடத்துல வந்து நீங்கள் பால் இல்லை, கொழுப்பு இல்லை, பால் இல்லை, இது மாதிரிலாம் ஏதோ ஒன்று இல்லை. அப்போது என்ன அது எதோ எல்லாமே சரிவிகிதமாக இருந்தால் தான் குழந்தைகளோ பெண்களோ நல்லபடியாக உடம்பு ஆரோக்கியமாக இருக்க முடியும்.
2: சரிவிகித உணவு ஊட்டச்சத்தின் அவசியம் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை கேட்கலாம்.
3: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அப்படியே பணம் கொட்டோ கொட்டு கொட்ட போது தெரியுமா?
4: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும் எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு, அந்த மெசேஜில் ஜஸ்ட் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கிலலாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல, ஐயோ அது எல்லாமே ஃபேக். வாட், என்ன சொல்கிற? இரு கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், அதாவது யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். ஸோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.
5: தூய்மை இந்தியா இயக்கம் என்பது இந்தியாவை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றும் ஒரு மாபெரும் முயற்சி. இந்த திட்டத்தின் வெற்றிக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனின் பங்களிப்பும் அவசியம். நமது வீட்டையும், நமது தெருவையும், நமது நகரத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நமது பொறுப்பு. நாம் அனைவரும் இணைந்து இந்த இலக்கை அடைய முயற்சிக்க வேண்டும்.
6: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே

நேரம் 9:30. ஆகாஷ்வாணி அரங்கேசி நிகழ்ச்சியில் இன்றைக்கு இடம்பெறுவது ஜேடி ஜெயராஜ் கிருஷ்ணன், ஜெயஸ்ரீ ஜெயராஜ் ஆகியோரின் வீணை இசை. திருவனந்தபுரம் வி பாலாஜி அவர்கள் மிருதங்கம், ஏ எஸ் சங்கர் அவர்கள் கட்டம். முதலில் தருணி நின்னோ, பொன்னுசுவாமி இயற்றிய காம்போஜி ராகவர்ணம் ஆதிதாளம்.

நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி ஒலிபரப்பாய் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜேடி ஜெயராஜ் கிருஷ்ணன், ஜெயஸ்ரீ ஜெயராஜ் ஆகியோரின் வீண இசை. திருமணந்தபுரம் வி பாலாஜி அவர்கள் மிருதங்கம், ஏஎஸ் சங்கர் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஷங்கரி ஷங்குரு சந்திரமுகி என தொடங்கும் ஷமசாஸ்திரி கீர்த்தனை. சாவேரி ராகம், ஆதி தாளம், திஸ்ர நடை.

நிகழ்ச்சியின் நிறைவாக நானூறு விளையாட்டு பொம்மையா என்று தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல் நவரச கன்னட ராகம் ஆதிதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ஜே டி ஜெயராஜ் கிருஷ்ணன், ஜெயஸ்ரீ ஜெயராஜ் ஆகியோரின் வீணை இசை கேட்டீர்கள். திருவனந்தபுரம் வி பாலாஜி அவர்கள் மிருதங்கம், ஏ எஸ் சங்கர் அவர்கள் கட்டம். அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 10:45. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் இப்போது இடம்பெறுவது காற்றோடு கலந்திடவா. முதல் பாடல் பன்னீர் புஷ்பங்கள் படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்பவர் உமாரமணன்.

ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது காற்றோடு கலந்திடவா. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.9°C, இயல்புக்கு 2.5°C அதிகம். குறைந்த அளவு 27.6°C, இயல்புக்கு 1.9°C அதிகம். காற்றில் ஈரப்பதம் 87%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 37°C, இயல்புக்கு 2.4°C அதிகம். குறைந்த அளவு 27.8°C, இயல்புக்கு 2.5°C அதிகம். காற்றில் ஈரப்பதம் 79%. வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 35-36°C ஒட்டியும் குறைந்த அளவு 27-28°C ஒட்டியுமே நிலவக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். நேயர்களே, நாளை காலை 10:30 மணிக்கு புதுதில்லி எஸ்ஓ பூமியில் மாண்புமிகு பிரதமர் நரேந்திரமோடி அவர்களின் முன்னிலையில் இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள செமிகான் இந்தியா 2026 தொடக்க விழாவின் நேரடி வர்ணனை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எஸ் வினோலியா சொலோமி சந்திரகாந்தம் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை திரை இசை தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா ஐயப்பன் வழங்கும் ஆலோசனைகள் 5வது பகுதி, 7:30 அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்கூட நன்னீராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை இடம்பெறும். வர்ணனையாளர்கள் எஸ் ஞானசம்பந்தம், எம் ரமேஷ் ராஜா ஆகியோர். 8 மணிக்கு இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:05 நகர்வலம் சுகாதாரமும் பாதுகாப்பும் கே பக்ரியப்பன் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 8:10 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:30 செயற்கரிய செய்த பெரியார் உரை வழங்குகிறார் எழுத்தாளர் பசு கௌதமன் அவர்கள். 8:45 திரைகானம் காலை 9 மணிக்கு அரங்கிசை லால்குடி ஜிஜேஆர் கிருஷ்ணன், லால்குடி விஜயலட்சுமி ஆகியோரின் வயலினிசை, திருச்சி எஸ் சங்கரன் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் வி சுரேஷ் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டிலும் இடம்பெறும். 10 மணிக்கு முத்துச்சிதறல், பகல் 12:10 சங்கீத சாரல், ஆர் மது அவர்களின் வீண இசை, பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இ சஞ்சீவினி திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி இஸ்லாமிய படைப்பாளிகளும் படைப்புகளும் உரை வழங்குபவர் பேராசிரியர் உம்மு ஜாஸ்மின் அவர்கள். கருவுறுதலில் உள்ள சவால்கள் குறித்து உரை வழங்குகிறார் மருத்துவர் கற்பனா அவர்கள். பிற்பகல் 2:15 திரைகாணம், 2:55 வானிலை, மாலை 5:30 திரைகாணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள்.

இருபத்தைந்துக்கும் ஆறு, ஐம்பத்தைந்துக்கும் திரை இசை, ஆறு நாற்பதுக்கு மனதில் நின்றவை. இரவு 7 மணிக்கு திரைக்காணம், 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் ஹரிகரன். 7:25 பண்ணைச் செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. மல்பரி மற்றும் பட்டுப்புழு ஆடைகளுக்கு அப்பாற்பட்ட அற்புத பயன்கள் குறித்து மத்திய பட்டுவாரிய ஓய்வு பெற்ற விஞ்ஞானி பி மோகன் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து வேளாண் காடுகள் குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வனவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி குமார் அவர்கள் தரும் தகவல்கள். 8 மணிக்கு சேர் ஃபார் பாரத், ஜப்பானில் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சி 101.4 FM ரெயின்போவிலும் இடம்பெறும். 8:30 திரைக்காணம், 9:30 நாடகமலர். உயிரின் உறவே நாடகம், எழுதியவர் காந்திமதி சுப்பிரமணியன் அவர்கள், அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். 10 மணிக்கு காற்றோடு கலந்திடவா. இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொண்டீர்கள்.

0: An actor of Kannada cinema Anant Nag will be conferred the prestigious Dada Saheb Phalke Award for 2024 for his outstanding contribution to the Indian cinema. The Information and Broadcasting Ministry made the announcement today. The award will be presented at the 72nd National Film Award ceremony on 22nd of this month at Kevadia in Gujarat. The Delhi government has approved the construction of a 250-bed super-speciality cum trauma block at Guru Tegh Bahadur Hospital in Dilshad Garden of Delhi. This decision was taken at a cabinet meeting chaired by Chief Minister Rekha Gupta in New Delhi. The Chief Minister said that the project will cost over 244 crore rupees and the block will be constructed under Phase 4 of the Pradhan Mantri Swasthya Suraksha Yojana. It will have 250 beds, 48 specialist OPD rooms and 9 modern operation theatres. In men's cricket, India will play the final match of the 3-match T20 international series against Afghanistan at the Arun Jaitley Stadium in Delhi tomorrow. The match will begin at 7:30 p.m. Indian Standard Time. India have already secured the series with convincing wins in the first 2 matches. And that is the end of this news bulletin.
1: நேரம் 11:10 ஆகாஷ்வாணி சென்னை நேர்களே 101.4 மெகா ஹெர்ட்ஸ் எஃப்எம் ரெயின்போ 100.1 மெகா ஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு மற்றும் 102.3 மெகா ஹெர்ட்ஸ் விவத் பாரதி பண்பலை வரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. சென்னை மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ் மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் இன்றைய ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒளிபரப்பு இதே அலைவரிசைகளில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். வணக்கம் நேர்களே, ஜெய்ஹிந்த்.